இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 8, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி மாதம் 12 நாள், சனிக்கிழமை 29 தேதி, ஆகஸ்ட் மாதம். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன.

நேரம் காலை 6 மணி. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் நேர்கள் கேட்கலாம்.

குரலோசை கல்வி 40 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 10வது குறட்பா.

0: அழிவில்லாத சிறந்த செல்வம் என்பது கல்விச் செல்வமே. மற்றைய பொன், பொருள், மண் என்னும் செல்வங்கள் ஒருவருக்கு சிறந்த செல்வமாகாது.
1: கே.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். ஆர்ப்பத்திற்கு எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்தில் ஆண்டவன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தர்மபுரி ஆறுமுக ஆச்சாரித்தரி நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி இன்று பங்கேற்கும் மழலை எம் சிவானி, 7:00 காலை வணக்கம் இதில் நாள் மலர் தர்மபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம், தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதெனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷச்சாரல், 8:30 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புனல், 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது, 9:05 வானலையில் வசந்தம் இன்று முகமூடிகள் என்னும் தலைப்பில், 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தர்மபுரி இனிமே சேமியா மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 தமிழருவி இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை, தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் எர்மியாம்பட்டி இயற்கை மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் எஸ் ரோஃபினா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 12:50 சுழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயில் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 2:00 உழைப்போம் உயர்வோம் வெங்கட சமுத்திரம் புகைப்பட கலைஞர் ஜலீல் பாஷா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 2:30 பன்மொழி பாடல்கள், 3:00 கர்சிவில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:00 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரேசை, 7:10 மாவட்ட செய்திகள், இன்று திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இயற்கை வழி வேளாண்மை முறைகள் கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்கள் வழங்கும் உரை தொடர்ந்து எல்நிலோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தில்.

தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள். 8 மணிக்கு இளந்தென்றில் தமிழ் பேசுங்க. 8:30க்கு ஏறப்பட்டி சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30க்கு இடைவிடாத இசைமழை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் வளம் வரும். நேயர்கள் இதுவரை நம் பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக. இணைந்திருங்கள் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: districts have been announced, with more than 4,000 candidates qualifying for the Junior Research Fellowship. The National Testing Agency, NTA, had ordered fresh examinations for candidates who appeared for the English, Commerce and Sociology papers in June this year, after an expert committee found factual, typographical, translation and language-related errors in the question papers. The re-examinations are scheduled for September 9 and 10, for which candidates will not be required to pay additional fees. India's Velavan Senthilkumar won the PSA Budapest Squash Open title in Hungary after defeating home favourites Bals Farkas 3-0 in the final. He had an impressive run to the title, beating world number 18 and Asian Games gold medalist Yan Wong-ning 3-0. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
3: உயர்தனை செந்தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பன்முகம் கொண்ட பாவலர். பரந்து விரிந்த பல்வேறு துறைகளுக்குரிய விழுமைய கருத்து கருவூலங்களை எடுத்துரைத்த தெய்வப் புலவர். அறத்துப்பாலில் ஆன்றவிந்த சான்றோராக விளங்கி அருள்மொழி அருள்கின்ற தவ முனிவராக விளங்குகின்றார். பொருட்பாலில் அரசியல் பேரறிஞராக திகழ்கின்றார். இன்பத்துப்பாலில் கற்பனை நயங்களுடன் கூடிய பண்பாடு மாறாத ஒரு நாடக காவியக் கலைஞராக மாறி நம்மை பேரின்பத்தில் திளைக்க வைக்கின்றார். தானே முழுதுணர்ந்து தந்தமிழின் வெண்பாவால் குரல் வெண்பாவால் ஆக்கித் தந்த திருவள்ளுவர்க்கு இந்த உலகம் என்ன கைமாறு செய்துவிட முடியும்? திருக்குறள் கைமாறு கருதாத கடப்பாடு உடையது. திருக்குறள் உள்ளும் தோறும் நினைக்கும் தோறும் உள்ளம் உருக்குகின்ற தீண்டமிச் சொல்லோவியம். எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லா பொருளும் இல்லையால் என்ற பெருமையுடையது. கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று இடைக்காடரும், அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று ஔவையாரும் பாடிய புகழுக்குரியது. அதனினும் மேலாக என்றும் புலராது யானனாச் செழிகினும் நின்றலர்ந்து தேன்பிலிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிற் கற்பகத்தின் தெய்வத் திருமலர் போல் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்று இறையனாரும் புகழ்ந்து போற்றுவர். மேலும் கவுனியனார் என்ற புலவர் பெருமான் சிந்தைக்கினிய செவிக்கினிய வாய்க்கினிய வந்த இருவனைக்கு மாமருந்து முந்திய நன்னறி நாமறிய நாப்புலமை வள்ளுவனார் பண்ணிய வன்குரல் வெண்பா என்று திருக்குறளின் இனிமை எவ்வாறானது, நல்வினை தீவினைக்கு எவ்வாறு மாமருந்தாகிறது என்பதை காட்டுகின்றார். ஆகவே புலவர் பெருமக்கள் போற்றிய படைப்பே உலகப் பொதுமறை. பிறமொழி தாக்குதலால் தமிழ் அழிந்து போகாமல் தொல்காப்பியர் தம் தொல்காப்பிய இலக்கண வழியாக காத்து போற்றினார் என்றால், தெய்வப் புலவர் திருவள்ளுவர் வெளியிலிருந்து வந்தவர்களது செல்வாக்கால் தமிழ்ப் பண்பாடு சிதைந்து போவதை நிறுத்தி அரண் போன்று தம் திருக்குறளால் காத்தார் என்றால் மிகையில்லை. மாற்றுச் சிந்தனை தந்த மாமனிதர் திருவள்ளுவர். மக்கள் வாழ்க்கையில் காணப்படும் பொருந்தாத மூடநம்பிக்கை கொள்கைகளை எதிர்த்து போர் முரசு கொட்டியவர் திருவள்ளுவர். கல்வி, புலமை சிந்தனை, விடுதலை வாழ்வு என்பன சாதியின் பெயரால் பெரும்பாலோர்க்கு விரும்பினும் குற்றமாகும் என்று சொல்லப்பட்டது. அதனை மறுத்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று முழங்கினார் திருவள்ளுவர். எல்லா உயிர்க்கும் பிறப்பால் வேறுபாடில்லை, ஆயினும் தான் செய் தொழிலால் பெருமை கிடையாது, பெருமையாவது குலத்தினால் அறியப்படாதது என்று முழங்கினார். புறப்பால் உரிமை பேசியது மட்டுமல்லாமல் ஒருவருக்கு பெருமையும் சிறுமையும் எவ்விதம் ஏற்படுகிறது என்பதற்கு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள் என்று பாடினார். கல்வி, மனைமாட்சி, தவம், துறவு என்பன எல்லா மாந்தர்க்கும் ஏற்றது என்பதுதான் குறள் அறம். ஒழுக்கத்தால் உயர்ந்தோரே நற்குடி பிறந்தாராவர் என்றார். கல்வி அனைவருக்கும் பொது உயிர்ப்பலி கொடுத்து வேள்வி செய்வதை கண்டித்தார். வாடி வதங்கும் வறியோர்க்கு சார்பாக திருவள்ளுவர் அறச்சீற்றம் கொள்கின்றார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக இவ்வுலகியற்றியான் என்றார். திருக்குறளின் கருப்பொருளாக விளங்கும் பாடல்களில் மிகவும் சிறப்பான திருக்குறள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானு

0: ஒவ்வொன்றையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதாகும். ஆகவே உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்பது போல செம்மாந்துயர்ந்த திருவள்ளுவர் உலகத்திற்கே பொதுமையாக பொதுமறையாக சொன்னதே அற இலக்கியங்களுக்கெல்லாம் மணிமுடியாக திகழும் திருக்குறள். திருவள்ளுவரின் புகழும் திருக்குறளின் புகழும் உலகம் உள்ளவரை நிலைத்தோங்கும். திருக்குறளை சட்டமாக கொள்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. புலர்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுது அனைவருக்கும் நல்லதாய் அமையட்டும். நேர்களே, மறைப்பொருளாயிருக்கும் இறைவனை இசைப்பாக்களால் வணங்கும் நேரம் இது. கேட்க இருக்கிறோம் நேர்களே பக்தி மாலை. பக்தி மாலை பக்தி மனம் கமழும் ஆன்மீக பாடல்கள் உங்களுக்காக பக்தி மாலை நிகழ்ச்சியில். எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குகிறது என்கிறது கீதை. கேட்க இருக்கும் முதல் பாடல் சுதா ரகுநாதன் குரலில்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
3: நேரம் 6:22 கேட்டுக்கொண்டிருக்கிற இது பக்தி மாலை. குழந்து கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுதுல மனதிற்கு அமைதி தரும் பக்தி மாலை கேட்டுட்டு இருக்கோம். ஆன்மீக பாடல்கள் மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பார் என்கிறது திருக்குறான். கேட்க இருக்கும் பாடல் சரளா குரலில்.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
1: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்வி குழுமம், எஸ்எம்ஏ சதீஷ் ஆறுமுகம், எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
2: பக்தி மாலையில் நிறைவு பாடலாக திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து.
3: அவ்வையே, 1, 2, 3, 4, 5, 6 என இறைவனை வரிசைப்படுத்தி பாடு. 1

0: நேர்களே, ஒளித்தாந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பக்தி மாலை. பக்தி மாலை ஒளித்த அனைத்து இடங்களிலும் எல்லா நலமும் வளமும் பெருகட்டும். நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: விவசாயிகளுக்கு ஓர் நற்செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தருமபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு, தருமபுரி.
1: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். விவசாயிகள் தங்கள் விளைநிலத்தில் உள்ள பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகள், காட்டெருமைகள், மான்கள் மற்றும் யானைகள் போன்ற விலங்குகளிடமிருந்து, சுற்றி திரியும் கால்நடைகளிடமிருந்து பாதுகாக்கவும், வன விலங்குகள் மனிதர்களுக்கு இடையிலான மோதல்களை தவிர்க்கவும், வேளாண் பொறியியல் துறை மூலம் சூரிய சக்தி மின்வேலி அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. சூரிய மின்வேலி அமைப்பதனால் விலங்குகள் மின்

0: வேலியில் செலுத்தப்படும் உயர் மின் அழுத்தத்துடன் கூடிய குறுகிய உந்து விசை மின் அதிர்ச்சியினால் அசௌகரியம் ஏற்படுத்தும். இதனால் விவசாயிகளுக்கு நிலங்களுக்கு புகாத வண்ணம் தடுக்கப்படுகிறது. இதன் மூலமாக விளைபொருட்களினுடைய உற்பத்தி பாதிக்கப்படாமலும் அதன் மூலம் கிடைக்கும் வருவாய் இழப்பு இல்லாமலும் முழுமையாக விவசாயிகளுக்கு கிடைக்கும் வகை செய்யும். விவசாயிகள் தங்கள் பகுதிக்கு ஏற்றவாறு மின்வேலியை 5 வரிசை, 7 வரிசை அல்லது 10 வரிசை அமைப்பை தெரிவு செய்து கொள்ளலாம். தனியார் விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக 5 ஏக்கர் அல்லது 556 மீட்டர் நீளம் மின்வேலி அமைக்க 50% மானியம் வழங்கப்படும். ஆதிதிராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு கூடுதலாக 20% மானியம் வழங்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கூடுதலாக விவரங்களை பெற இந்த மாவட்டத்தில் உள்ள வேளாண் பொறியியல் துறையை அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து மாமரத்தில் கவாத்து மற்றும் கிளைப்படர்வு மேலாண்மை. மாமரங்களில் அதிக மகசூல் பெற கவாத்து செய்யணும், மரங்களை சரியான வடிவமைக்கணும், இது போன்ற தொழில்நுட்பங்களை செய்யணும். இந்த காலகட்டம் தான், அதாவது ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் மாத காலகட்டத்தில் தான் இந்த தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கணும். மாமரத்தில் 4 பக்கங்களிலும் சூரிய ஒளி படரவும் பூச்சி நோய் தாக்குதல் குறையவும் இந்த கவாத்து முறை உதவும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. மரம் நடப்பட்ட 3 முதல் 4 மாதங்களுக்குள் மாமரத்திற்கு நல்ல வடிவத்தை கொடுக்கணும். அந்த வகையில் வடிவமைப்பை செய்யணும். தரையிலிருந்து 1 மீட்டர் உயரம் வரைக்கும் பக்கவாட்டு கிளைகள் இல்லாமல் ஒரே தண்டு நேராக வளர வேண்டும். 1 மீட்டர் உயரத்திற்கு மேல் மரத்திற்கு 4 அப்புறமும் சமமாக பரவும் வகையில் 3 முதல் 4 வலிமையான முதன்மை கிளைகளிலிருந்து வளரும் துணை கிளைகளை மரத்தின் வெளிப்புறம் நோக்கி வளர்வதை சீராக்கணும். மரத்தின் எல்லா பகுதியிலும் சூரிய ஒளி பட்டால்தான் ஒளி சேர்க்கை நடைபெறும். வளர்ந்த மாமரத்தில் ஆண்டுதோறும் தேவையற்ற பழுதான கிளைகளை அகற்றி புதிய தளிர்கள் மற்றும் பூக்கள் அதிகமாக உருவாகும் வகையில் கவாத்து செய்யணும். கவாத்து செய்ய இதுவே ஏற்ற தருணமாகும். மாம்பழங்கள் அறுவடை முடிந்த தருணத்தில் தான் இதை செய்யணும். உடைந்த பழுதான நோயுள்ள கொப்புகள் கிளைகளை வெட்டிவிடணும். மரத்தின் அடர்த்தியை குறைக்கணும். மரத்தின் உயரத்தை 7 முதல் 8 அடிக்குள் பராமரிக்கணும். அறுவடை முடிந்த உடனே பக்க கிளைகள் 50% வரை தேவையற்றதை நீக்கிவிடணும். கவாத்து செய்யும்போது பிசர் இல்லாமல் வெட்டிவிடணும். இதற்கான பிரத்யேக கத்திகள் உள்ளன. கவாத்து செய்த கிளைகளை நோயுள்ள கிளைகள் வெட்டிய பின் அதனிடையே வெட்டுக்காயத்தின் மீது பவுடர் கலவை பேஸ்ட்டு தடவி விடணும். காப்பர் சல்பேட் ப்ளஸ் சுண்ணாம்பு கலந்த கலவை தான் பவுடர் கலவை. கவாத்து செய்த மாமரத்திற்கு 5 முதல் 10 கிலோ செறிவூட்டப்பட்ட மண்புழு உரம் இடணும். முறையாக நீர்ப்பாசன வசதி மேற்கொள்ளணும். அடுத்த அறுவடை பருவத்தில் மகசூல் அதிகரிக்கும். என்ன கவாத்து செய்ய நீங்கள் ரெடியாக தொழில்நுட்பம் தர வேளாண் அறிவியல் நிலையெல்லாம் இருக்குது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி. உழவர்களுக்கான தகவல்களை தொடர்ந்து வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து பசோலா என்பது நீரில் மிதந்து வளரும் சிறிய வகை நீர்ப்பேரணி ஆகும். இதில் புரதம், தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் உள்ளதால் கால்நடைகளுக்கு நல்ல துணை தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது. குறைந்த செலவில் குறைந்த இடத்துல வளர்க்க முடிவதால் விவசாயிகளுக்கு இது பயனுள்ளதாக உள்ளது. பசோலா வளர்ப்பதற்கு நிழலான மற்றும் சமமான இடத்தை தேர்வு செய்யணும். சுமார் 2 x 1 மீட்டர் அளவில் குழி அமைத்து அதன் அடிப்பகுதியில் பாலித்தீன் தாளை விரிக்கணும். பின்னர் சிறிதளவு மண் அல்லது மக்கிய துளுவரத்தை பரப்பி சுமார் 10 to 15 cm உயரத்திற்கு தண்ணீர் நிரப்பணும். இதில் தேவையான அளவு மாட்டு சாணம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை சேர்த்து நன்கு கலக்கணும். அதன் பிறகு

0: பிறகு நல்ல தரமான அசோலா தாய் பொருளை தண்ணீரில் பரப்பி விடணும். முறையான பராமரிப்புடன் சுமார் 7 லிருந்து 10 நாட்களில் அசோலா நன்கு வளர தொடங்கும். வளர்ந்த அசோலாவை தேவையான அளவு அறுவடை செய்து சுத்தமான நீரில் கழுவி பிறகு கால்நடைகளுக்கு துணை தீவனமாக வழங்கலாம். நெல் வயலில் உயிர் உரமாக பயன்படுகிறது. வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தி மண்ணில் நைட்ரஜன் வளத்தை மேம்படுத்த உதவுகிறது. மண்ணின் கரிமச்சத்தை மேம்படுத்துகிறது. களைகளின் வளர்ச்சியை குறைக்க உதவுகிறது. மண்ணில் ஈரப்பதத்தை பாதுகாக்க உதவுகிறது. நெல் பயிரில் வளர்ச்சிக்கு உதவுகிறது. புரதம் மற்றும் தாதுக்கள் நிறைந்த சிறந்த துணை தீவனம். கால்நடையின் வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்திக்கு உதவுகிறது. கால்நடை தீவன செலவை குறைக்க உதவுகிறது. குறைந்த இடம், குறைந்த செலவில் எளிதாக இதனை வளர்க்கலாம். பசு, எருமை, ஆடு, மாடு, கோழி போன்றவற்றுக்கு துணை தீவனமாக பயன்படுத்தலாம். அசோலா தொட்டியில் உள்ள நீரை சுத்தமாக இருக்கணும். அதிக வெப்பம் மற்றும் நேரடி சூரிய ஒளிப்படாமல் நிழல் ஏற்பாடு செய்யணும். அவ்வப்போது தண்ணீரை மாற்றி தேவையான ஊட்டச்சத்துக்களை சேர்த்து வந்தால் தொடர்ந்து அசோலாவை உற்பத்தி செய்ய முடியும். அசோலாவை வீட்டின் அருகிலே வளர்த்து கால்நடைகளுக்கு தீவன செலவை குறைத்து பயன்பெறலாம். எல்நினோ என்பது பசிபிக் பெருங்கடலில் வெப்பநிலை அதிகரிப்பால் ஏற்படும் காலநிலை மாற்றமாகும். இது உலகம் முழுவதும் மழைப்பொழிவு, வெப்பநிலை மற்றும் விவசாய உற்பத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தும். மழைப்பொழிவு குறையிறது, தாமதமாக வெப்பநிலை அதிகரிக்கிறது, நீர் ஆதாரங்கள் அதாவது ஏரி, குளம், கிணறு இதெல்லாம் தண்ணீருடைய அளவு குறையிறது, நெல், பருத்தி, காய்கறி உள்ளிட்ட பயிர்கள் வளர்ச்சி பாதிக்கப்படுறது, பூச்சி நோய் தாக்குதல் அதிகரிக்கும் வாய்ப்பு, இதெல்லாமே இதனால் நம்ம தமிழகத்துக்கு எல்நினோவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பாகும். இப்போ விவசாயிகள் என்ன செய்யணும்? நீர் மேலாண்மை கடைபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? மழை நீர் சேமிக்கணும், திறன் மிகுந்த நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்தணும், திட்டமிட்ட நீர்ப்பாசனத்தை மேற்கொள்ளணும், அதாவது ட்ரிப், ஸ்ப்ரிங்லர் போன்ற நவீன நீர்ப்பாசன முறைகளை கொண்டு நீர் சேமிக்கணும், பாதுகாப்பான விதை பல் வகை பயிரிடல் இதெல்லாம் மேற்கொள்ளணும், நிலைமைக்கு ஏற்ற வறட்சி தாங்கும் விதைகள் மற்றும் பல்வகை பயிர்களை பயிரிடணும், உகந்த இடைவெளி விட்டு கண்காணிப்பு செய்யணும், உயிர் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பல்நோக்கு இயற்கை தீர்வுகளை பயன்படுத்தணும், பயிர் தேர்வு கால்நிலைக்கு பொருந்தும், அதாவது குறைந்த நீர் தேவையுள்ள வெப்பத்தையும் தாங்கும் பயிர்களை தேர்வு செய்து நடவு செய்யணும், மண்ணின் ஆரோக்கியத்தை பேணணும், மண்ணில் கரிமச்சத்து சேர்க்கை, பயிர் அவசரம் படி உயிர் சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் வழங்கணும், விவசாய நடவடிக்கை முறைகளை முன்னதாக திட்டமிடணும், விதைப்பு, உரமிடல், களை கட்டுப்படுது அனைத்தையும் காலநிலையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே திட்டமிடணும். மழை பொழிவு, வெப்பநிலை, பயிர் வளர்ச்சி போன்ற தகவல்களை பகிரணும், அடுத்த கட்ட திட்டமிடலுக்கு பயன்படுத்தணும். இதெல்லாம் செய்யும்போது இந்த எல்நினோ பாதிப்பிலிருந்து நாம் சமாளிக்க முடியும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி. சின்னசாமி.
2: தர்மபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை அதாவது EKYC பதிவினை மேற்கொள்ள இன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. வெளியூரில் தற்காலிகமாக வசிப்பவர்களும் அருகிலுள்ள நியாய விலைக்கடையில் EKYC பதிவினை பதிவு செய்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார்.

நேர்களே, இன்று காலை 9:05 வானலில் வசந்தம் இன்று முகமூடிகள் எனும் தலைப்பில் மலர இருக்கிறது நேர்களே. ஆமாங்க, மனிதர்கள் எல்லோருமே இந்த சமுதாயத்தில் நிறைய முகமூடிகளை போட்டுட்டு தான் வாழ்கிறாங்க இல்லையா. முகமூடிகள் சில நேரங்களில் நன்மையை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம், பல நேரங்களில் அது தீமையை கூட கொடுக்கலாம். முகமூடிகள் உங்களது கருத்துக்களை நீங்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். இன்று காலை 9:05

0: தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். பல நேரங்களில் அது தீமையை கூட கொடுக்கலாம். முகமூடிகள் உங்களது கருத்துக்களை நீங்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், புதிய தொழில்நுட்பங்களை பொறுத்தவரை அதை பயன்படுத்தும் நாடாக இல்லாமல் அதை உருவாக்கும் நாடாகவும் இந்தியா மாறி வருகிறது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அணுகுமுறையால் இந்தியா நவீன தொழில்நுட்பங்களில் சுயசார்பை நோக்கி நகர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தகவல் தொழில்நுட்பத்துறை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு தற்போது பெருமளவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மொழிபெயர்ப்பின் மூலமாக நாடாளுமன்ற விவாதங்கள் மொழிபெயர்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 8 மொழிகளில் இந்த மொழிபெயர்ப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும், விரைவில் அட்டவணைப்படுத்தப்பட்ட அனைத்து மொழிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இந்த செயலியின் மூலம் தொலைந்த அல்லது திருடப்பட்ட கைபேசிகள் மீட்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் மட்டும் 75,000 கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள், காவல்துறையினர் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பின் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் சஞ்சார் சாத்தி செயலியின் மூலம் மீட்கப்பட்ட கைபேசிகள் 201% அதிகரித்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 21 பேர் நேற்று மாலை சென்னை வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் அமைச்சர்கள் திரு ஆனந்த் மற்றும் திரு சரத்குமார் அவர்களை வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஆனந்த், தமிழகத்தைச் சேர்ந்த மற்றவர்களை மீட்க மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே சென்னை திரும்பிய பயணிகள் கூறுகையில், நேபாளத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சகமும் நேபாள ராணுவமும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கியதாக தெரிவித்தனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் காற்றாடி திருவிழாவை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலாத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து 3 நாட்கள் இந்த திருவிழாவை நடத்துவதாக அவர் கூறினார். மாமல்லபுரத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் கன்னியாகுமரியில் இந்த திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மேலும் பல வளர்ச்சித் திட்டங்கள் இம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலா வளர்ச்சிக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்யும்.

0: உள்ளது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகளை ஊக்குவிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட இந்திய மருத்துவ முறை நலவாழ்வு மையத்தை நேற்று அவர் திறந்து வைத்தார். இந்த மையத்தில் 16 வகையான இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதேபோல் செங்கல்பட்டிலும் சிகிச்சை வசதிகள் உள்ளதாகவும் இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டார்.
2: இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் செங்கல்பட்டில் நம்ம அரசு சார்பிலேயே ஒரு பெரிய வளாகம் இருக்குது. அங்கே 28 படுக்கை வசதிகளை கொண்ட ஒரு ரீஜோனேஷன் ஒரு தெரப்பி ஒரு 7 முதல் 10 நாட்கள் அங்கேயே தங்கி உணவு ஆரோக்கியம் அங்கே தேவையான மசாஜ் ப்ளஸ் அவங்களுக்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாரும் நம்ம கொடுக்குறோம். எப்படி நம்ம கேரளா போய் ஒரு 7 நாள் 10 நாள் போய் தங்கி அங்கே சிகிச்சை மேற்கொள்கிறோமோ மற்ற மாநிலங்களுக்கு போய் பண்ணுறோமோ அதே சிகிச்சையை நம்ம கட்டணம் குறைவாக தரமாகவும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இந்த செய்தியை இதன் மூலமாக நான் மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். மக்கள் பயன்படுத்தணும். பயன்படுத்திட்டு உங்களுடைய
1: தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறி பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்ததை குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் ஒசூரில் விமான நிலையம் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே 1700 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட பரந்தூரில் விமான நிலையம் கூடாது என தாவேக அரசு பிடிவாதமாக இருப்பதன் உண்மை காரணம் என்ன என்றும் இதில் அரசுக்கு என்ன சிக்கல் எனவும் திரு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்று மாலை லேசான மழை பெய்தது. திருப்பத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரி செய்திகள். காங்கோவில் எபோலா தொற்று பரவலை தடுக்க முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு 1 நீதிபதி மற்றும் 7 கூடுதல் நீதிபதிகள் நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். 2025 இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் நேற்று பங்கேற்றார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோவில் இன்று டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி பெங்களூருவில் தேசிய சோதனை மையத்தின் 115வது நிறுவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் நியாயவிலைக் கடை மற்றும் அங்கன்வாடி மையங்களில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சென்னையில் குளிரூட்டப்பட்ட நவீன கதர் அங்காடியை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை பெசன் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி கோப்பையை கைப்பற்றியது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கோவை அணி மதுரை அணியை 84 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் மாநில அளவிலான தடகள போட்டி நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும்

0: பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று பிறந்தநாள் மற்றும் மறுநாள் கொண்டாடும் அனைவருக்கும் பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள். நேரம் 6:55 நேயர்கள் கேட்கலாம்.
2: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி.
4: வணக்கம் நேயர்களே. குழந்தைகள் அவர்கள் பேசிடும் தெய்வங்கள் இணைந்திருக்கிறோ மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழிச்சல் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகதாசம்பட்டி பள்ளி குழந்தை எம் சிவானி. வணக்கம் சிவானி.
5: வணக்கம்
4: சிவானி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கப்பா. பாக்குறதுக்கு அழகா மூக்கு மூலியமா வந்துருக்கீங்க. அழகான பொண்ணு, எங்கிருந்து வரீங்க? யாருக்கு தூக்கிட்டு வர ஸ்கூலுக்கு? உங்களை அம்மா தான் தூக்கிட்டு. நீங்களே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நடந்துகிட்டு பேசிக்கிட்டு வரமாட்டீங்களா?
5: எல்லாரும் வேற வேற வீடு,
4: வேற வேற திசையிலேருந்து வரீங்க. வந்து ஒன்னா இங்கே ஸ்கூல் வந்து கூட்டிட்டீங்களா? சரி, வந்து ஸ்கூல் வந்து என்ன பண்ணுறீங்க? எல்லாரும்
5: படிக்கிறீங்க?
4: எல்லாரும் படிக்கிறீங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒன்று பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க?
5: விளையாடும்.
4: சரி, நல்லா விளையாடுங்க. சரி, சிவானி பாப்பாக்கு என்ன தெரியும்?
5: பாட்டு.
4: பாடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுனா பாடுங்க.
5: கண்ணிக்கு

0: பிடிக்கும், எல்லாம் ஒன்று பிடிக்கும். ஆர்எஸ்டி UVWXYZ.
1: பாடிட்டீங்க ஆங்கில பாடல், அடுத்த பாட்டு தமிழ் பாடல் பாடுங்க.
0: குட்டி பாப்பா வா, குட்டி கதை கேட்கவா, குட்டி பாப்பா வா, குட்டி கதை கேட்கவா. நுங்கு வண்டியில் குரங்கு கடைக்கு போனதா, நுங்கு வண்டியில் ஏறி குரங்கு கடைக்கு போனதா, இஞ்சி மிட்டாய் வாங்கி ஊஞ்சலால் வந்ததா, நண்டு பார்த்த வண்டு கடையில் பின்னாடி ஒழுங்கினதா.
1: முடிஞ்சு போச்சா?
0: முடிஞ்சது.
1: ரெண்டு பாட்டு பாட்டி யார் சொல்லி கொடுத்த அந்த பாட்டெல்லாம்?
0: டீச்சரு.
1: அவங்க பேர் என்ன?
0: பூனா டீச்சரு.
1: சரி, டாடி எங்கே போயிட்டாரா?
0: டாடி ஊருக்கு.
1: வேலை செய்ய போயிட்டாரா?
0: ஆமாம்.
1: சரி, உங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறது யாரு?
0: தாத்தா.
1: தாத்தா வாங்கி கொடுக்குறாரா? தாத்தா கதை தானே சொல்லுவார்?
0: கேட்டில் வாங்கி தருவார்.
1: தாத்தா வீட்டில் என்ன
0: பண்ணுறாரு? படுத்து தூங்கிடுது.
1: சரி சிவானி, தாத்தா நல்லா தூங்கட்டும். இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, அவ்வளோ கோவம் பேபியா. நாளைக்கு படித்து ஒரு பெரிய பொண்ணாதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
0: டீச்சரை.
1: டீச்சரை என்ன பண்ண
0: போகிறீங்க?
1: ஸ்கூலுக்கு வருவீங்களா? சரிங்க சிவானி, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
1: இணைய மலாலய மேல் சிறப்பித்தார் ஊராட் சொண்டிய நடுநிலைப்பள்ளி நாகதாசம்பட்டி பள்ளி குழந்தை எம் சிவானி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: நேரம் காலை 7 மணி. இது காலை வணக்கம். காலை வணக்கத்தில் முதலாவதாக கேட்கலாம்
4: தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை.

0: குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று ஆகஸ்ட் 29, இந்திய அறிவியலாளர், விண்வெளி விஞ்ஞானி,
3: இந்திய விண்வெளி ஆய்வு மைய தலைவராக பணியாற்றியுள்ளார்.
2: விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் நெறியாளராக பணியாற்றியுள்ளார்.
3: இந்திய புவி இயற்பியல் ஒன்றிய வாழ்நாள் அங்கத்தினராகவும் இருந்துள்ளார்.
2: நுண்கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர். அறிவியல் துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக பத்மபூஷன் விருது பெற்றார்.
3: சந்திராயன் மற்றும் மங்கள்யான் விண்கலங்களின் திட்டங்களில் முக்கிய நபராக பணியாற்றியுள்ளார்.
2: கேரளாவை சேர்ந்த இந்திய விண்வெளி விஞ்ஞானி கே ராதாகிருஷ்ணன் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1949.
2: மொழியியலாளர், வரலாற்று ஆய்வாளர்,
3: பல மொழிகளையும் எழுத்து வடிவங்களையும் ஆராய்ந்தவர்.
2: பழங்குடியின மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்து அகராதிகளையும் கொடுத்தவர்.
3: முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வழக்கை காட்டிலும் தற்கால பேச்சு வழக்கே மக்களிடம் அதிக நெருக்கத்தை கொண்டது என்று கருதினார்.
2: தெலுங்கு மொழி எழுத்தாளர் மற்றும் கவிஞர் கிடுகு வெங்கடராமமூர்த்தி பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1863.
2: இவரது பிறந்த நாள் தெலுங்கு மொழி தினமாகவும் கொண்டாடப்படுகின்றது.

0: தெலுங்கு மொழி நாள் இன்று.
1: நம் நாட்டிற்காக புகழை தேடி கொடுத்த ஹாக்கி விளையாட்டின் ஜாம்பவான்.
0: பனி சூழல் காரணமாக இரவு நேரங்களில் நிலவு வெளிச்சத்தில் பயிற்சி செய்ததால் சந்த் என்று அழைக்கப்பட்டார்.
1: வெளிநாடுகளில் விளையாடி இந்தியாவிற்கு வெற்றிகளை தேடி கொடுத்தவர்.
0: இந்தியாவிற்காக 1928, 1932, 1936 என தொடர்ச்சியாக 3 ஒலிம்பிக் போட்டிகளில் ஹாக்கி விளையாட்டில் தங்கம் வென்று கொடுத்தவர்.
1: இந்தியாவிற்காக விளையாடிய சந்த் அவர்கள் 185 போட்டிகளில் 570 கோல்களை அடித்துள்ளார்.
0: ஹாக்கி விளையாட்டை தவிர மல்யுத்தத்திலும் அதிக ஆர்வம் கொண்டிருந்தவர்.
1: 22 ஆண்டுகள் ஹாக்கி விளையாட்டில் கொடிக்கட்டி பறந்தவர்.
0: இந்திய அரசின் பத்மபூஷன் விருது இவருக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டார்.
1: இந்தியாவின் விளையாட்டுத் துறையில் வழங்கப்படும் உயரிய விருதான கேல் ரத்னா விருதானது இவரது நினைவாக இவரது பெயரில்
0: மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது என 2021 முதல் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது.
1: இந்திய ஹாக்கி விளையாட்டின் பிதாமகன் தியான்சந்த் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1905.
1: இவருடைய பிறந்த நாளை பெருமைப்படுத்தும் விதமாக 2012 முதல் இந்திய அரசு தேசிய விளையாட்டு தினமாக இந்நாளை அறிவித்துள்ளது.
0: தேசிய விளையாட்டு தினம் இன்று.
1: உலகெங்கும் எத்தனையோ இசைக்கலைஞர்கள் தோன்றி மறைந்திருந்தாலும் இவர் ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரியது.
0: கடைக்கோடி கிராமம் துவங்கி வளர்ச்சியடைந்த நகரங்கள் வரை இவரால் ஈர்க்கப்படாதவர்கள் யாருமே இல்லை.
1: தனது நடன அசைவுகள் மூலம் சிறுவர் முதல் பெரியவர் வரை கட்டி போட்ட ஆளுமை.

0: தனது 14 வயதிலேயே தனி இசை தொகுப்பை வெளியிட்டார்.
1: பல்வேறு இசை தொகுப்புகளை வெளியிட்டு விற்பனையில் பல்வேறு சாதனைகளை ஏற்படுத்தியவர்.
0: 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பாப் இசை உலகின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தவர்.
1: பாடகர், நடன இயக்குனர், பாடல் ஆசிரியர், உலகை ஆட செய்த அமெரிக்க பாப் இசை கலைஞர் மைக்கேல் ஜாக்சன் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1958.
1: அணு ஆயுத சோதனை அல்லது இதர அணு ஆயுத சோதனை மற்றும் அணு ஆயுதமற்ற உலகத்தை அடைவதற்கான இலக்குகளில் ஒன்றான அணு ஆயுத ஒழிப்பின் தேவை ஆகியவை பற்றி கல்வி மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது.
0: 2009 டிசம்பர் 2 அன்று ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 64th சந்திப்பான ஆகஸ்ட் 29 தேதியை அணு ஆயுத சோதனைக்கு எதிரான சர்வதேச தினமாக அறிவித்தது.
1: அணு ஆயுத சோதனைக்கு எதிரான சர்வதேச நாள் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100 மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு.

0: பொருட்கள் கண்காட்சி செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
8: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
9: காலை வணக்கத்தில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவையாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். தக்காளி 20, கத்திரிக்காய் 20, வெண்டைக்காய் 20, அவரைக்காய் 36, கொத்தவரை 25, முள்ளங்கி 16, பச்சை மிளகாய் 32, சுரைக்காய் 16, வாழைக்காய் 8, முருங்கைக்காய் 40, புடலங்காய் 25, பீர்க்கங்காய் 30, சர்க்கரை பூசணி 16, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 58, கேரட் 70, பீட்ரூட் 56, பீன்ஸ் 88, முட்டைக்கோஸ் 34, பூண்டு 238, இஞ்சி 225, மொச்சை 65, பாகற்காய் 40, உருளைக்கிழங்கு 28, காலிஃப்ளவர் 35, குடைமிளகாய் 80. இவையாவும் உழவர் சந்தையின் கிலோ ஒன்றிற்கான இன்றைய விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணி பைகளை எடுத்துட்டு போங்க நேர்களே. அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நாம் அழகாய் ஒப்படைப்போம்.
10: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
11: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
12: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்த ரோட், போச்சம்பள்ளி.
13: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit
14: www.mahindra.org. கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
15: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
16: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
17: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
18: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டிய ஓட்டிக்கிட்டு போறீங்க.
19: ஆமா சாமி, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
17: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல.

0: வினோதன்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். உலக நாடுகள் எத்தனையோ தலைவர்களை சந்தித்திருக்கிறது, போற்றி வருகிறது. தன் மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் பல நாடுகளில் பல தலைவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இஸ்ரேல் நாட்டினுடைய முதல் பிரதம மந்திரியாக இருந்தவர் டேவிட் பென்குரியன். அவர் அந்த நாட்டுக்கு அதிபராக வருகிறார். அந்த நாட்டினுடைய மக்களவையிலே அவ்வப்போது விவாதங்கள் நடைபெறும். அவர் எப்போதும் தன்னுடன் ஒரு பெட்டியை கையிலே வைத்திருப்பாராம். எப்போதும் எந்த நேரத்திலும் மக்களவைக்கு வருவதாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அவருடைய கையிலே எப்போதும் ஒரு பெட்டி இருக்குமாம். நிறைய பேருக்கு சந்தேகம், இது என்னடா நாட்டின் அதிபர் எப்போது பார்த்தாலும் கையிலே ஒரு பெட்டியோடே சுற்றி திரிகிறாரே, அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கும் என்று எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நாமே கையில் ஒன்றை வைத்து கொண்டே இருந்தால் என்ன எப்போது பார்த்தாலும் கையில் வைத்திருக்கிறாயே என்று கேட்க மாட்டோமா? அதுபோல இப்படி ஒரு நாள் அந்த மக்களவையிலே விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போது எதிர்கட்சியை சார்ந்தவர்களெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள், இவரும் பதில் சொல்லி கொண்டே இருக்கிறார். அப்போது எதிர்தரப்பிலிருந்து, அது இருக்கட்டும், உங்கள் கையிலே எப்போது பார்த்தாலும் ஒரு பெட்டியை வைத்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அது என்னுடைய சொந்த விஷயம், நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று சொல்கிறார் பென்குரியன். ஆனாலும் எதிர்கட்சியினரும் பலரும் விடுவதா இல்லை. இன்னும் சிலருக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருந்தது, அதில் பணம் வைத்திருப்பாரா என்றெல்லாம் யோசிக்க தொடங்கிவிட்டார்கள். பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு அந்த பெட்டியை திறந்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் அந்த பெட்டியை ஒருவர் திறந்து பார்க்கிறார். ஆச்சரியம் காத்திருந்தது. என்ன என்றால், அழுக்கு அடைந்த ஒரு பழைய தொப்பி, அழுக்கு அடைந்த ஒரு சட்டை. என்ன இது என்று எல்லோரும் வியப்பாக அந்த அவையிலே கேட்டபோது பென்குரியன் சொன்னாராம், இது ஒன்றுமில்லை, நான் இந்த நாட்டுக்கு அதிபர் ஆவதற்கு முன்னால் வறுமையிலே துடித்தேன். ஒருவேளை உணவு சாப்பிட்டால் மீண்டும் 2-3 நாட்கள் கழித்து மீண்டும் ஒருவேளை உணவு கிடைக்கும் என்பது சொல்ல முடியாது, அரிதிலும் அரிதாக இருந்தது. அப்போது பசியின் காரணமாய் நான் ஒருவருடைய ஆட்டு கொட்டகைக்கு வேலைக்கு சென்றேன். அங்கு இருக்கக்கூடிய ஆடுகளை எல்லாம் நான் தான் மேய்க்க வேண்டும் தினக்கூலிக்கு. அப்போது நான் பயன்படுத்தியதுதான் இந்த தொப்பியும் இந்த அழுக்கடைந்த இந்த சட்டையும். அந்த பழைய நினைவாக நான் இதை பெட்டியிலே வைத்து கொண்டு என்னோடு எடுத்து சுற்றி கொண்டிருக்கிறேன் என்றாராம் அந்த இஸ்ரேல் அதிபர் பென்குரியன். அப்போது பக்கத்தில் இருந்த மந்திரிகள் கேட்டார்களாம், அதுதான் பழைய காலம் ஆயிற்றே, அதை வீட்டிலே வைத்துவிடக் கூடாதா என்று கேட்டபோது, இல்லை இல்லை, இது என் உடனே இருக்க வேண்டும், அப்போதுதான் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் நான் ஏழையாக பிறந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன், பல ஏழைகளுக்கு பயனுள்ள செயல்களை சட்டங்களை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என்னை விட்டு ஒரு நொடி கூட மாறக்கூடாது என்பதற்காகத்தான் இதை கையிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னாராம் இஸ்ரேல் அதிபர். பழைய நினைவுகளை வந்த பாதையை ஒரு மனிதன் மறக்காமல் தொடர்ந்து பயணித்தால் அவன் சிகரங்களை தொடுகிறான் என்பதற்கு இஸ்ரேல் நாட்டு அதிபர் பென்குரியன் ஒரு சான்று. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாமல் மறக்காமல் இருந்தால் நாம் வாழ்வில் முன்னேறிக்கொண்டே போகலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
1: நேர்களே, இன்று காலை 9:05 வானலில் வசந்தம் என்று முகமூடிகள் என்னும் தலைப்பில் மலர இருக்கிறது. நேர்களே, இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் நம்ம எல்லாருமே முகமூடிகளை அணிஞ்சிட்டு தான் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அன்றாட வாழ்க்கையில் தினம் தினம் அந்த நாளை கடத்துறதுக்கு நிறைய முகமூடி தேவைப்படுது. கொரோனா காலத்தில் நம்ம உடல்நலத்துக்காக முகமூடியை அணிஞ்சோம், பட் வாழ்க்கையை நகர்த்துறதுக்காக நிறைய முகமூடிகளை அணிஞ்சு தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த முகமூடிகள் ஒரு சில இடங்களில் நன்மையும் தரும், ஒரு சில இடங்களில் தீமையும் நமக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம்.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் முகமூடி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க நேர்களே. 9.5 வானொலியில் வசந்தம், முகமூடிகள் என்னும் தலைப்பில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். முதற்கட்டமாக இன்று உஸ்பெகிஸ்தான் செல்லும் அவர் 2 நாட்கள் அந்நாட்டில் பயணம் மேற்கொள்கிறார். தாஷ்கண்டில் அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோயேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். தாஷ்கண்டில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி நினைவிடம், தாஷ்கண்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையம் ஆகியவற்றையும் பிரதமர் பார்வையிடவுள்ளார். பின்னர் வரும் 31ஆம் தேதி கிர்கிஸ்தான் செல்லும் அவர் பிஷ்கக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு சாடிர் சபாரோவுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் திரு நரேந்திர மோடி மேற்கொள்ளவுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. 1924 பேரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே அந்நாட்டிற்கு 3வது கட்டமாக மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடங்கியுள்ளது. 10 டன் உதவிப் பொருட்கள் அடங்கிய விமானம் நேற்று அந்நாட்டிற்கு சென்றடைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதில் உணவுப் பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்டவை அடங்கியுள்ளதாக அவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் குழுவும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து நேபாளத்திற்கு சென்றவர்களில் 105 பேர் இந்தியா திரும்பியுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 290 பேர் அந்நாட்டில் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், 60 பேரின் நிலை குறித்து இதுவரை தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 39 பேர் நேபாளத்தில் சிக்கியிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருவர் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், எஞ்சிய 37 பேரின் நிலை தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சகத்தின் அனுமதியுடன் மேற்கு வங்க அரசின் குழு காத்மாண்டு செல்ல இருப்பதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டு செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுடன் ரக்ஷாபந்தன் பண்டிகையை நேற்று அவர் கொண்டாடினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சை மற்றும் இன்சுலின் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது வளர்ந்த நாடுகளும் இதனை அடிப்படையாக கொண்டு இதுபோன்ற திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலன் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ள அவர், அந்நாட்டின் துணை பிரதமர் திரு தேங் சவன் தோம் விகானேவை சந்தித்து பேச்சு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்திய லாவோஸ் உறவுகள் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றிலும் அவர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க உறவுகள் நீண்டகாலமாக நிலவி வருவதாக அவர் கூறினார். பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி வருவதாகவும்

0: பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மாணவர்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற ரக்ஷாபந்தன் கொண்டாட்டத்தில் நாடு முழுவதிலும் இருந்து பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் பேசிய அவர், மரங்களையும் நமது குடும்ப உறுப்பினர் போல் கருத வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மரக்கன்றுகள் நட்டு வளர்ப்பதை சிறுவயது முதலே மாணவ மாணவிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இன்று தமிழகத்தின் ஈரோட்டில் தனியார் கல்வி நிறுவன நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். அதைத் தொடர்ந்து பெங்களூரு செல்லும் அவர் மறைந்த கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ராமகிருஷ்ண ஹெக்டேவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை ஆகாஷவாணி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வருமான வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் திரு ராஜா மனோகர் கூறியுள்ளார். பிராரம்ப் நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் இது தொடர்பான நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருமான வரி நடைமுறைகள், வரி பிடித்தம் மற்றும் திருப்பி அளித்தல் குறித்து எடுத்துரைத்தார்.
2: 2.5 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கிறவங்க வருமான வரி செலுத்தணும்ன்றது இல்ல, வருமான வரி படிவம் சமர்ப்பிக்கணும். அதுல 12 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்க வரி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது, ஆனா வருமான வரி படிவம் வந்து செலுத்தணும். இதை நான் சொல்றது வந்து தனிநபர்களுக்கு. அதனால எல்லாரும் வரி செலுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கிறவங்க மட்டும் செலுத்தினா போதும். இப்பெல்லாம் வருமான வரி படிவம் செலுத்தின ஒரு 2-3 நாள்லயே வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் உடனடியே வருது. தாமதம் இருந்தா ஏதாவது அதுல பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி உடனே வந்துடும், எல்லாருக்குமே வந்துடும். ஏன்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டட். ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை சேர்த்து பண்றதுனால தாமதம் இல்லாமல் தான் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. யாருக்காவது ஸ்பெசிபிக்கா வரல அப்படிங்கிற பிரச்சனை இருந்ததுன்னா எங்களை அணுகலாம், நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவுறதுக்கு தயாரா இருக்கோம்.
0: நாட்டின் வளர்ச்சிக்கு சிறந்த பெருநிறுவன நிர்வாகம் அவசியம் என்று மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பெருநிறுவன செயலாளர்கள் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று கலந்துரையாடிய அவர், தொழில் நிர்வாகத்தில் சிறந்த நடைமுறைகள் அவசியம் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் நிறுவன செயலாளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமின் பல்வேறு இடங்களில் நேற்று கனமழை பெய்தது. தில்லியின் பல்வேறு இடங்களிலும் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது. தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினமான ஆகஸ்ட் 29ஆம் தேதி கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் ஹங்கேரியின் பலாசை அவர் 3-2 என்ற செட் கணக்கில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி

வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் 7:25.
1: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி நகர் கோட்டைக்கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் DNC மணிவண்ணன், DNC கல்விக்குழுமம், SMA சதீஷ் ஆறுமுகம், SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
6: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
10: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
11: புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
12: ஏர்லி பிரஸ்ட் கேன்சர் இல்லையா? அதான் சிலது வந்து நான் சொன்னேன்ல, ஆப்ரேஷன் பண்ணால் மட்டுமே கூட போதும், ரிஸ்க் ஃபேக்டர்ஸே இல்லைனா ஈவன் சில பேஷண்ட்ஸ்க்கு கீமோதெரப்பி கூட வேண்டாம், ரேடியோதெரப்பியும் வேண்டாம். ஏன்னா ரொம்ப சின்ன லீஷனாக இருந்து வேற எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாமல் அண்ட் நல்ல வெரைட்டி. அந்த பெத்தாலஜிலையும் பார்ப்போம் நிறையா. இப்போ நார்மலாக ஒரு வெரைட்டி வரும், மியூசினஸ் வெரைட்டி, பேப்புலரி வெரைட்டி, அந்த மாதிரி சில வகைகள் வந்து ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீ. ஆனால் சைஸும் சின்னதாக இருக்கணும், இந்த ரிஸ்க் ஃப்ரீ வெரைட்டியாகவும் இருக்கணும். அப்புறம் அந்த ERPR அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, அது பாசிட்டிவாக இருக்கணும், ஹெர்2 வந்து நெகட்டிவாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் குட் பேராமீட்டர்ஸ். இது அவ்வளோ சேர்ந்து வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட எல்லாமே பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் கீமோதெரப்பி கொடுக்கணும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் கீமோதெரப்பி முன்னாடி கூட கொடுப்போம், நியோஜுவன் கீமோதெரப்பின்னு சொல்லுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைஸு சுருக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன். முதல்ல பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு பார்க்கணும். பண்ண முடியும், வேற எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலைன்னா சர்ஜன் வந்து ஆப்ரேட் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் கீமோதெரப்பி கொடுப்போம், ரேடியேஷன் இண்டிகேஷன்ஸ் இருந்தால் கொடுப்போம். பட் பண்ண முடியாத பட்சத்தில் அப்போ வந்து நியோஜுவன் கீமோதெரப்பி முதல்ல கொடுத்துட்டு ஒரு 4 சைக்கிள்ஸ் இல்லை 8 சைக்கிள்ஸ் கூட கொடுப்போம். அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு சுருக்கிட்டு அப்போ தான் முழுமையான சர்ஜரி பண்ணலாம், அப்போ தான் க்யூர் கிடைக்கும். ஒரு சின்ன வயசு லேடி வராங்கன்னு வச்சுக்கோம் அண்ட் அவங்களுக்கு எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ வி ஜென்ரலி ரிமூவ் த ஹோல் பிரெஸ்ட். பட் இன்னொரு சைடில் வந்து பிரெஸ்ட் கான்சர்வேட்டிவ் தெரப்பியும் BCS சொல்லுவோம். அதாவது ஹோல் பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ண மாட்டோம், டியூமரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு சிகிச்சை முறைகள் வேறு. ஃபுல் பிரெஸ்ட்க்கு ரேடியேஷன் கொடுப்போம், அந்த மாதிரிலாம் ஃபுல் பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுறோம், டியூமர் வித் த பிரெஸ்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ அங்கே உங்களுக்கு வேக்கண்ட் ஆயிருதுல. ஸோ தட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் ஃபார் அ யங் உமன். ஸோ சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் எஸ்பெஷலி த உமன் இஸ் ஒர்க்கிங், விச் இன் மோஸ்ட் கேசஸ் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 95% ஆஃப் உமன் ஒர்க், ஹார்ட்லி எனி உமன் ஹூ டசன்ட் ஒர்க்.

0: ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் ஷி ஹாஸ் டு கோ டு ஆஃபீஸ், ஷி ஹாஸ் டு ஃபேஸ் த பப்ளிக், ஹர் ஃப்ரெண்ட்ஸ், இட் பிகம்ஸ் அ பிக் சோஷியல் டேபு ஆயிடுது. ஸோ அதனால் அங்கே தான் யூ ஹேவ் இம்ப்ளான்ஸ் அண்ட் நவடேஸ் வி ஹேவ் பியூட்டிஃபுல், அது சொல்லவே முடியாது ஆக்சுவலாக. இப்போ ஒவ்வொரு கேன்சர் வந்து சைட்டே வேறு இல்லை, இது வந்து பிரெஸ்ட் கேன்சர் பிரெஸ்ட்டில் வருது, இப்போ லங் கேன்சர்னால் லங்கில் வரும், கோலன் கேன்சர்னால் பெருங்குடல் கோலன்னு வரும், சைட் வேறு. பட் ஆனால் ஒன்று ஒன்று கேன்சர் வந்து எங்கே பரவுதுன்றதில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ பிரெஸ்ட் கேன்சர்னால் ஃபஸ்ட்டு போன்ஸ்க்கு போகும், அதுக்கப்புறம் லங்ஸ்க்கு போகும், இதுதான் காமன் சைட். வேற கோலோரெக்டல் கேன்சர்லாம் லிவருக்கு போகும், அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் அவே வி ஹவ் சீன் பிரெஸ்ட் கேன்சர் வித்தவுட் போனுக்கும் போகாமல் லங்ஸ்க்கும் போகாமல் பிரெயின் அட்ரினல் கிளாண்டு அந்த மாதிரிலாம் போகும். அதனால தானே கேன்சர், கேன்சரோட சிம்பிளே என்ன, ட்ராப் நண்டு இல்லை, அதுதானே கேன்சரோட சிம்பிள். தே கேன் ப்ரீச் எவ்ரி திங், தே கேன் கோ மூவ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ அதனால் எங்கே வேணால் ஸ்ப்ரெட் ஆகலாம். அந்த ரூல்ஸ் ஆர் மென்ட் டு பீ ப்ரோக்கன் தானே, நம்மளே சொல்லுவோம்.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 7:31. பரபரப்பான காலை நேரம், எல்லாரும் தங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கிற நேரம்னு சொல்லலாம். காலையில் எழுந்த உடனே சமைக்கணும், அதே மாதிரி காஃபி குடிக்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும், நம்ம வேலைக்கு ரெடி ஆகணும், இப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்ம எழுந்த உடனே நம்ம குடலில் வந்து சுழல ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லலாம். வேலைகள்லாம் முடித்து சாயந்தரமாக வீட்டுக்கு வரும்போது அப்பாடா அப்படின்னு இருக்கும். நமக்காக ஒரு ரெஸ்ட்டு கிடைக்காதா அப்படின்னு இயங்கக்கூடியது தான் மனித மனம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கான ரெஸ்ட், நம்ம மூளைக்கும் ரெஸ்ட் மனசுக்கும் ரெஸ்ட் அப்படின்னா நல்ல பாடல்களை கேட்கறத நம்ம சொல்லலாங்க. உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் காத்திருக்கு. கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷச்சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சரிங்க, பாடல்கள் மட்டுமா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, உங்களுக்காக தினமுமே ஒரு பொது அறிவு கேள்வி காத்திருக்கு. இன்னைக்கான பொது அறிவு கேள்வி, 57வது இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழா அதாவது IFFI இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா எங்கு நடைபெற உள்ளது? இதுதான் இன்னைக்கு சந்தோஷச்சாரலுக்கான கேள்வி. இதற்கான விடையை யோசிச்சுக்கிட்டே நம்ம பாடல்களை கேட்கலாமா? கேட்க போகிற முதல் பாடல் இன்னிசை மழை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில், கவிஞர் வாலியின் பாடல் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் ஷோபா சந்திரசேகர் குரலில். அந்த 80s 90s வந்த சாங்ஸ் அப்படியே சும்மா செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கேட்போமா அந்த பாடலை?

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: நெருப்பு 7:39. நிகழ்ச்சியில அடுத்ததான் நேர்களுக்காக ஒரு அறிவிப்பு காத்திருக்கு. பாப்பிரெட்டிப்பட்டி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் மின்னிறுத்தம் செய்யப்பட உள்ளது. மின்னிறுத்தம் செய்யப்படும் பகுதிகள் பாப்பிரெட்டிப்பட்டி, ஆலாபுரம், வெங்கடசமுத்திரம், பயர்நத்தம்,

0: தேவராஜபாளையம் சாமியாபுரம் கூற்றோடு காளிப்பேட்டை மஞ்சவாடி ஹெச் புதுப்பட்டி ஆ பள்ளிப்பட்டி இருளப்பட்டி அதிகாரப்பட்டி மாரியம்பட்டி பாப்பம்பட்டி எருமியாம்பட்டி மெனசி பூதநத்தம் அலமேலிபுரம் மறுக்காலம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளெலாம் இன்றைக்கு காலையில் 9 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் மின்னிறுத்தம் செய்யப்படுகிறது. மின்சாதனம் தொடர்பான உங்களது வேலைகளை இன்றைக்கு காலையில் 9 மணிக்குள்ளே கொஞ்சம் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: சப்தஸ்வரங்களின் வரங்களாய் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது சந்தோஷ சாரல். அடுத்த பாடல் கேட்கலாமா? பூவரசன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், கவிஞர் வாலி பாடல் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா குரலில்.

0: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: ரத்த மற்றும் ரத்த புற்று நோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

நேர்களே, இன்று காலை 9:05 வானலில் வசந்தம் இன்னைக்கு முகமூடிகள் அப்படின்ற தலைப்புல வளம் வரப்போகுது. அன்றாட வாழ்க்கையில நம்ம இந்த நாளை நகர்த்துறதுக்கு நிறைய முகமூடிகளை அணிஞ்சிட்டு தான் நம்ம பயணிக்கிறோம் இல்லையா. இந்த முகமூடிகள் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு நன்மையும் ஒரு சில நேரங்கள்ல தீமையும் அளிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல முகமூடி போட்டு தாங்க ஆகணும் அப்படின்னும் நம்ம அந்த சூழ்நிலைய கடந்து வந்திருப்போம். முகமூடிகள் உங்களுடைய கருத்துக்களை நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பகிர்ந்துக்கலாம். வானலையில் வசந்தம் நேரலை நிகழ்ச்சியாக உங்களுக்கான களமாக காத்திருக்கிறேன்.

கேட்டு ரசிச்சிருக்க நேர்களே, சேலம் மற்றும் திருச்சி மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கி கொண்டிருக்கும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததா இன்னொரு மின்வெட்டும் உங்களுக்காக இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னைக்கு காரிமங்கலம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த மின்னிறுத்தம் செய்யப்பட உள்ளது. எங்கன்னு கேட்டிங்கன்னா, காரிமங்கலம், கெரகோடள்ளி, பொம்மாள்ளி, கெட்டூர், அனுமந்தபுரம், அதே மாதிரி அண்ணாமலை அள்ளி, தும்பலஹள்ளி, கெண்டிக்கானஹள்ளி, எட்டியானூர், எலுமிச்சினாள்ளி, பெரியாம்பட்டி, கீரிக்கோட்டை, சின்னப்பூலாம்பட்டி, பேகாரஹள்ளி,

ஒட்டுமாறனாள்ளி, கோவிலூர், சப்பானிப்பட்டி, கும்பாராள்ளி, கொள்ளுப்பட்டி, காட்டூர், அப்புறம் திண்டல், பந்தாராளி, எச்சனாள்ளி, கே மோட்டூர், பெரியமிட்டாள்ளி, கிட்டனாள்ளி, மோட்டுக்கொட்டாய், மேல்கொல்லப்பட்டி, கீழ்கொல்லப்பட்டி, மன்னன்கொட்டாய், பைசுவல்லி, குண்டலப்பட்டி, மல்லிக்குட்டை, கமலாபுரம், மாரவாடி, கோணங்கி நாயக்கனாள்ளி, நாயக்கன்கொட்டாய், செங்கல்மேடு, மாட்லாம்பட்டி, காலப்பனஹள்ளி, அதே மாதிரி பூமாண்டள்ளி, குப்பாங்கரை, கெங்குசெட்டிப்பட்டி, கள்ளிப்பட்டி, வன்னியக்குளம், எம்கே புதூர், நாகசமுத்திரம், புழுதிக்கரை, வகுத்துப்பட்டி, மோட்டுப்பட்டி, ஒன்னம்பட்டி, இண்டமங்கலம், திப்பம்பட்டி, முருகம்பட்டி, கிருஷ்ணாபுரம், சவுலுப்பட்டி, மோட்டுப்பட்டி, காட்டம்பட்டி, இந்த பகுதிகள்லாம் இன்றைக்கி காலையில் 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் மின்னிறுத்தம் செய்யப்பட உள்ளது. நேர்களே, மின் சாதனம் தொடர்பான உங்களது பணிகளை காலையில் 9 மணிக்குள்ளே சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க. சரிங்க நேர்களே, இன்றைக்கி சந்தோஷ சாரலில் அந்த ரெட்ரோ சாங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 80s 90s வந்த திரைப்படங்கள்லேருந்து நம்ம பாடல்களை கேட்டுட்ருக்கோம் இல்லையா. அடுத்த பாடல் அம்மா வந்தாச்சு திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில் கவிஞர் வாலி பாடல் வரிகளில், மனு ஸ்வர்ணலதா குரலில். கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: மளிகை சாமான்களுக்கு என்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
6: நிகழ்ச்சியில ஒரு அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை அதாவது EKYC பதிவினை மேற்கொள்ள இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. வெளியூரில் தற்காலிகமாக வசிப்பவர்களும் அருகிலுள்ள நியாய விலைக்கடையில் EKYC பதிவினை பதிவு செய்து கொள்ளலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மறக்காதீங்க, இன்னைக்கே நீங்கள் பதிவு செஞ்சிருங்க. சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நேர்களே. இன்னைக்கு ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, 57வது இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழா அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான பதில் கோவா. கோவாவில் தாங்க நடைபெற இருக்கு. எப்போன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்க இருக்கு கோவாவில். விடையை கண்டுபிடிச்சவங்க உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஷ் சொல்லிக்கோங்க. நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷச்சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரும் காலை 8 மணி நேயர்கள் கேட்கலாம்.
7: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
7: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை.

0: சிந்தனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
1: இன்று ஆகஸ்ட் 29. வாழ்க்கை ஒரு பயணம். வாழ்க்கைக்குள் நேருகிற பயணங்கள் பல பலவாக அமைந்து விடுகின்றன. ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை தர வல்லது. பேருந்தில், தொடர் வண்டியில், விமானங்களில் எந்த பயணம் செய்தாலும் அவற்றோடு சேர்ந்து நம்முடைய மனமும் பயணிப்பதுதான் பயணங்களின் உண்மையை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். பல சமயங்களில் தொடர் வண்டிகளில் பயணம் செய்கிற பொழுது உடனடியாக பதிவு செய்ய முடியாத நிலையில் பதிவில்லாத பயணச்சீட்டோடு, அதாவது அன்ரிசர்வ் டிக்கெட்டோடு அந்த பகுதியில் ஏறுவது உண்டு. நெரிசலும் நெருக்கடியும் நிறைந்த அந்த பயண அனுபவங்கள் கொஞ்சம் சிரமப்படுவதாக இருந்தாலும் கூட மனிதர்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பினை நமக்கு வழங்கி விடுகிறது. வெவ்வேறு விதமான மனிதர்கள், பணத்தேவையின் காரணமாக பரபரப்பாக பயணிக்கிறவர்கள், பணி நிமித்தம் பயணிக்கிறவர்கள், பதிவுக்கான முயற்சியில் மேற்கொண்ட போதும் கூட கிடைக்காமல் அவசரமாக இந்த பகுதியில் ஏறியவர்கள் என்று சமூகத்தின் பல பகுதி மக்களையும் அந்த இணைப்பில் பார்க்க முடியும். நிற்பதற்கு கூட இடம் இல்லாமல் நெருக்கடியோடு நிற்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில் முடியாதவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் தன் இருக்கையில் ஏதேனும் ஒரு பகுதியை ஒதுக்கி தந்து இந்த இடத்தில் அமரலாம் என்று அவர்கள் அழைக்கிற பொழுது மனிதம் ததும்புவதை நான் பார்த்திருக்கிறேன். பதிவு செய்யப்படாத அந்த வண்டிகளின் ஊடாக பயணிகளுக்கான சின்ன சின்ன தின்பண்டங்களை கொண்டு வந்து விற்கக்கூடிய மூதாட்டிகளை, பெரியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். நெருக்கடிக்கு நடுவிலும் நெரிசலுக்கு மத்தியிலும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவிகளை பரிமாறிக்கொள்ளுகிற, கோபங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுகிற, கோபதாவங்களை முகங்களிலும் வார்த்தைகளிலும் வெளிப்படுத்திக் கொள்ளுகிற அந்த பயணத்திலும் கூட அன்பு ததும்பி நிற்கக்கூடிய ஆற்றலை நான் பார்ப்பதுண்டு. நீண்ட இடைவெளிக்கு பின்னால் கரோனா தீநுண்மையின் காரணமாக இருந்த பொது முடக்கத்திற்கு பிறகு மனிதர்களை இப்படி பார்ப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அத்தனை பேருக்கும் இருக்கைகள் கொடுக்கக்கூடிய வசதி இல்லாவிட்டாலும் கூட ஓட்டத்திற்கு நடுவில் அவ்வப்போது ஓய்ந்து கொள்வதற்கு அமர்ந்திருக்கிறவர்கள் எழுந்து சிறிது நேரம் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று இடம் கொடுப்பதும், நடக்கக்கூடிய பகுதியிலேயே ஒரு தாளையோ அல்லது ஒரு தொண்டையோ விரித்து அமர்ந்து கொள்வதும், அதே சமயத்தில் தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பகிர்ந்து கொள்வதும் மனித மனத்தினுடைய ஈரத்தன்மைகளை அடையாளம் காட்டுகின்ற அழகை நான் பார்ப்பதுண்டு. அவற்றுக்கு நடுவில் பெண்களும் பெண்களுக்கு இடையில் குழந்தைகளும் இருக்கக்கூடியது பேரழகாக இருக்கிற காட்சியாக இருக்கும். ஆனால் ஒன்றை இழந்து விடுவது என்பது உண்மையாகவே தெரிந்து விடுகிறது. ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஜன்னலுக்கு வெளியே நடக்கிற இயற்கை ஓட்டங்களை அனுபவிப்பதையோ அல்லது நெடும்பயணத்திற்கு இடையில் வாசிக்க வேண்டும் என்று வாங்கி வைத்திருக்கக்கூடிய இதழையோ நூல்களையோ எடுத்து படிப்பவர்களை இன்றைய ரயில் பயணங்களில் காண்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. எந்த நேரத்திலும் கையில் தன் கைபேசி வைத்துக் கொண்டு பார்ப்பதும், காதுகளில் அந்த கருவிகளை பொருத்திக் கொண்டு தனக்குத்தானே சிரித்துக் கொண்டும் பேசிக் கொண்டும் இருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிக் கொள்வதும் இன்றைக்கு காண முடிகிறது. எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் ஒரு அந்நியத்தன்மையோடு பயணம் செய்யக்கூடிய அதிசய உலகத்தில் நாம் வாழ்கிறோமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில் நான் இறங்க வேண்டிய நிறுத்தம் வந்துவிடுகிறது. எண்ணம் தடைப்பட்டாலும் கூட மனம் இன்னமும் அந்த நீண்ட இரும்பு தண்டவாளங்களுக்கு இடையில் தடதடத்து ஓடுகிற ரயிலைப் போலவே இயங்கிக் கொண்டிருக்கிற அனுபவத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது. மனிதர்களை மிக நெருக்கமாக பார்ப்பதற்கும், மனிதர்களின் அன்பினை தரிசிப்பதற்கும், மனிதர்களில் நானும் ஓர் மனிதன் என்று உணர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைத்தால் பதிவில்லாத பயணச்சீற்று பெற்றுக்கொண்டு ரயிலில் தொடர் வண்டியில் பயணம் செய்து பாருங்கள். இந்த அனுபவமும் உங்களுக்கு வாய்க்கும். எனவே இன்று நன்று ஒன்று என்கிற முறையில் மனிதர்களோடு நெருக்கமாக நெரிசலுக்கு மத்தியில் அன்பை அனுபவிக்க வேண்டுமெனில் இப்படியான பயணங்கள் உங்களுக்கும் வாய்க்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறேன்.
0: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் 8:05. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களை பொன்னியின் புது புனல் இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நான் இது வரைக்கும் பன்மொழியில் பேசினதில்லைங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலங்க, கிடைச்சா நான் பேசிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன்.

0: பாட்டுகளாக இருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் ஃபோன் பண்ணி பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடலாம் நீங்கள் கேட்கலாம். என்ன நம்பர் அப்படின்னு கேட்குறீங்களா? 0343 42 24 40 30 மற்றொரு எண் 0343 42 24 40 31. இந்த எண்கள் அழைச்சி நீங்கள் பேசலாம். இல்லைங்க, நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா 0343 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவீங்க. நீங்கள் அறிமுக நேராக மட்டும் இருக்கணுங்க.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.

0: பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் அறிமுகமாகக்கூடிய நேரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? மேச்சேரியிலிருந்து பேசுறீங்களா? என்ன பண்றீங்க செந்தில்? நீங்க கைத்தறி நெசவு செஞ்சிட்டு இருக்கீங்களா? எவ்வளோ நாளா செஞ்சிட்டு இருக்கீங்க ஐயா? எவ்வளோ நாளா செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த வேலையை? என்னங்க, 5 வருஷமாவா?
1: 30 வருஷமா
0: செஞ்சிட்டு இருக்கீங்க. சரிங்க ஐயா, நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லை? உங்களுடைய தொழில் இப்போ எப்படி போயிட்டுருக்கு?
1: இல்லை பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்குமா?
0: நல்லா போயிட்டுருக்கா. என்னென்ன நெஞ்சிட்ருக்கீங்க ஐயா நீங்கள்?
1: கைத்தறி தான் பட்டு தெரியுமா?
0: ஆ,
1: நல்ல பட்டு.
0: பட்டு?
1: ஆமாம், பட்டு நல்ல பட்டு.
0: ஆ,
1: அதாவது வெளியில் கொடுப்பாங்க ஓனர், நாம் அதை வாங்கி நாம் வந்து நெய்ச்சி தரணும்.
0: ம், நீங்கள் நெஞ்சு கொடுப்பீங்க, அதுக்கான சம்பளத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க இல்லையா?
1: ஆ, கூலிக்கு.
0: சரிங்க, எவ்வளோ நல்லா பண்பலையை கேட்டுட்ருக்கீங்க?
1: ஆரம்பத்திலிருந்தே
0: கேட்டுட்டு தான் இருக்கீங்களா? சரி, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக சொல்லுங்க.
1: இது சீமராஜா வந்து ஒரு பாடல்,
0: ஏதாவது ஒரு பாடல் கேட்கலாமா? சரிங்க, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்து பேசினதுக்கு. உங்களுக்கான பாடல் பாருங்க, வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க.
1: சரிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: நேரம் 8:15. நேயர்கள் கேட்கலாம்.
9: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
10: தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
11: டாக்டர் சங்கர் ரங்கநாதன்.

0: மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர், பெண்ணாகரம் மைண்ட் ரோலை அமைந்திருக்கிற நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்புணர்வு பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல மிக முக்கியமான காரணமான மன அழுத்தம் பத்தி பேசிட்டு இருக்கோம். மன அழுத்தத்தை பத்தி நம்ம நிகழ்ச்சியில நிறைய நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இது வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டங்களில் சிறு குழந்தைகளிலிருந்து மூத்த குடிமகன்கள் வரைக்கும் அனைவருக்குமே அவருடைய பருவத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. அதாவது ஒரு நாட்டுடைய கடைசி குடிமகனுக்கும் ஒரு நாட்டுடைய முதல் குடிமகன் வரைக்கும் எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகளும் மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. இது இல்லைன்னு என்று மறுக்க இல்லாது. ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை, அதாவது இந்த பதட்டத்தை எப்படி நம்ம சமாளிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தான் மனிதர்கள் வித்தியாசப்படுகிறார்கள். மனிதன் எப்பொழுதுமே சூழ்நிலை கைதியாக இருக்கக்கூடாது. சூழ்நிலைகள் நம்மளை சூழ்நிலைக்கு அடிமையாக்கி, அதாவது மன உணர்ச்சிக்கு நம்மளை அடிமையாக்க எல்லா வகையிலும் முயற்சி செய்யும். ஆனால் நாம் நம்முடைய திடமான மனதாலும் நம்முடைய தன்னம்பிக்கையினாலும் இந்த பிரச்சனைகளை சமாளித்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை நம்ம காண வேண்டும். மாறாக பிரச்சனைகளை விட்டு ஓடி வழிவது கோழைத்தனமாகும். நிறைய நம்ம பார்க்குறோம், நிறைய தற்கொலைகள், நிறைய உயிரிழப்புகள் பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமது மனசு வலிக்கிறது. ஏன் அப்படின்னா, இவங்களால ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். விஷயத்துக்கு வருவோம். இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கனால என்னென்னலாம் வரலாம், தலையிலேருந்து ஆரம்பிங்க. தலையிலேருந்து ஆரம்பிச்சா தலைவலி வரும் முதல்ல, அப்புறம் மூளையில் பக்கவாதம் வரும், ரத்தக்கசு வரும், வலிப்பு நோய் வரும், நம்ம பேசிகிட்டு இருக்க வலிப்பு நோய் வரும், அதுக்கப்புறம் என்ன வரும், மாரடைப்பு வரும், மூச்சு தள்ளி ஏற்படலாம், கை கால்கள் மறுத்து போன மாதிரி இருக்கும், கை கால்கள் நடுக்க வரும், நிலையாக நடக்கக்கூட முடியாது, சிந்திக்கும் திறன் குறைந்துவிடும், ஜட்ஜ்மெண்ட் எதையும் ஆராய்ந்து ஒருங்கிணைந்து ஒரு முடிவுக்கு வர இயல முடியாத ஒரு நிலை இருக்கும். அப்புறம் தூக்கமின்மை, பல பேர் வந்து தூக்கம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. மெத்தையை வாங்கினேன் தூக்கத்தை வாங்கவில்லை என்று ஒரு கவிஞர் பாடினது போல, பணம் இருந்தும் வசதி இருந்தும் நல்லா தூங்கி பல வருஷம் ஆகுது டாக்டர் அப்படின்னு சொன்ன பல நோயாளிகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, வலிப்பு நோய்க்கு மிக முக்கியமான காரணம் இந்த மன அழுத்த நோய். இந்த மன அழுத்தத்தை நம்ம எளிதாக வெல்ல வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும், மனப்பயிற்சி செய்ய வேண்டும். தியான பயிற்சி, அப்புறம் வந்து உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்யலாம், யோகாசனம் செய்யலாம், நன்றாக தூங்க வேண்டும், நேரத்துக்கு சாப்பிட வேண்டும். இது போன்ற விஷயங்களை நம்ம கடைபிடித்தோம் என்றால் நம்ம மன உளைச்சலிருந்து நம்மை பாதுகாக்க கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் அந்த மன உளைச்சி அதிகமாகும் போது பதட்டத்தினால கை கால்கள் நடுக்க மட்டும் இல்லாமல் வலிப்பு நோய் அதிகமாக வரும். இது முத்தி போச்சுன்னா சில பேருக்கு கன்வர்ஷன் டைரக்ஷன் சொல்லுவோம். மன உளைச்சினால் வரக்கூடிய வலிப்பு நோயை கன்வர்ஷன் டைரக்ஷன்னா மனநலம் பாதித்த ஒரு வலிப்பு நோயாக கருதப்படுகிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு வலிப்பு நோய்க்கு மட்டும் மருந்து கொடுத்தால் பரிபூர்ணமாக குணமாகாது. மாறாக மனநல மருத்துவரை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு மனவியல் ரீதியான மருந்துகளையும் கொடுக்க வேண்டும், ஆலோசனைகள் வழங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் சொல்லுவோம். எனவே வலிப்பு நோய்க்கு ப்ரொவோக்டு சீசர்ஸ் மிக முக்கியமான காரணம் இந்த மன அழுத்த நோய். இந்த மன அழுத்தத்தை எளிதில் வெல்ல வேண்டும் என்றால் சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய நல்லது. உங்களுடைய நரம்பியல் மருத்துவருடைய ஆலோசனை பெற்று மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் அதிகமான தூக்க மாத்திரைகளையோ தூக்க மரபலை என போதை மருந்துகள் உட்கொள்வதோ ஆபத்தான விளைவுகளை விளைவிக்கும். எனவே வலிப்பு நோய் இருக்கவங்க மன அழுத்தம் இருக்கிறதா என நரம்பியல் மருத்துவருடைய ஆலோசனை பெற்று அதற்கான வைத்தியத்தை செய்து கொள்ளணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேர்ந்தேன்.

0: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9655-23999.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTech அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: நேற்றிலே இன்று காலை 9:05 வானலில் வசந்தம். இன்னைக்கு முகமூடிகள் அப்படின்ற தலைப்புல வளம் வரப்போகுது. அன்றாட வாழ்க்கையில நம்ம இந்த நாளை நகர்த்துறதுக்கு நிறைய முகமூடிகளை அணிஞ்சிட்டு தான் நம்ம பயணிக்கிறோம் இல்லையா. இந்த முகமூடிகள் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு நன்மையும் ஒரு சில நேரங்கள்ல தீமையும் அளிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல முகமூடி போட்டு தாங்க ஆகணும் அப்படின்னும் நம்ம அந்த சூழ்நிலைய கடந்து வந்திருப்போம். முகமூடிகள் உங்களுடைய கருத்துக்களை நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பகிர்ந்துக்கலாம். வானலையில் வசந்தம் நேரலை நிகழ்ச்சியாக உங்களுக்கான களமாக காத்திருக்கிறது.

நேரம் 8:22 கேட்டுட்ருக்கோம் நேர்களே. இது பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகறாங்க. பாப்பாரப்பட்டியிலேருந்து மதுமிதா, இவங்க கேட்டிருக்காங்க கோட் திரைப்படத்திலிருந்து எனக்கு பாடல் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறிமுக நேருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் அந்த பாடலை கேட்கலாமா?

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.

0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இன்னைக்கு குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை அதாவது இகேஒய்சி பதிவினை மேற்கொள்ள தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் சிறப்பு முகாம் இன்னைக்கு நடைபெற இருக்குங்க. வெளியூரில் தற்காலிகமாக வசிப்பவர்களும் அருகிலுள்ள நியாய விலை கடையில் இகேஒய்சி பதிவு செய்து கொள்ளலாம், மறக்காதீங்க. நேரம் 8:30. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின்

0: சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
1: வணக்கம். 1969 அமெரிக்கா அனுப்பிய அப்பல்லோ 11 விண்கலம் அதில் சென்ற மனிதராகிய ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் கால் பதித்தார். இன்றைக்கு நம்முடைய இந்தியர்களும் அந்த விண்வெளி பயணத்தில் வெற்றிகரமாக சென்று வருகிறார்கள். செயற்கைக்கோள்கள் எங்கும் சுழன்று கொண்டிருக்கின்றன. அந்த செயற்கைக்கோள்கள் மூலமாக நமக்கு தொலைக்காட்சி, நம்முடைய அலைபேசி, இன்னும் சொல்வதாக இருந்தால் GPS என்று சொல்லக்கூடிய வழிகாட்டி என்று எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சரி, நல்லா தானே இருக்கு, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப தாங்க ஆபத்து வருது. இதுக்கு மேல ஒரு ஆசை வருது. என்ன தெரியுமா, சீனா முதல்ல என்ன பண்ணுச்சு, தாங்கள் அனுப்பின ஒரு செயற்கைக்கோள் செயலிழந்து போனதுனால அதை நாங்க இங்கிருந்து அழிச்சு காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி அதை அழிச்சு காட்டினாங்க. உலகம் உடனே ஆச்சரியப்பட்டுச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா பயம் வந்துச்சு. என்ன தெரியுமா, பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில், அல்லது ஒரு கோளுக்கும் இன்னொரு கோளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தில் தான் செயற்கை கோள்கள் பறந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல வெடிச்சு செதறதுனால அந்த விண்வெளி முழுவதும் குப்பையா போச்சுக்க. குப்பையா போச்சுன்னா மண்ணா இருந்தா மக்கிரும், விண்ணா இருந்தா எங்கிட்ட சுத்தி எறியலாம். இது என்ன இடைப்பட்ட இடம், இது என்ன தெரியுங்களா, இது சுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப அதுல சின்ன துகள் கூட ஒன்னாகாது, அப்படியே இருக்கும். இதே மாதிரி என்ன பண்ணுச்சு ரஷ்யா, நாங்க அது மாதிரி ஒண்ணு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒண்ணு தயார் பண்ணி அனுப்புனாங்க. இப்ப என்னாச்சுன்னா, அமெரிக்கா சும்மா இருக்குமா, அது நாங்க விண்வெளி படைன்னு ஒண்ணு வச்சிருக்கோம், இது இது மாதிரி ஏதாவது வந்தா அந்த தாக்குதலை சமாளிக்கிறதுக்கு நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு இந்த மூணு நாடுகளும் வல்லரசுகளும் சேர்ந்து, சீனா ஜனத்தொகையால் பெரிய நாடு என்றால் ரஷ்யா அதை காட்டிலும் தாண்டிய நாடு, அமெரிக்கா செல்வத்தால் உயர்ந்த நாடு, இந்த மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டியால விண்வெளிய குப்பாயாகிட்டு இருக்காங்க. மண்ணை கெடுத்தாச்சு, காற்று கெடுத்தாச்சு, நீரை கெடுத்தாச்சு, ஆகாயத்தையும் கெடுத்தா என்ன அர்த்தம்? இன்னொன்னு மறந்துடாதீங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த ஓசோன் படலங்கள் தான் சூரியனிலிருந்து வருகின்ற புற ஊதா கதிர்களை தடுத்து நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கின்றன. ஓசோன்ல ஓட்ட விழுந்தா பூமியில உயிரினங்கள் அழிஞ்சு போகும். இவங்க பண்ணக்கூடிய இந்த கொடூரமான செயல்களால நான் வீரன் நீ வீரன் சொல்லி கிட்டியா சண்டை போட்டு விலைக்கு விட போடுமையெல்லாம் அடிபட்டு போற மாதிரி இவர்களுடைய இந்த செயல்பாடுகள் விண்ணை கெடுக்கின்றன. மண்ணை கெடுத்த மனிதர்கள் விண்ணை கெடுக்கிற போது அது அவர்களோடு போகாது. உலக மக்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவோம். நினைச்சு பாருங்க, மேல சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய செயற்கை கோள்ல போய் ஒரு மோது மோதுச்சுன்னு வைங்க, இங்க இருக்கக்கூடிய அத்தனை செயலிகளும் செயலிழந்து போகுங்க, அத்தனை தொலைக்காட்சியிலும் எல்லாம் போகும். அடுத்த நிமிஷம் என்னாகும், ஒரு சின்ன ஊடக தடை விதித்ததுனால நேபாளத்துல ஏற்பட்ட அந்த ஒரு பெரிய போராட்டத்தை பார்த்தோம். அதுக்கு வேற காரணங்கள் இருந்தாலும் கூட செல் இல்லாம 5 நிமிஷம் இருக்க முடியுமா, மின்சாரம் இல்லாம இருந்துடலாம், செல் இல்லாம இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இத்தனை சாதனைகளை செஞ்ச நாம ஆக்கப்பூர்வமாக யோசிச்சு செய்யணுமே தவிர, இந்த மாதிரியான நாம் பெரியவனா நீ பெரியவனாங்கிற சண்டை போட்டு விண்ணைக்கு எடுக்க கூடாது. இது கொடியது. விண்ணுக்கு மேலே சாதனைகள் செய்யலாம், ஆனால் விண்ணுக்கு மேலே வேதனைகளை உருவாக்க கூடாது. இதை நாம் ஒரு எச்சரிக்கையாக சொல்லவில்லை, வருங்காலத்தில் இருக்கின்ற நம் சந்ததியினர் தலைமுறையினருக்கு ஏதேனும் நிகழ்ந்து விடாமல் இருப்பதற்கு இப்போது எச்சரிக்கை மணியாக இதை சொல்ல வேண்டும். விண்வெளியில் நிகழ்கின்ற இந்த செயல்பாடுகள் மனிதர்களுக்கும் மண்ணுக்கும் பூமிக்கும் கேட்டை விளைவிக்கும். ஐநா சபை போன்றவையும் மற்றவையும் கூடி பேசி தீர்மானித்து இவற்றுக்கான தடையை ஏற்படுத்த வேண்டும். நாளிதழ்கள் இந்த மாதிரி கட்டுரைகளை படிக்கிறப்ப கொஞ்சம் அச்சம் ஏற்படுது, இருந்தாலும் இதுக்கு மாற்று வரும் என்று நம்புவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
0: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

நேரம் 8:35 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்பு நாள். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: பொன்னியின் புதுப்புனல் இது ஆறுமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததான் வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகி பாடல் கேட்டிருக்காங்க. சூளகிரியிலிருந்து மலர் கேட்டிருக்காங்க. டியூட் திரைப்படத்திலிருந்து பாடல் கிப்பு முனைகளே.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523

0: Viking Bunions and Briefs.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட்.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் 8:45 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் பொன்னியின் புதுப்பு நாள். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்க

0: தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால்.
2: முகத்தில் கருமா
1: சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில் கருமா சைபால்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
1: சைபால்.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு சிகை அலங்கார கூடம், ரொம்ப சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை

0: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: ஒரு சிகை அலங்கார கூடம், ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முடிவெட்டிக்கு வந்திருக்கிறவங்க நிறைய பேர், எல்லாரும் வரிசையாக உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தர் உள்ளே வர்றார். அவர் ஒரு பெரிய மனிதர், அவரும் முடிவெட்டிக்கிறதுக்காக தான் உள்ளே வந்திருக்கிறார். அவரை பார்த்த உடனே அங்கே வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லாரும் எழுந்திரிச்சு அவர்கிட்ட வந்துட்டாங்க. அவரை சுற்றி நின்றுக்கிட்டாங்க. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார், வரிசையில் கடைசியாக இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அடுத்தபடியாக உட்காரணும், அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னார். உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் வந்து வரிசையில் காத்திருக்கக்கூடாது, நீங்கள் அரசாங்கத்தின் தலைவர், உங்களுக்கு நேரம் முக்கியம், அதனால் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை அவர் கேட்கல. தோழர்களே, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் வரிசையாக தான் வரணும், அதுதான் முறை. வரிசையில் வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புகிறேன். நாம் எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னார். இப்படி சொல்லிவிட்டு வரிசையில் கடைசியாக இருந்த ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துக்கிட்டார். தன் சட்டைப்பையில் இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார், படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அங்கே இருந்தவங்களால் இதை வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்தார், ஐயா இப்போ என்னுடைய முறை வந்திருக்குது, நான் தான் போக வேண்டிய முறை. உங்களை இங்கே காத்திருக்க வைக்கிறதை விட ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட நான் வந்து முடிவெட்டிக்காமே இருந்துட முடியும் அப்படின்னார். அவர் மறுபடியும் சொன்னார், ஐயா நீங்கள் வந்து வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல, சரி, ஆனால் என்னுடைய முறையை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து முழு உரிமை இருக்குது. இதுக்கு பதிலாக உங்களுடைய கடைசி இடத்த நான் எடுத்துக்கிறேன், இதை நீங்கள் மறுக்க முடியாதுன்னார். அங்கே இருந்த மற்றவங்களும் இதை ஒரு மனசாக வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெரிய மனிதர் பார்த்தார், சரின்னு கடைசியாக ஒத்துக்கிட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் மாவீரர் லெனின். ரஷ்யாவில் கிரெம்ளின் சிகை அலங்கார கூடத்தில் தான் இது நடந்தது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு வாயளவில் பேசுகிறதுல என்ன பிரயோஜனம், நாம் எல்லாரும் சமங்கிறத நடைமுறையில் கடைபிடிச்சி காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்களில் ஒருத்தர் தான் லெனின். வரிசையில் நின்று வர்றதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு, உயர்ந்த பண்பு. இன்றைக்கி பல இடங்களில் அது நமக்கு தேவைப்படுது. ஒரு ரேஷன் கடை வாசல், கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் வந்து வரிசையில் நின்றுட்டாங்க. கடைசியாக வந்த ஒருத்தர் கியூவில் முன்னாடி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறார். ஏற்கனவே நின்றுட்டு இருக்கிறவங்க அவரை முன்னாடி போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. கடைசியாக போய் நில்லையா அப்படின்னு எல்லோரும் கத்துறாங்க. அதான் அவர் காதில் வாங்கலை, முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போகிறதுக்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டாந்து பின்னாடி கொண்டு போய் நிறுத்திவிட்டாங்க. நிறுத்திவிட்டு சொன்னாங்க, அதை பாருப்பா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. இப்போ அந்த ஆள் சொன்னாராம், நான் இங்கே பின்னாடி நிற்கிற வரைக்கும் நீங்களும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னாராம். ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தான் அந்த கடையை திறக்க வேண்டிய ஆள் அப்படின்னாராம் அவர்.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
5: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.

0: பண்பலை 102.5 ஏற்காடு, பண்பலை 103.7 பொன்னையின் புதுப்புறா. அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி இது. அவங்களுடைய பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில தொலைபேசி வழியா நம்ம கூட இணையறாங்க, யார் எங்க இருந்தன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: ஆமா வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் கவுன்சில் புது பாட்டப்பன் பேசுறேம்மா.
0: பாட்டப்பன் பேசுறீங்களா?
2: ஆமாம்மா.
0: சரிங்கய்யா. முன்ன யார் பேசினது?
2: ஆமா பேட்டி அம்மா.
0: அப்படியா? சரி சரிங்கய்யா. சொல்லுங்க, என்ன பாட்டு குடுக்கலாம் உங்களுக்கு? நீங்க என்ன பண்றீங்க?
2: உங்களுக்கு அண்ணாத்த படத்துல இருந்து அண்ணாத்து பாடல் வேணுமாம்மா.
0: அப்படியா? அது பாட்டு வேணுமா? நீங்க என்ன பண்றீங்க?
2: பாட்டு
0: குடுத்துடலாமா?
2: சரிங்கம்மா. நன்றி.
0: கேளுங்க.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் 8 மணி 50 நிமிஷம். எழுந்திருக்கோம் நேர்களே, இது தர்மபுரி

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பொன்னியின் புதுப்பு நல்ல நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. ஜிட்டாண்டள்ளி பகுதியிலிருந்து சிங்காரவேலன் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக மாமன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேரம் காலை 9 மணி. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.

0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: முருகனும் விநாயகப் பெருமானும் ஞானப்படத்திற்கு சண்டையிட்டார்கள். அது வெறும் பழத்தின் சண்டை அல்ல, தத்துவத்தின் சண்டை. என்ன தத்துவம்? விநாயகப் பெருமான் சொல்வார், அம்மையப்பரே உலகம் என்று சொல்வார். அம்மையப்பரை சுற்றி வந்து பழத்தை பெறுவார். அவருக்கு அம்மையப்பரே உலகம் என்ற கொள்கை. ஆனால் முருகப்பெருமானுக்கு என்ன கொள்கை? அவர் ஆண்டிக் கோலத்தில் இருக்கிறார், டிட்டாச்சட் அட்டாச்மெண்ட் என்ற பற்றற்ற பற்றில் இருக்கிறார். ஆனால் உலகமே உறவு என்று நினைக்கிறார். அந்த நிலையும் பக்தி நெறியில் ஒரு பண்பட்ட நெறியாகும். உலகத்தையே உறவாக எண்ணி பார்க்கிற மனநிலைதான் பக்தி நெறியின் முதிர்ந்த நிலை. இன்று இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தங்கள் மீது சிலர் அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். என்ன அதீத நம்பிக்கை அவர்களுக்கு? ஒரு இளைஞன் ஒரு நிறுவனத்தின் தலைமை பொறுப்புக்கு வந்தான். தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அவனுக்கு அதீத நம்பிக்கை, தன்னுடைய தகுதியால் தான் இந்த உயர்ந்த நிலை கிடைத்திருக்கிறது என்று. தலைமை பொறுப்பை நிறுவனத்தில் ஏற்ற நாளன்று அவன் அலுவலகத்தில் சுழல் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு சுற்றி கொண்டே இருந்தான். வாசலில் ஒருவர் நின்று கொண்டு அவன் அலுவலக அரைக்கதவுக்கு வெளியே நின்று, ஐயா உள்ளே வரலாமா என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன் கவனிக்காதது போல் இருந்துவிட்டு தன் மேஜையில் இருந்த ஒலிக்காத தொலைபேசி, அந்த தொலைபேசி ஒலிக்கவில்லை, கையில் எடுத்துக்கொண்டு மணிக்கணக்கில் பேசுகிறான், எனக்கு இவையெல்லாம் சர்வசாதாரணம், இது போன்ற பல பிரச்சனைகளை நான் முன்னர் வேலை செய்த நிறுவனத்தில் கண்டு சாதித்திருக்கிறேன், அந்த பிரச்சனைகளையெல்லாம் நான் தீர்த்திருக்கிறேன், இந்த பிரச்சனை எனக்கு சாதாரணம் என்று சொல்லிக்கொண்டே பிறகு வெளியே நின்றவரை, உள்ளே வாருங்கள், என்ன வேலையாக வந்தீர்கள் என்று கேட்டான். உள்ளே வந்தவர் சொன்னார், ஐயா உங்கள் மேஜையில் இருக்கிற தொலைபேசிக்கு நான் இணைப்பு கொடுக்க வந்திருக்கிறேன் என்றார். அதிர்ந்து போனான் அவன். படித்தான் பலரும், இல்லாததை இருப்பதாக எண்ணிக்கொண்டு வாழ்கிறார்கள். மழையில் நனையாத காரணத்தால் தான் பலரின் சாயமும் வெளுக்காமல் இருக்கிறது. பிரச்சனைகளை சந்திக்காத காரணத்தால் தான் பலரும் தங்களுடைய சுகபோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 9:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைகிறோம் வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு வானொலியில் வசந்தத்துடைய தலைப்பு முகமூடிகள். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா வந்து வீட்டில் ஒரு முகம், வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு முகம், நண்பர்கள் முன்னாடி ஒரு முகம், சொந்தக்காரர்கள் முன்னாடி அப்படியே ஒரு பணிவான ஒரு முகம், சமூகத்தில் நம்ம ஒரு முகமாக வச்சுருப்போம். அது மட்டும் இல்லை, முக்கியமாக இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கலாம் சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். அந்த சோஷியல் மீடியாவில் கூட நம்மளுடைய இன்னொரு முகம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வரமோ அப்படின்னு தான் தோணுது. நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் நம்ம பற்றி ஒரு இமேஜ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சிலர் நம்மளை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம ரொம்ப தைரியமானவங்க நினச்சிருப்பாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கப்பா, எப்போவுமே ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் அவருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க, அவரை பார்த்தா பிரச்சனை இருக்க மாதிரியா தெரியுது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க, ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அப்படிலாம் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் நம்மளை பற்றின ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இமேஜை வந்து நம்ம அதாவது டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, அந்த இமேஜை வந்து டெவலப் பண்ணணும், அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லார் முன்னாடி ஒரு முகமுடியோட தான் நம்ம மனிதர்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா

0: இந்த இமேஜ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான நம்ம எத்தனை பேருக்கு தெரியும், ஏன் நமக்கே தெரியுமா? அதை பத்தி தாங்க பேச போறோம் இன்னைக்கு வானொலி வசந்தம் நிகழ்ச்சியில. முகமூடிகள் தலைப்பில்,
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை சேலம் ரோடு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறதுல ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: வானில் வசந்தம் முகமூடிகள் தலைப்புல தான் பேச போறோம். கண்டிப்பா முகமூடி அணிவது தவறில்லைன்னு சொல்லலாம். ஆனால் சில நேரங்களில் சூழ்நிலைக்காக நாம் நம்மை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும் கண்டிப்பா. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த முகமூடியே நம்மளுடைய முகமாக மாறிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மனிதர்கள் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து முகமூடிகள் அப்படிங்கிறது தேவைப்படுது, தேவைப்பட்டு தான் இருக்குது. ஆனால் உண்மையாகவே இந்த முகமூடிகள்லாம் இல்லாமல் ஒரு நாள் யாருக்கிட்டையுமே இல்லாமல் எந்த இடத்துல நீங்கள் முகமூடிகள்னு ஒன்று இல்லைங்க, எனக்கு தேவையில்லை, நானாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருப்பீங்க? இந்த முகமூடிகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். புதிய நேயர்கள் 0343-42-24-40-30 இந்த எண்ணிலோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்கள் அழைக்கலாம். நம்மளுடைய மற்ற நேயர்கள் 0343-42-24-40-31 என்ற எண்ணிலோ 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்கள் அழைத்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். வணக்கம்.
8: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி.
0: சொல்லுங்க தேன்மொழி.
8: நம்ம வாழ்க்கையில நாம ஒரே இடத்துல தான் முகமூடி இல்லாம வாழ்றங்க.
0: எங்கங்க?
8: ஏன்னா குழந்தையாக்கும் போது நம்மளுக்கு முகமூடியோட அருமை தெரியாது. அந்த குழந்தை பருவத்துல மட்டும்தாம நம்ம முகமூடி இல்லாம இருப்போங்க.
0: நமக்கு அப்ப விவரமே இருக்காதுங்க.
8: அப்படிங்கிறீங்க
0: இல்ல?
8: ஒன்னே ஒண்ணு, முகமூடி நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் அந்த முகமூடி இல்லாத சூழ்நிலைய சொல்லுவாங்க. இருந்தாலும் என்னோட முகமூடி எங்க அண்ணா கண்டுபிடிச்சிருவாரு. கொண்ட சேரண்ணா.
0: ஓகே, சரிங்க. நன்றி.
8: பேசும்போதே சொல்றாரு, ஏய் உண்மையே பேசணும் அப்படின்னு ஒரே வார்த்தையில.
0: சரிங்க, நன்றி நன்றி. வணக்கம்.
9: வணக்கம்மா.
0: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
9: அஞ்சட்டி வட்டம் கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஆறுமுகம்.
9: அம்மா, எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் உண்டு. எனக்கு வயசு வந்து 73. அந்த கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் தாண்டி நான் நானாகத்தான் இருக்கிறேங்கம்மா.
0: சரிங்க. யாருக்காகவும் என்ன மாத்திக்கலைங்க, நான் நானாதான் இருக்கேன். எனக்கு அப்படி ஒரு மாஸ்க் எல்லாம் தேவைப்படலைங்க அப்படிங்கிறீங்களா?
9: ஆமாங்க.
0: சரிங்க, நல்ல விஷயம். நன்றி நன்றி
9: நன்றி சகோதரி.
0: வணக்கம்.
10: ஹலோ.
0: வணக்கம்.
10: வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து ஸ்டார்ட் பேசுறேன்.

0: சொல்லுங்க சாந்திமா. முகமூடிகள்.
1: முகமூடி என்றதுங்க நாமளா பார்த்து பண்ணிக்கிறது தான். நம்மளுக்கு நேர்மையா நடந்தாவே அதே முகமூடி இல்லாம வாழலாங்க.
0: மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கற அந்த ஒரு தாட்டை எடுத்துட்டாலே போதுங்க அப்படிங்கறீங்க.
1: ஆமாங்க,
0: நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கை வாழ்வோம். சரிங்க, நன்றி நன்றி.
1: நன்றிங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். எம்எல் முருகேசன், காமராஜ் நகர்.
0: சொல்லுங்க முருகேசன்.
2: முகமூடி வண்டிக்கு ஓட்டுற காசு கூட முகமூடியா மேடம்? ஹெல்மெட்டு
0: சரி,
2: அதெல்லாம் உயிர் போகுதில் மேடம்.
0: ஆமா,
2: அது யூஸ் பண்ணுங்க மேடம்.
0: அது வந்து தலைக்கவசங்க. எனக்கே பாக்கணும் போல இருக்கு. சரிங்க, நன்றி நன்றி. இணைப்பதற்கு நன்றி. வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா.
3: முகமூடிகள்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கீங்க. சிறப்பான ஒரு தலைப்பு தான். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுமே வந்து ஒவ்வொரு முகமூடியிலதான் வந்து வாழ்றான். எல்லாருமே நான் உண்மை சொல்றேன்னு தான் சொல்றாங்க. இப்ப ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு வந்து பொய் சொல்றது தப்பு இல்லைங்க. அப்போ ஒரு முகமூடி போட்டுதான் ஆகணுமா இருக்கு. இப்ப நாங்க வந்து பாவம் சுத்திக்கிட்டு இருக்கிற வேலை செய்யறோம், பாவ சுத்தர ரோல் சுத்தர வேலை செய்யறோம்.
0: சரி,
3: ஒரு மூணு நாலு கூட வந்து ஒட்டுக்கா வந்துரும். அவங்க கிட்ட வந்து நாம வந்து இல்லீங்க, நாம வந்து ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறது போடுன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க பெரியவங்களை அனுப்பி எப்படியாவது வந்து எங்களை கன்வின்ஸ் பண்ணி நீங்க அதை நீங்க போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு பிற்பாடு வந்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஏங்க நாங்க வந்து கொடுத்து எத்தனை நாள் ஆகுது, இப்படி வந்து லேட் பண்றீங்களேன்னு சொல்லி கொஞ்சம் மன வருத்தத்தோட சொல்லுவாங்க. அப்புறம் இல்லைங்க ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா போகாதையே வந்து நாங்க போட்ட மாதிரி வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிச்சுட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு அவங்களுக்கு போட்டு கொடுப்போம்.
0: சரிங்க,
3: இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நாம போய் சொல்லிதாங்க ஆகணுமா இருக்கு.
0: ஏதாவது நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது ஏதாவது ஒண்ணு சமாளிக்கணும் அப்படின்றீங்க இல்ல?
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
6: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் விளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
10: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
12: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
13: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
14: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
2: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுட்ருக்கோம். வானலையில் வசந்தம், வானலையில் வசந்தம் இன்னைக்கு முகமூடிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒரு தலைப்பில் பேசும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து தினமுமே வந்து ஒரு முகமூடி அணிந்து கொண்டு தான் வந்து வெளியில் செல்வார். வேலைக்கு போகும்போது, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்ப்பா, எனக்கு எல்லா வேலையும் தெரியும் அப்படின்ற மாதிரி, நண்பர்களை சந்திக்கும் போது எனக்கு எந்த கவலையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி, சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாமே நல்லா தான் போகுது, எல்லாமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டில் கூட குடும்பத்தினர் முன்னாடி கவலைப்படாத மாதிரி, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இப்படி வருஷங்கள் போயிட்டே இருக்கும்போது, அவர் வந்து ஒரு வெளியில் போகும்போது ஒரு கடையை பார்க்குறாரு. அந்த கடையை பார்த்ததுக்கப்புறம், இது வந்து நிறைய மாஸ்க் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு கடை, அந்த முகமூடிகள் விற்கக்கூடிய ஒரு கடை. அதுக்குள்ளே ஆச்சரியப்பட்டு உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய முகமூடிகள், நூற்றுக்கணக்கான முகமூடிகள் இருக்குது. சந்தோஷம், தைரியம், கோபம், அழுகிற மாதிரி, அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி, வெற்றியை காமிக்கிற மாதிரி, அமைதியாக இருக்கிற மாதிரி, இப்படி நிறைய முகமூடிகளை அவர் பார்க்குறாரு. உங்களுக்கு எந்த முகமூடி வேணும்னு அந்த கடைக்காரர் கேட்கும்போது அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு முகமூடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட கேட்கும்போது அவர் கொஞ்சம் அமைதியாக இருந்து சொல்கிறாரு, அப்படின்னா உங்களுக்கு ஒரு முகமூடி தேவைப்படாதுங்க, நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முகமூடி தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, அப்போ நான் எப்போ தான் இந்த முகமூடி இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னோடனே அந்த கடைக்காரர் அவரை கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு மிரர் முன்னாடி, கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சு, இந்த கேள்விக்கு உங்ககிட்ட தான் பதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவர்கிட்ட இருக்க எல்லா முகமூடியும் கலற்றிட்டு பார்க்கும்போது, கடைசியில் கண்ணாடியில் தெரிந்த அந்த முகத்தை பார்க்கும்போது அவருக்கே பயமா இருந்தது, நம்ம யாரு அப்படிங்கறது அவருக்கே தெரியாம போயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுதாங்க பிரச்சனை. எல்லாருக்காகவும் வாழ்ந்து எல்லாருக்காகவும் முகமூடி அணிந்து கொண்டே இருந்தா நீங்களே உங்களை மறந்துடுவீங்க. இப்படி முகமூடி தேவைப்படுற இடத்துல மட்டும், ஏதாவது தேவைப்படுறப்ப மட்டும் போட்டால் போதும், அந்தபடி நம்ம நம்மளாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தலைப்பு. இந்த ஒரு தலைப்பில் முகமூடிகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன பேசலாம்? இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். காலை வணக்கம், சொல்லுங்க.
4: தருமபுரி மாவட்டம் கடத்தூரிலிருந்து உமர்பான் பேசுறேன்.
0: நலமா இருக்கோங்க, சொல்லுங்க.
4: நல்லது, ஒரு சிறப்பான தலைப்பு கொடுத்திருக்கீங்களா? அதாவது மேடம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் முகமூடி அணிந்து கொள்ளுங்கதான் வந்து வாழ்க்கை கிடக்கிறாரு மேடம்.
0: கண்டிப்பா,
4: அதாவது உள்ள ஒரு முகம் இருக்கு, வெளி ஒரு முகம் இருக்கு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாலும் உறவு களவாமை வேண்டும் என்றார் ராவையார். அது மாதிரி மேடம், இன்னைக்கு 90% பாத்தீங்கன்னாக்கா உதட்டில் ஒன்று மனதில் ஒன்றுதான் மேடம் பேசுறாங்க. அவங்களை எப்படி நம்ம இனம் காணாக்க, புகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்புனார் மேடம். அது மாதிரி இன்னைக்கு வந்து முகமூடி மனிதர்கள் தான் அதிகமா இருக்கிறார் மேடம்.
0: சரிங்க, நீங்க மற்றவர்களை விடுங்க, நீங்க எப்படி அதை சொல்லுங்க. உங்களுக்கு முகமூடியே தேவைப்படுறது இல்லையா எங்கேயுமே?
4: முடிஞ்ச அளவுக்கு மேடம், அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உயிர் போற நிலைமையில வந்து ஒரு முகமூடியை பயன்படுத்தி நிரூபிக்கலாம் மேடம். அது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க நினைச்சதுக்கெல்லாம் வந்து முகமூடி தான் மேடம் பயன்படுது.
0: சரிங்க,
4: வாழ்க்கையில போய், வியாபாரத்துல போய், எல்லாத்துலயும் வந்து பொய்யான முகங்கள் தான் அதிகமா இருக்கு.
0: அப்பதான் பழக்க முடியும், பொழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சோ.
4: சரிங்க,
0: நன்றி, நன்றி. வணக்கம்,
5: இனிய காலை வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மருதேறி சுப்பிரமணியம். அம்மா நலம், நலமறியே ஆகும்.
0: நலமா இருக்கோங்க ஐயா, சொல்லுங்க.
5: தலைப்பு அறிமான தலைப்புமா, நம்ம நண்பர் உமர் பால் சொன்ன மாதிரி, எந்த மனிதன்மா உண்மையா இருக்கிறான், 95% எவனுமே உண்மை இல்லம்மா. முகமூடி அணிஞ்சுதான் வாழ்க்கைய வாழ்றோம். ஆகையால உண்மையா வாழணும். நல்லா வாழ்த்துக்கலமா. நன்றிமா.
0: நன்றி, நன்றிங்க. வணக்கம்.
6: வணக்கம்மா.
0: வணக்கம்.

0: ஆரோக்கிய வளத்துடன் சேர்ந்து ஜெயசீலன் குறமாட்ட பத்திப்பா.
1: ஜெயசன் ஐயா சொல்லுங்க.
0: ஆமா, எல்லாத்தையுமே நம்ம ஒட்டுமொத்தம் குறை சொல்லக்கூடாது. இருக்கா ஒரு விதிகளுக்கு ஒன்று இருக்கா, இன்னைக்கு நல்லா இருக்கதான் செய்யறாங்க.
1: அதான் பொத்தாம் பொதுவா பேசாதீங்கப்பா அப்படி எல்லாம்.
0: எல்லாமே மக்கள் நாம் சந்திக்கிறது போற குறையா இருக்கிறாங்க.
1: அதானே,
0: அப்படி எல்லாமே இன்னைக்கு நல்லா இருக்கதான் செய்யறாங்க. இன்னைக்கு மழை நேரத்தில் உதவி செய்யறதுதான் செய்யறாங்க. நாம் சூழ்நிலை தகுந்த அனுசரிச்சு போக வேண்டியதுதான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி.
0: சூழ்நிலை அனுசரிக்க மனிதன் இல்லை.
1: கண்டிப்பா நன்றி. வணக்கம்.
2: வணக்கம். சேலம்
1: ஐயா சொல்லுங்க.
2: முகமூடி அதுக்குன்னு தனியா மாஸ்க் மாதிரி ஒண்ணு மூஞ்சி போட வேண்டியதே இல்லைங்க. உள்ளத்துல ஒண்ணு வச்சுட்டு உதத்துல ஒண்ணு பேசுறாங்க பத்தியா, அவனுமே முகமூடி தாரர்கள்
1: அப்படிங்கிறீங்க.
2: ஆமா, அதாவது தனியா நம்ம வந்து சில விஷயங்கள்ல சில முகமூடி தேவையும் படும். அது வந்து எப்பன்னா ஒரு உண்மையா ஒரு சொல்லும் போது பாதிக்கப்படுறாரு அப்படிங்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் முகமூடி போட்டு தான்.
1: அவர் மனசு கஷ்டப்படாம பேசுவோம் அப்படிங்கறதுக்காக பேசலாம் இல்லைங்களா? அப்ப தேவைப்படும்.
2: ஆமா, அப்ப தேவைப்படும். எல்லா நேரத்திலும் முகமூடியோட அடைஞ்சோம்னா அப்புறம் அது மனிதன் நம்ம நம்மளா இருக்க மாட்டோம்.
1: அதுதானே, என்ன சொல்றது இல்ல. சரிங்க, நன்றி நன்றி. வணக்கம்.
3: அம்மா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியிலிருந்து சந்திரசேகர்
1: பேசுறேன். நலமா இருக்கும், சொல்லுங்க.
3: என்ன பொறுத்த வரைக்கும் முகமூடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்துல ரொம்ப தேவைப்படுதுமா. அது இல்லாம மனுஷனால இருக்கவே முடியல. அப்படி இல்லாம வெளிப்படுத்தியா இருந்தானா அவன் ரொம்பவே ஹெட்வைட் புடிச்சவன் அப்படின்ட்டு முத்திர குத்திடுறாங்க.
1: உலகத்தோட ஒத்து வாழ முடியாது.
3: ஒரு விஷயம் நமக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி கிட்ட முகமூடி போட வேண்டியதா இருக்கு. நம்ம வீட்டு பக்கத்துல பழகிறவங்க கிட்டயும் முகமூடி போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு.
1: சரி,
3: இப்ப என்னன்னு எடுத்துக்கிட்டேன்னா நான் பல இடங்கள் அதை அவாய்ட் பண்ணுவேன். ஆனா மத்தவங்க வந்து என்ன இப்படி முகத்துல அரைஞ்ச மாதிரி பேசுற அப்படிம்பாங்க.
1: ஏன்னா
3: நான் வெளிப்படைத்தன்மையே அது சரின்னு அது தப்புன்னு சொல்லிடுவேன். என்கிட்ட முகமூடி அப்படிங்கிற ஒரு குணமே இல்ல. ஆனா அது எனக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா நானும் முகமூடி போட்டுக்கணும் அப்படின்ட்டு பல இடங்களில் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்கள பிளீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நீங்க சொன்னீங்க பாருங்க, அடிக்கடி போட்டுக்க தான் வேண்டியிருக்குன்னு அப்படிதான் நான் போட்டுக்கிறேன். அதனால இப்ப நான் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: சரிங்க, சரி, நல்ல விஷயம். ஆனா
3: கூடாது, தப்புதான். ஆனா நான் அப்படி இல்ல, நான் வேண்டாம் அப்படின்ட்டு நினைச்சேன். ஆனா உலகம் என்ன வந்து ஒரு மாதிரி பாத்துச்சு. அதனால நானும் நல்ல பேர் வாங்கிக்கணும் அப்படின்ட்டு போட ஆரம்பிச்சு.
1: தேவைப்படுற இடத்துல மத்தவங்களுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு போட போட வேண்டியதா இருக்கு அப்படிங்கறீங்க. இல்ல
3: இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தனி தீவுல தவிக்க விட்டுறாங்க. எதுக்கு அதெல்லாம் வேண்டாம், நிறைய பாத்துட்டேன் லைஃப்ல.
1: சரிங்க, நல்ல விஷயம், நல்லா சொன்னீங்க. நன்றி நன்றி
3: நன்றி மேம்.
1: வணக்கம்.
4: வணக்கம் தோழி. என்ஜியோகாலிலிருந்து ராணி.
1: ராணி சொல்லுங்க.
4: குழந்தைங்களுக்கு கூட அந்த மாதிரி சொல்லி கொடுக்க கூடாதுமா, இப்படி வந்தா ஒருத்தர் வந்தா நடிங்க, அப்படி வந்தா நடிங்க. அதுங்களா யதார்த்தமா வளர்ந்து வரணும். அதுவும் ஒரு முகமூடி மாதிரி சொல்லி கொடுத்துறாங்க. உங்க அப்பா வந்தா இப்படி நடி, உங்க பாட்டி தாத்தா வந்தா இப்படி நடி, எப்பயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி விட்டுருந்தோம். அது சொல்லி கொடுத்தா அது கடைசி வரைக்கும், அது கடைசி வரைக்கும் வந்துட்டேதான் இருக்கும் அந்த பழக்கம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களே குழந்தைங்களே அதுக்கு மேல வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சொந்தக்காரங்களை பார்த்தா அப்படியே அமைதியாயிருவாங்க, கொஞ்சம் இதா இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களே அவங்கள மாத்திப்பாங்க இல்லையா.
4: என்னையெல்லாம் அது மாதிரி சொல்லி கொடுக்க சொன்னாங்கம்மா, நான் அப்படியேதான் விட்டேன். அவங்களும் அது வளர்த்துக்கணுமா, நாமளும் எதுவுமே இது பண்ணக்கூடாது. யதார்த்தமா விட்டா அது மாதிரி யதார்த்தமா வளர்ந்துட்டு போகுதுங்க. அந்த நடிக்க சொல்லி கொடுக்க கூடாது இல்லையா, இப்படி நடிங்க அப்படி நடிங்க அப்படி நடங்க இப்படி
1: நடங்கன்னு.
4: குழந்தைங்களுக்கு அந்த பழக்கத்தை கத்து கொடுத்தா அது கடைசி வரைக்கும் அது இருக்குமா.
1: சரிங்க,
4: யதார்த்தமா இருக்கணும்.
1: கண்டிப்பா.
4: தேவைக்கு மட்டும் சிரிச்சிட்டு தேவையில்லாத போது மூஞ்ச காமிக்கிறது தப்புமா.
1: சரிங்க,
4: நிறைய இருக்கு அந்த மாதிரி.
1: சரிங்க, நல்ல விஷயம். நன்றி நன்றி
4: நன்றி நன்றி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965253999.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
8: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நிலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: தர்மபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
5: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் DNC மணிவண்ணன், DNC கல்விக் குழுமம், SMA சதீஷ் ஆறுமுகம், SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
7: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
0: நேரம் சரியா 9:40 ஆயிட்டிருக்கு. கேட்டிருக்கோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். கண்டிப்பா வானல் வசந்தம் இன்னைக்கு முகமூடிகள் தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கோம். நிறைய நம்மளுடைய லிசனஸ் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சில பேர் சில இடங்கள்

0: நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க ஆகணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொன்னாங்க. சில இடங்களில் முகமூடி தேவைப்படுது, அது இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கடத்த முடியும், வாழ முடியும். சில பேர் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சே நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய இந்த முகமூடிகள்னு தலைப்பில் நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருந்தது. இருந்தாலும் கூட சில முகமூடிகள் நம்மை பாதுகாக்க முடியும்னு தான் சொல்லணும். எப்போவுமே இந்த முகமூடி என்றாலே வந்து எப்போவுமே பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு கிடையாது. உதாரணத்துக்கு நமக்கு கோபம் வந்தாலும் வேலை செய்ய இடத்துல அதை அப்படியே வெளிப்படுத்த முடியாது, அங்கே வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்க வேண்டியது கட்டாயம். அதே மாதிரி வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்யணும். இது எல்லாமே ஒரு விதமான நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக வாழ்றதுக்கான ஒரு வழின்னு சொல்லலாம். ஆனால் பிரச்சனை எப்போ வருது அப்படின்னா மற்றவர்களுக்காகவே நம்ம மாற்றிக்கொண்டே இருக்குமோ, இல்லை ஒரு கட்டத்தில் நமக்கு உண்மையிலேயே என்ன வேணும் அப்படிங்கிறதையே நமக்கே நமக்கு தெரியாமல் போயிடுச்சோ, அவங்களுக்கு பிடிக்கணும், இவங்க என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, சொசைட்டி என்ன சொல்லும், இப்படியே யோசிச்சு யோசிச்சு கடைசியில் ஒரு கேள்வி மட்டும் மிச்சம் இருக்கும், என்ன அப்படின்னா அப்போ எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதான். அந்த கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடியாமல் போயிடக்கூடாது. அந்த அளவுக்கான முகமூடியை தான் நம்ம தவிர்க்கணும் இல்லைங்களா. தொடர்ந்து நம்ம நேயர்கள்ட்ட பேசுவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் காவாக்கட்டூர் முருகன்மா. முகமூடி, நான் காவல்துறையில் இருக்கும் போதுமா இப்பயுமா தான் பேசுறேன். நான் எப்பயும் முகமூடியே அணிய மாட்டேமா, நேர்மையா பேசுவேன். ஏன்னு சொல்லுவீங்க, முகமூடி போட்டு வந்தா உள்ள ஒண்ணு பேசுவான், வெளியே ஒண்ணு பேசுவான், முகமூடி கழட்டிட்டு பேசுவான்.
0: சரிங்க,
1: நான் நேர்மையா முகமூடி போட்டு நான் தர்மபுரியில பேசுறேன் அப்படின்னு இல்லன்னா இன்னொரு பேசுறேன், பொய் சொல்லக்கூடாதுமா. முகமூடி போடாத எப்பயுமே இருக்கணுமா, நேர்மையா இருக்கணுமா.
0: சரிங்க, நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஆமா வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் பாப்பாரப்பட்டி இருக்கேன், மாதுசாமி பேசுறேன்மா.
0: சொல்லுங்க.
2: முகமுடின்றதோட அது வேஷம் கூட சொல்லலாம்.
0: வேஷம் சொல்லலாமா? சரிங்க,
2: சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். மனுஷன் உள்ளத்துல ஒண்ணும் வெளியில ஒண்ணும் வச்சுக்கிறாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஆளு மெர்ஸ்புள்ள சாகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அவர் வந்து அந்த பிள்ளை மெரிச்சா அந்த பிள்ளையே முளைக்காது, அந்த மாதிரி ஆயிட்டு. அந்த காலத்துல ஒரு காலத்துல இருந்தது, இந்த காலத்துல இந்த மாதிரி இல்லம்மா. நன்றிமா.
0: நன்றி நன்றிங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: சிவமட்டில இருந்து சுதாமூர்த்தி பேசுறேன்.
0: சுதாமூர்த்தி, சொல்லுங்க, கேட்டீங்களா முகமூடிகள்?
3: முகமூடிகள் மூஞ்சிக்கு மட்டும்தான் முகமூடி போட முடியும்.
0: சரி,
3: மனசுக்கு போட முடியாதுல்ல. நம்ம மனசுல தோன்றதா பேசினா கெட்டவங்க தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு சாதகமா பேசினா நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்கிட்டே அது மாதிரி பேச முடியாதுல்ல.
0: எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி பேச தேவையில்ல. ஒரு இடத்துல நம்மளோட கருத்தை முன்வைக்கிறோம், அது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு முரண்பாடா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கான கருத்தை நம்ம முன்வைக்கலாம், அந்த அளவுக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா. சரிங்க, நன்றி நன்றி. வணக்கம்.
4: தகுதிக்கு இனிய காலை வணக்கங்கம்மா.
0: காலை வணக்கம்.
4: தேவையே
0: இல்லைங்க, நம்ம நம்மளா இருப்போம்.
4: நம்மளுடைய உண்மையான முகமே போதும். ஒரு அன்பு, அன்பான முகம். நம்ம எப்பவுமே முகத்தை ஒரு அன்பா வச்சு எல்லோரோடையும் ஒரு புன்முறுவலோட நல்லா ஒரு அன்பா பேசினாவே முகமூடி நமக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேங்கம்மா.
0: சரிங்க, நல்ல விஷயம். அவங்களுக்கும் வந்து சந்தோஷமும் இருக்கு, சோகமும் இருக்கு, எல்லாமே கலந்தது தாங்க அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி இருந்தாலே போதும் இல்ல.
4: கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா.
0: நன்றி நன்றிங்க.
4: நன்றிங்கம்மா.
0: வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. நலமா இருக்கோங்க. யா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. உழைப்போம் உயர்வோம், நம்ம நம்மளா இருப்போம் அப்படிங்கறீங்க.
5: எப்பயுமே நல்ல பேர் வரும். முகமூடி போட்டு பேசினா அது நாலு பேருக்கு நல்லதா இருக்கு.
0: ஒரு நாள் அந்த முகமூடி வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறீங்க. இல்ல,
5: எப்பயுமே உண்மையா இருக்குன்னா உண்மையை பேசணும், நேர்மையா நடக்கணும்.
0: சரிங்க, நல்ல விஷயம், நல்ல கருத்து. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.

0: கோபால்.
1: கோபால் சொல்லுங்க. கோபால்
0: என்ன கொஞ்ச நாள் வாழ்ல எதுக்குமா
1: வாழ்றதே கொஞ்ச நாளுங்க எதுக்கு போயிட்டு இவ்வளவு மாஸ்க் தேவையா அப்படிங்கிறீங்களா? ஒன்னும் இல்ல, யாரும் கூட வரப்போறது இல்ல, நம்ம நம்மளாவே இருந்துட்டு போவோம் அப்படிங்கிறீங்க. ரொம்ப ரொம்ப என்னங்க இருக்க வர வாழ்க்கை, என்னத்தை எடுத்துட்டு போறோம். சரிங்க, நன்றி நன்றி.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.

0: என்னத்தை எடுத்துட்டு போறோம்? சரிங்க, நன்றி நன்றி.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், ஜே என் மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
2: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
3: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: September 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100 மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. September 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
0: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: வானலில் வசந்தம் கேட்டு இருக்கோம். இன்னைக்கு முகமூடிகள் தலைப்புலதான் பேசிட்டு இருக்கோம். இணைப்புல இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
7: திருச்சி மாவட்டம் பெருகமணியில இருந்து முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
6: சொல்லுங்க.
7: அதாவது முகமூடி இல்லாம இப்ப எல்லாம் யாருமே வாழ முடியாதுமா.
6: வாழ்றதுக்கே ஒரு முகமூடி தேவைங்கிறீங்க.
7: கடையில எங்க வச்சு கண்டுபிடிக்க முடியல.
6: சரிங்க.
7: அந்த முகமூடின்னு ஒரு தலைப்பு போட்டு எழுதிருப்பாரு.
6: கண்டிப்பா.

0: வந்து போறாரு, ஒரு இறந்த வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு. போகும்போது அங்க ரொம்ப சோகமா வச்சுட்டு, நல்ல மனுஷன் நல்லா வாழ்ந்தாரு இப்படி போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப சோகமான ஒரு இதை அவங்க கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் அடுத்து கொஞ்ச நேரம் போய் வேற ட்ரெஸ் மாதிரி அடுத்து ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போகணும். அங்க போனோம்னா சிரிச்சு பேசி சந்தோஷமா ஜாலியா பேசிட்டு என்ன செய்ய அப்படி இப்படின்னு ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு அடுத்து ஒரு வீட்டுக்கு போக வேண்டி இருக்குது, அப்படின்னு அதுக்கு தகுந்த போக முடியும்.
1: வணக்கம்
2: தங்கைக்கு வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: சேலம் அமானி சுண்டலா பத்தி காட்பூர் போய்ச்சி கணேசன் அம்மா
1: சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா.
2: இது முகமுடைய அவசியம் ஏன்னு கேட்டீங்கன்னா, அது கொரோனா கத்து கொடுத்துருக்கேன். வந்து கேட்டீங்கன்னா நிறைய அன்பு பிள்ளைகள் நிறைய இருக்கு.
1: சரி,
2: அதனால இந்த கொரோனா வந்து மாஸ்க் போட்டு கத்து கொடுத்துருக்கேன். நான் வெளியில போனாலே மாஸ்க் போட்டுவேன். ஏன்னு தெரிஞ்சவங்க யாராவது நேரில் வந்தாங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசக்குள்ள நம்ம வேலை பண்ணுவோம்.
1: சரி,
2: அதுக்காகவே நான் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு
1: வெளியே. சரிங்க,
2: நன்றிமா.
1: நன்றி, நன்றி. கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, முகமுடிகள் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய பேரோட கருத்துக்களையும் அனுபவங்களையும் கேட்டோம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு முகமுடி இருக்கலாம். வேலை செய்ய இடத்துல ஒரு முகம், குடும்பத்துக்கு ஒரு முகம், நண்பர்களுக்கு ஒரு முகம், சொந்தக்காரங்களுக்கு ஒரு முகம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முகம் இருந்தாலும் சரி, எல்லா முகமுடிகளையும் கலற்றிய பிறகு நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கக்கூடிய முகம் யாருடையது அப்படின்னா, அதுதான் நம்மளுடைய உண்மையான முகம் சொல்லலாம். வாழ்க்கையில் சில நேரம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், சில விஷயங்களை மறைக்க வேண்டியிருக்கும், சில இடங்களில் நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். அது எல்லாமே சரி, அது எல்லாமே நம்ம வாழ்க்கையுடைய ஒரு பகுதி அப்படின்னு தான் சொல்லணும். மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு நினைச்சு நம்மையே நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முகமுடி. எல்லாராலையும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது, எல்லாராலையும் நம்மளால சந்தோஷப்படுத்த முடியாது, எல்லாராலையும் நம்ம ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய முகமுடி அணிய வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். உலகத்துக்காக எத்தனை முகங்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், நம்ம மனசுக்கு முன்னாடி நம்ம உண்மையா இருப்போம். உலகம் நம்ம எப்படி பார்க்கறது என்பது ஒரு விஷயமா இருந்தாலும், நம்ம நாமே எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிற வந்து வாழ்க்கையோட உண்மையான தத்துவம் அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு வீட்டுக்கு போறப்ப ஒரு ஒருத்தருமே பாருங்க, கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே உங்களை நீங்களே பாருங்க. நான் எல்லாருக்காகவும் வாழ்ந்தேனா, இல்லை எனக்காகவும் கொஞ்சம் வாழ்ந்தேனா அப்படின்னு நினைச்சு பாருங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டு பாருங்க. முகமுடிகளை அணிய வேண்டிய இடத்துல அணிவோம், ஆனால் நம்முடைய உண்மையான முகத்தை மட்டும் ஒருபோதும் துளைத்து விட வேண்டாம். நிறைவுக்கு வருகிறது சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு வானலில் வசந்த முகமுடிகள் என்ற தலைப்பில் வளம் வர கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பு தோழி ஆர்த்தி. நேரம் காலை 10 மணி, தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
4: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
5: கோபம் வராமல் காப்பது எப்படி? அப்படி வராமல் கோபத்தை தடுக்க முடியாது என்றால் வந்த கோபத்தை செய்கூலி சேதாரம் இல்லாமல் வெளிப்படுத்துவது எப்படி? கேள்விகளோடு வந்தார் நண்பர் புகழ்மதி. நண்பர் நேராக நகைக்கடையிலிருந்து வருகிறார் போலிருக்கிறது. அதனால் தான் செய்கூலி சேதாரம் என்கிற சொற்களை எல்லாம் போட்டு கேள்விகளை அடுக்குகிறார். நான் கேட்டேன், அதென்னங்க கோபத்தில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வெளிப்படுத்துவது? புகழ்மதி சொன்னார், நீங்கள் தான் எடுத்ததற்கெல்லாம் வள்ளுவரை சொல்லீர்களே, எனக்கும் தெரியும், சினவெண்ணும் சேர்ந்தாரை கொல்லி என்றால் கோபம் யார் மீது வருகிறதோ அவரையும் கொல்லும், யாருக்கு வருகிறதோ அவரையும் கொல்லும். அதனால் தான் செய்கூலி இல்லாமல் யாரு

0: க்கும் சேதாரம் இல்லாமல் கோபத்தை வெளிப்படுத்துவது எவ்வாறு என்று கேட்கிறேன். கோபம் வராமல் தடுக்க முடியாது, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனானப்பட்ட தவசீலர்களுக்கு கோபங்கள் வந்து அவை சாபங்களாக உலாவிக் கொண்டிருக்கின்றன புராணங்களில். ஆனால் வருகின்ற கோபத்தை பாதகமில்லாமல் எப்படி வெளியேற்றுவது? எல்லாருக்கும் கோபம் வருவது ஒரு நொடி பொழுதுதான். அது வந்த வேகத்திலேயே வீரியம் குறைந்து போகும். அந்த வீரியத்தை வரும்போதே மட்டுப்படுத்தி எப்படி வெளியேற்றுவது என்பதே புகழ்மதியின் கேள்வி. சிலரை பார்க்கலாம், கோபம் வந்துவிட்டால் மூசு மூசு என்று அழத் தொடங்கி விடுவார்கள். என்ன என்ன என்று கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டார்கள். சிலருக்கு கோபம் வந்தால் சின்ன வயதில் கற்று வைத்திருந்த எல்லா கெட்ட வார்த்தைகளையும் ஒரு பக்கமாக திரும்பி சத்தம் போட்டு கொட்டி தீர்த்து விடுவார்கள். சிலர் கோபம் வந்தவுடன் தங்களை தாங்களே உடலியல் ரீதியாக துன்புறுத்திக் கொள்வார்கள். இப்படி செய்வதால் கோபம் வருவதை மறைத்து விட்டதாக கூற முடியாது. அழுதாலும் தங்களை தாங்களே துன்புறித்துக் கொண்டாலும் அதில் ஒரு வகை சேதாரம் இருக்கிறது. சத்தம் போட்டு திட்டினால் கூட அடுத்தவரை பாதிக்கும் நிலை உண்டாகும். அப்படியானால் செய்கூலி சேதாரமின்றி கோபத்தை வெளிப்படுத்துவது எப்படி? மேனாட்டில் ஒரு தந்தை தன்னுடைய கைக்குழந்தையை தள்ளுவண்டியில் வைத்து தள்ளிக்கொண்டு சாலை வழியே சென்று கொண்டிருந்தார். குழந்தை வீறு வீறென்று அழுது கொண்டே வந்தது. அந்த தந்தை அடிக்கடி, பீட்டர் சும்மாவா, பீட்டர் பொறுமையாவா, பீட்டர் சத்தம் போடாமவா, பீட்டர் டென்ஷன் ஆயிராத என்று கூறிக்கொண்டிருந்தார். வழியில் பார்த்த ஒருவர் அவரிடம் கேட்டார், என்னங்க இது, உங்கள் குழந்தை பேர் பீட்டரா? அதுகிட்ட பேசாமவா சத்தம் போடாமவா அப்படின்னு சொன்னா அது அழுகை நிறுத்திருமா? அந்த பச்சை பிள்ளைக்கு என்னங்க புரியும், முதல்ல தூக்குங்க என்று சொன்னார். அதற்கு அந்த குழந்தையின் தந்தை சொன்னார், ஐயா, பீட்டர் என்பது என் பெயர். குழந்தை சதா கத்தி அழுது கொண்டே வருவதை பார்த்ததும் எனக்கு கோபம் கோபமாக வந்தது. நான் என் கோபத்தை அடக்கத்தான் அப்படி கூறிக்கொண்டே வந்தேன் என்றார். ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறார், உங்களுக்கு யார் மீதாவது எந்த செயல் மீதாவது கோபம் வந்தால் உடனே வெளிப்படுத்தி விடாதீர்கள். ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுங்கள். மனத்தில் பொங்கும் உணர்ச்சிகளை எல்லாம் பேப்பரில் எழுதி தீர்த்து விடுங்கள். பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்கிறார். இது ஒரு நல்ல வழி போல தோன்றுகிறது. கோபம் என்பது ஒரு நிமிட பைத்தியக்காரத்தனம். ஒரு நிமிடம் கடந்ததும் நாம் கோபப்பட்டு செய்தவையெல்லாம் நமக்கே அபத்தமாக தோன்றும். அபத்தங்களை எழுதி வைக்க எழுதி வைக்க அபத்தங்களே தோன்றாமல் போகுமல்லவா?
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: நேரம் 10:05. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே, இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஆம் நேர்களே, நீங்கள் கேட்ட பாடல்கள் தான் உங்களுடைய விருப்ப பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் வளம் வரப்போகுது. நீங்கள் என்ன பண்ணணும்னா 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரையும் குரல் பதிவாக ஒரு வாய்ஸ் நோட்டாக பதிவு பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்கலாம், உங்கள் குரலையும் நீங்கள் கேட்கலாம். என்னதான் நமக்கு பிடிச்ச பாடல்களே கேட்டுட்டு இருந்தாலும் அது கூட ஒரு சில நேரங்களில் அலுப்பை கொடுத்துரும், சலிப்பை கொடுத்துரும்னு தான் சொல்லலாம். நிறைய பேரோட ரசனைக்குரிய அந்த பாடல்கள் வந்து கேட்கும் போது அது ஒரு கலவையாக, அது ஒரு ரசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா? சரி, நிறைய விதமான ரசனைகளின் கலவையை தான் இன்றைக்கி கேட்க போகிறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் என்னென்ன பாடல்கள் தேர்வு செஞ்சு வச்சுருக்காங்க, யாரெல்லாம் எங்கேருந்து பாடல் கேட்டிருக்காங்க கேட்போமா நேர்களே நிகழ்ச்சியில். முதலாவதாக என்ன பாடல் கேட்டிருக்காங்க, எந்த நேயர் அப்படின்றத கேட்போம்.
3: இனிய காலை வணக்கம். தர்மபுரி மதிகோன்பாளையம் மோகன், செந்தமிழ் செல்வன் படத்திலிருந்து பாட்டு எச பாட்டு. இந்த பாடல்

0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641, தொடர்புக்கு 9865754222.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: நேரம் 10:13. இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நேர்களின், நமக்குள்ள டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம்மளை அழுத்திக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? யாருக்குமே பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு மனிதரை நம்ம பார்க்கவே முடியாது. அப்படி பார்க்கணும்னா ஒன்று கடவுளாக இருக்கணும், இல்லை ஞானிகளாக இருக்கணும்னு சொல்லலாம். நமக்குள்ள நம்ம மனசுக்கு ஒரு சின்ன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எங்கேயாவது போவோம், இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுவோம், இல்லை யார்கிட்டையாவது பேசுவோம், நமக்கு பிடிச்சவங்கக்கிட்டேயோ, இல்லை நம்ம இவங்கக்கிட்ட பேசுனா நமக்கு ஒரு அமைதியாக இருக்குது, மனசுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னா நம்ம உறவுகள்கிட்டையோ நண்பர்கள்கிட்டயோ யார்கிட்டையாவது நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருமே இல்லாத இடத்துக்கு ஒரு மொட்டை மாடின்னு கூட வச்சுக்கலாம், அங்கே போயிட்டு அமைதியாக உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்ருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த வகை? சரி, நேர்களே, நிறைய பேருக்கு பாடல்கள் கேட்குறதா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை உங்களுடைய குரலையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக யாரோட குரல் பதிவு, யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு கேட்போமா?
5: பண்பலைக்கு வணக்கம். என் பெயர் திருப்பதி, கல்குமார் மீட்லேருந்து பேசுகிறேன். எனக்கு வசந்த கால பறவையிலிருந்து பொன்வானில் மீன் உரங்க சாங் பாடவும் நன்றி, வணக்கம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நேர்லே 10:19 கேட்டுட்டு இருக்கோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை அதாவது இகேஒய்சி பதிவினை மேற்கொள்ள இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் சிறப்பு முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெளியூரில் தற்காலிகமாக வசிப்பவர்களும் அருகில் உள்ள நியாய விலை கடையில் இகேஒய்சி பதிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்ததாக யாரோட விருப்ப பாடல், யார் எங்கிருந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா நேர்களே?
5: தர்மபுரி பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். நான் தர்மபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கீரைப்பட்டிலிருந்து சையத் பேசுகிறேங்க. எனக்கு பிடித்த பாடல், கோழி கூவு நேரத்தில் கோலம் போட்டு

0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. இந்தியாவின்
3: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: நேரம் 10:25. இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை உங்களோட குரல் பதிவோடு கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததா யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்போமா?
5: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஈரோடு மாவட்டம் கந்தசமைப்பழே மக்பர். எனக்கு பிடித்த பாடல் மணியே மணிக்குயிலே, படம் நாடோடி தென்றல். நன்றி.
6: மணியே மணிக்குயிலே மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே.

நேர்களே, இதுவரை கேட்டோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் ஒலிக்கணும்னா 0343 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரையும் குரல் பதிவாக பதிவு பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்பிவிங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்கலாம், உங்கள் குரலையும் நீங்கள் கேட்கலாம். ரெடியானீர்களே, கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததா யாரோட விருப்ப பாடல் வரப்போகுது அப்படின்னு கேட்போமா நேர்களே?
1: சகோதரி கௌசல்யா ரமேஷ் அவர்களுக்கும் அன்பினர்களுக்காக நடக்கும் தர்பூலி சிரேஷ் பேசுகிறேன். படம் பூவே பூச்சோடவா பாடல், பூவே பூச்சோடவா இந்த நெஞ்சில் பால் பால் வளர்க்கவா என்ற பாடல் வெளியிட்டார்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit
3: தாத்தா இது என்ன செடி?
4: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. Free foreign trip இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்
3: தாத்தா. வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
4: எதுக்கு?
3: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
4: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்தா உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
5: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
7: நேரம் 10:40 நேரிலே கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இது நீங்கள் கேட்டு. ஆமாங்க, நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கோம் இல்லையா? எல்லா திரைப்படங்களுமே நம்மளால் பார்க்க முடியாது, அதற்கு நமக்கு டைமும் கிடைக்காதுன்னு சொல்லலாம். நிறைய திரைப்படங்களை மிஸ் பண்ணியிருப்போம், நிறைய நல்ல நல்ல பாடல்கள் எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை நம்ம உறவினர்கள் மூலமாகவோ நமக்கு இந்த பாட்டு நல்லாயிருக்கு, இந்த படம் நல்லாயிருக்கு பாருங்கள் அப்படின்னு நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் பாடல்கள்லாம். இந்த பாட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்களே, கேட்போமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் முக்கியமாக வானொலி அப்படின்றது நமக்கு நிறைய நல்ல நல்ல பாடல்களை அறிமுகப்படுத்துது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பாட்டு நல்லா இருக்கு, என்ன படமாக இருக்கும் அப்படின்லாம் யோசிப்பீங்க. அந்த படத்தையும் அது யார் இசையமைச்சிருக்காங்க, யார் பாடியிருக்காங்கன்றதை கூட நம்ம வானொலியிலே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சரிங்க, நிறைய பாடல்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறது நம்ம வானொலின்னு சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சியில் யார் என்ன பாட்டு கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு கேட்போமா?
8: ஐயா வணக்கம், நான் போச்சம்பள்ளியிலேருந்து குமார் பேசுகிறேங்க. படம் காதல் ஓவியம் பாடல், சங்கீதம் ஜாதிமலை, பாடவில்லை பாடல்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோர்களே, இது உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உங்களுடைய விருப்பப்பாடல்களையும் உங்களுடைய குரலையும் சேர்த்து கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா யாரோட குரல் பதிவு, யார் எங்கிருந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்போம். இந்த நேயர் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு சில மெசேஜும் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ யாருமே விளையாடுறது இல்லைங்க, எல்லாமே செல்ஃபோன் கூட தான் விளையாடிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு விளையாட்டு அப்படின்றதே மறந்து போச்சு. இந்த பாட்டை கேட்டாவது விளையாடட்டுமே அப்படின்னு சொல்லி கூடவே ஒரு மெசேஜையும் போட்டிருக்காங்க. யார் அப்படின்ட்டு கேட்போம்.
2: வணக்கம். சத்தியமங்கலம் தட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி. படம் உயிரே உனக்காக, பாடல் ஓடோடி.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவிகே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: தாபழுத்திருக்க ஏறிய முழுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சாங்கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா
1: கிண்டலா வர கிண்டல அதெல்லாம் ஒன்றோட்டு பொண்டோளாது பேருதான் பெருசு
2: போடா பொடிமட்டை

என் பாட்டுக்கு எதிர பாட்டு பாடுற அடி மாங்கோளத்துக்கார மேல மயிருணத்தும் சின்னவளே மயிருணத்தும் சின்னவள பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேக்கலையா பாடுங்குரல் கேக்கலையா பாட்டு சத்தங்க.

0: தாட்டி ஓட பக்கம்.
1: நேர்களை, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கிய உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். என்ன நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்களை எல்லாமே கேட்டு ரசிச்சிங்களா? மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கௌசல்யா ராஜா. நன்றி, வணக்கம் நேர்களே. நேரம் காலை 11 மணி. நேயர்கள் கேட்கலாம்.
2: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காலை வணக்கம் நேயர்களே, கேட்டால் சுவைக்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி உருளைக்கிழங்கு சீஸ் பால் பைட்ஸ் தாங்க பண்ண போறோம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டுடலாமா? உருளைக்கிழங்கு 2, சீஸ் சிறிதளவு, கார்ன்ஃபிளவர் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, பிரெட் கிராம்ஸ் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு கேட்டுவோம். ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்துல உருளைக்கிழங்க போட்டு ஸ்டவ்ல வச்சு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கணும். அதோட கார்ன்ஃபிளவர், மிளகாய்தூள், மிளகுத்தூள், உப்பு, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைந்த பிறகு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி அந்த உருண்டைக்கு நடுவுல வந்து கொஞ்சம் சீஸ் வச்சு மூடிக்கணும். இந்த உருண்டைகளை பிரெட் கிராம்ஸ்ல நல்லா பரட்டி எடுத்துக்கணும். தோசைக்கல்ல எடுத்து ஸ்டவ்ல வச்சு தோசைக்கல்லு சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் விட்டு இந்த பிரெட் கிராம்ஸ் வந்து எல்லா பக்கமும் பொன்னிறமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். உள்ள இருக்கிற சீஸ் வந்து உருகி வெளியே கிரிப்சியா வரும். கிரிப்சியா வந்ததுமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு சீஸ் பால் பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. என்ன நேர்களே, தினமும் அறுசுவைய ரசிச்சு ருசிக்கணுமா? கண்டிப்பா கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியை கேளுங்க. நன்றி நேயர்களே.

நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைகிறோம் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில். இன்னைக்கு பூவே பெண் பூவே பெண்களுக்கு பிடித்த மாதிரி பாவையர் விருப்பமாக வளம் வரப்போகுது. தொழில்கள் நிறைய நம்ம வேலைகள் செஞ்சுட்டே இருப்போம். அதாவது சாட்டர்டே சண்டே அப்படின்னா வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு, டே டு டே வந்து வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். சாட்டர்டே சண்டேவா ஹாலிடே, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 நாள் வேலை செஞ்சதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்ப்பா அப்படின்லாம் இருப்பாங்க. ஆனால் வந்து நமக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு வேலை போயிட்டே தான் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த சண்டேலாம் வந்துச்சுன்னா வேலை பின்னி எடுத்துரும். இந்த மாதிரி வேலை டைமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கிறது பார்த்தோன்னா வேலை செஞ்சுக்கிட்டே வேலையும் கிடைக்கூடாது. அதே சமயத்தில் நமக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும்பா அப்படின்னா கண்டிப்பாக பாடல் கேட்கறது மட்டும்தான். அதுலேயும் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டே உங்களுடைய வேலையை நிம்மதியாக செய்யலாம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: பெண்பூவே இன்னைக்கு பாவையர்களுடைய விருப்பமாக, பாவையர் விருப்பமாக இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல இணையக்கூடிய தோழி, வணக்கம்.
8: வீட்டுலதாங்க
0: இருக்கோம், ஒரு பாட்ட போடுங்க கேட்டுக்கிட்டே வேலையை செய்வோம் அப்படிங்கறீங்களா? சரி, என்ன பாடல் குடுக்கலாம் செல்விக்கு? சரிங்க, இளையராஜாவோட இசையில ஜானகி ஜெயச்சந்திரன் குரல்கள்ல கேட்போம். நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
3: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: தருமபுரி பண்பலை ஈர்க்காடு பண்பலையில் இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக தான் கேட்டுட்ருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடலகிற்காக இணைந்திருக்காங்க. வணக்கம்.
6: ஹலோ.
5: வணக்கம். யாரங்கிருந்து பேசுகிறீங்க?
6: வணக்கம், பெரியாம்பட்டியிலேருந்து சாந்தி பேசுகிறேங்க.
5: சரிங்க சாந்திமா, என்ன வேலைலாம் முடிஞ்சதா?
6: முடிஞ்சது. நல்லா இருக்கிறீங்களா?
5: நல்லா இருக்கோம். சொல்லுங்கள், என்ன பாட்டு கொடுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில்?
6: கிழக்கு வாசல் படம், பச்சை மலை பாட்டு அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்
5: கேட்டுவோம். நன்றி.
6: நன்றிங்க.
7: பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100-க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு.

0: எண்ணெய் பொருட்கள் கண்காட்சி செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
7: அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா சில உணர்வுகளை கடிதங்களால தான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும். உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுட்டு இருக்கோம். பெண் பூவை ஏக்கி பூவை பெண் பூவை பாவையர் விருப்பமாக கேட்டுட்டு சாலையில பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய பயணம் இனிமையாக இருக்கட்டும். சாலையில போகும்போது இருசக்கர வாகனத்துல போறவங்க ஹெல்மெட் போட்டு போங்க, 4 சக்கர வாகனத்துல போறவங்க சீட் பெல்ட் போட்டு போங்க. ரோட்ல எப்பவுமே சேஃப்டி இருக்கட்டும், லைஃப்ல எப்பவுமே கிளாரிட்டி இருக்கட்டும். இனிப்புல இணையக்கூடிய தோழி, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நாகனூர்ல இருந்து உமா பேசுறேன் மேடம்.
2: சரிங்க உமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல வேலைக்கு போறீங்களா இல்ல வீட்ல ஹவுஸ் வைஃபா இருக்கீங்களா?
3: ஆமா மேடம், ஹவுஸ் வைஃபா, மாடு பண்ணலாம் இருக்கீங்க மேடம்.
2: அத பார்க்கவே ஒரு ரெண்டு ஆள் வேணுமே. இல்ல
3: கண்டிப்பா மேடம், ரெண்டு ஆள் பத்தறது இல்ல.
2: பத்தறது இல்லங்க, பக்கத்து வீட்ல இருந்தெல்லாம் கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறீங்களா?
3: பக்கத்து வீட்ல நம்ம ஹஸ்பண்ட் வேலை வாங்குறதா மேடம்.
2: சரிங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம் உமாக்கு?
3: பசிகர படம் மேடம்.
2: சரி கேப்போம். நன்றி
3: நன்றி மேடம்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் DNC மணிவண்ணன், DNC கல்விக் குழுமம், SMA சதீஷ் ஆறுமுகம், SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: பாவேர் விருப்பம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? அருணா, எங்க இருந்து பேசுறீங்க?
9: சேலம் மாவட்டம்.
8: சரிங்க அருணா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கீங்களா? என்ன படிக்கிறீங்க?
9: ப்ளஸ் ஒன்
8: படிக்கிறீங்களா? சரிங்க, ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப டஃப்பா இருக்கா இல்ல ஸ்மூத்தா போகுதா? ஸ்மூத்தா தாங்க போகுது. நாங்கெல்லாம் எப்படி எல்லாம் லெஃப்ட்ல ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறீங்களா? எங்களெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹோம்ஒர்க் ஆகுது, என்ன அதெல்லாம் எப்படியே தூசு மாதிரி தட்டி தூக்கி

0: ஆக்கிருவோங்கிறீங்க.
1: அப்படிதான்
0: சரி
1: அப்படிதான்.
0: சரி, அப்படிதான் அப்படிதான். சரி, அப்படியே பாட்டு கேட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பாண்டவர் பேசுறது
0: சரி,
1: சோழ தலசா.
0: கேட்டுவோம். நன்றி.
1: நன்றி.

0: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணையக்கூடிய தோழி வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் கடத்தப்பட்டு சிவராயன்.
0: நலமா இருக்கோமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு? சரிங்க சரிங்க, தொடர்ந்து பாட்டு கேட்டுக்கிட்டே பண்ணுங்க வேலைய. என்ன பாடல் குடுக்கலாம்?
1: சுந்தரபாண்டி பாடம். பாடல் நெத்தி மூடி மேல கட்டி விளையாட பாடல்.
0: சரி கேட்டுவோம். நன்றி.
1: நன்றி மேம்.

ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443444.

0: 9982.
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: கண்டிப்பாக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கவங்க முக்கியமாக நம்ம வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கோம். வீட்டில் இருக்கிற பெரியவங்க நம்மக்கிட்ட கேட்குறது பணமோ பொருளோ எதுவுமே கிடையாதுங்க. ஒரு சில நேரம், கொஞ்ச நேரம் நம்ம கூட பேசணும் அப்படின்னு, நம்ம கூட நம்ம குழந்தைங்க, நம்மளோட பேர பிள்ளைங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. என்னுடைய பிஸி ஷெடியூலாக இருந்தாலும் கூட ஒரு 10 மினிட்ஸ் அவங்களுக்காக ஒதுக்கி பாருங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் இல்லைங்களா? பாவேர் விருப்பம் கேட்டுருக்கோம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய தோழி, வணக்கம்.
5: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்.
4: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம், தேன்மொழிமா.
4: தேன்மொழிமா, சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: குறிப்பு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா, அது வந்து நாம பயன்படுத்த வேண்டிய நிகழ்ச்சி.
4: கண்டிப்பா கண்டிப்பா, இல்ல நிறைய வீடுகள்ல அப்படிதானே இருக்காங்க.
5: அதுதான்மா உண்மை. எழுந்து அவங்க பிள்ளைங்களே மூஞ்ச பாக்கறதுக்கு முன்ன ஓடுவாங்கம்மா எழுந்து பேரண்ட்ஸுங்க.
4: சரி என்ன பண்றது, நம்மளுக்கு வேலை வேலை ஓடணும். இந்த எக்கனாமிக் பொருளாதார பெருகினதுல நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? சரிங்கம்மா, என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு?
5: சொல்ல துடிக்குது மனசுல இருந்து, அன்பு தேன்மொழின்னு இந்த தேன்மொழிக்கே டெடிகேட் பண்ணுமா.
4: சரிங்க, கேளுங்க. நன்றி.
5: நன்றிமா.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். பூவே பின் பூவில் இணையக்கூடிய தோழி, வணக்கம்.
8: தொடர்ந்து
7: பாடல் கேட்டுட்டே தொழில செய்யுங்க. என்ன பாடல் குடுக்கலாம்?
8: எனக்கு
7: சரி, கேட்டுவோம். பாடிட்டே பாடலை கேளுங்க. நன்றி.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி, குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
1: நலம் நலம் அறியாவல், நலம் நலம் அறியாவல்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: புவே பெண் புவே பாவையர் விருப்பமாக தான் கேட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, வந்து ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்க்ரீனில் இருப்போம். அதாவது வந்து ஒருத்தர் கையிலையும் ஒரு ஒரு ஃபோன் இருக்கும். சாப்பிடும்போது கூட ஃபோனை பார்த்துட்டே சாப்பிட்றவங்க இப்போலாம் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு மீ டைம், அதாவது மீல் டைம் அப்படின்னு ஒன்று கொடுங்க. அட்லீஸ்ட் 3 சாப்பிட முடியலனாலும் நைட்டு ஒரு டைம் ஆகுது, நைட் உட்காந்து சாப்பிடும்போது கூட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபோன் இல்லாமல் ஃபேமிலியோட சாப்பிட்டு பாருங்கள், அந்த சுகமே தனிதான். இணைப்பில் இணையக்கூடிய நிறைவு தோழி வணக்கம்.
2: வணக்கங்க.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மேச்சேர்லேருந்து நிஷா பேசுறேங்க. நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு.
1: சரிங்க நிஷாமா, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: எங்க ஊரு காவக்காரங்க படம், அரும்பாயி மொட்டாயி பூவாயி, அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
1: கண்டிப்பா கொடுத்தலாம். நன்றி.
2: நன்றிங்க.

குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவி பின் பூவி இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. பூவி பெண் பூவி நிகழ்ச்சி எனக்கு பாவேர் விருப்பமாக கேட்டோம். நிகழ்ச்சியில பங்கு பெற்று பாடலை கேட்டு ரசித்த தோழிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள்.

நேரம் நண்பகல் 12 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்று நண்பகல் 12:10 தமிழ் அருவி. இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை. தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் எருமையாம்பட்டி இஆர்கே மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆங்கில துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் எஸ் ரோஃபினா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம். நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 1:10 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2 மணிக்கு உங்கள் களம். இன்றைய உங்கள் களம் உழைப்போம் உயர்வோமாக வெங்கட சமுத்திரம் புகைப்பட கலைஞர் ஜலீல் பாசா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல்கள். பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவி மூலமாக உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு விருப்பமான பாடலை டைப் பண்ணி கேட்கலாம். 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு தர்மபுரி டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன். 5:50 மாலை தேன்றல். 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல் நிகழ்ச்சி கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ

0: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள். 7 மணிக்கு திரையிசை, 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகளை கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. இயற்கை வழி வேளாண்மை முறைகள் குறித்து கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்ஷன் பிரதீப் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து எல் நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள். 8:00 இளந்தென்றல் என்ற இளந்தென்றல் தமிழ் பேசுங்க தலைப்பில். 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாரதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசை மழை. இன்றிரவு 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்றைய நண்பகல் 12:10 தமிழருவி இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை உரை வழங்குகிறார் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் எரிமியம்பட்டி இயற்கை மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆங்கில துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் எஸ் ரோஃபினா அவர்கள். 2:00 உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில் வெங்கடசமுத்திரம் புகைப்பட கலைஞர் ஜலீல் பாஷா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் 0 43 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் பெயர் உங்களுடைய ஊர் பெயரை அனுப்பி உங்களுடைய விருப்ப பாடலை நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை நிரல் கேட்டீர்கள் பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi has left for his four-day visit to Uzbekistan and Kyrgyz Republic this morning. In his departure statement, Mr. Modi expressed confidence that his visit to Uzbekistan and the Kyrgyz Republic will strengthen India's strategic partnerships in Central Asia and deepen the civilizational connect with the region. He said that in recent years, India-Uzbekistan strategic partnership has seen significant advancement. The Prime Minister said that he is looking forward to having discussions with the President of Uzbekistan, Shavkat Mirziyoyev, on further deepening cooperation in trade and investment, digital connectivity, defense, energy, and on advancing the shared visions of Viksit Bharat and Uzbekistan. The Prime Minister said that at the invitation of President of the Kyrgyz Republic, Sadir Zaparov, he will travel to Bishkek to participate in the 26th SCO summit. Mr. Modi said that he is looking forward to advancing India's vision for the region anchored in security, connectivity and opportunity, and to working with fellow members for a region free from the scourge of terrorism, separatism and extremism, which continue to threaten peace and stability in neighbourhood and beyond. There is considerable discussion about important decisions on cooperation in rare earth minerals during the Prime Minister's visit. In an interview with Akashwani News, Smita Pant, Indian ambassador to Uzbekistan, said that Uzbekistan is rich in natural resources and that Prime Minister Narendra Modi's visit to Tashkent will also discuss investment and technology transfer in the mining and rare earth minerals sector.
2: Several MOUs will be signed, concretizing specific areas of cooperation in the area of culture and many other areas. You will get to know in 2 days' time. There is also strong focus by the leadership of both the countries. Uzbekistan is a resource-rich nation, and our requirements of critical minerals are huge. So I think both sides will also discuss the possibility of having some long-term supply arrangements.
1: The death toll from devastating flash floods in Nepal and Tibet has risen to 626 this morning, with over 2,000 people remain missing. Police had recovered 233 bodies in Chitwan, 158 in Nawalparasa.

0: நேரம் நண்பகல் 12:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நேர்களினை கேட்கலாம் தமிழ் அருவி. இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை. தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் எருமையாம்பட்டி ERK மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆங்கில துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் S. ரோஃபினா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம்.
5: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்களது நீண்ட வாழ்க்கை பயணத்தின் அடுத்த அரை மணி துளிகள் உங்களோடு இணைந்து பயணிக்கப் போகிறேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை. மண்ணீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையதரன். மணிப்போல் தெளிந்த நீரும் வெட்ட வெளியான நிலமும் மழையும் அழகிய நிழலுடைய காடும் ஆகிய இவை நான்கும் உள்ளதே அரண் ஆகும் என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. இயற்கையுடன் இயைந்து வாழ்வது என்பது இறையுடன் வாழ்வதாகும். இயற்கையை கடவுளாக வழிபட்டவர்கள் நமது முன்னோர்கள்.

மேகங்களை திருமாலாக, மலைகளை முருகனாக, கதிரவனை சிவனாக, கடல்தனை வருணனாக வழிபட்டவர்கள் நமது தமிழர்கள் என்று தொல்காப்பியம் கூறுகிறது. அது மட்டுமன்றி இயற்கையின் ஒவ்வொரு அழகினையும் கண்டுகளித்து அதனில் இறைவனின் உருவங்களை பதித்து பாடலாக வடித்தவர்கள் நமது தமிழ் புலவர்கள். அதிகாலையில் துயில் எழுந்து இயற்கை பொருட்களால் பல் துளக்கி சூரிய நமஸ்காரம், யோகாசனம் போன்ற உடல் நல பயிற்சிகள் செய்து இயற்கையான குளிர்ந்த நீரில் குளித்து எளிய பருத்தி ஆடைகளையே உடுத்தி வேக வைக்காத பச்சையான கனி, காய், கிழங்கு போன்றவற்றையே சாப்பிட்டு இயற்கையான தூய காற்றையே சுவாசித்து இயற்கை சூழலிலேயே இன்பமாக வாழ்ந்தவர்கள்தான் நம் முன்னோர்கள். இயற்கை வாழ்வை பற்றி கச்சியப்ப முனிவர் தனது தணிக்கை புராணத்தில் இப்படி கூறியிருக்கிறார். தேனும் செந்துணை இடிகளும் தீஞ்சுவை கனியும் துய்ப்பன உடுப்பன மரவுரி தழைகள் வானும் தொய்ச்சுனை ஆடுவ மணிவரை இருப்ப ஏனஞ்சுழ்ந்த குன்றவர்க்கொரு நல் குறவின்றே என்னும் செயல் மூலம் விளக்கியுள்ளார். இவ்வாறாக இயற்கையோடு இயைந்து உடல் நலத்தோடும் மன நலத்தோடும் இன்பமாக வாழ்ந்தவர்கள்தான் நமது முன்னோர்கள். ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே, நம் இப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கை முறைகளை தொலைத்துவிட்டு இன்று எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்தால் தெரிந்துவிடும் காரணம் நாம் தான் என்பது. நமது முன்னோர்கள் மிகவும் அழகான அற்புதமான இயற்கையை நமக்கு அருளியுள்ளார்கள். அதனை எதிர்கால சந்ததிகளுக்கு விட்டு செல்வது நமது இன்றியமையாத கடமையாகும். அதற்காக சுற்றுச்சூழல் மாசுபாடு பற்றியோ, அதற்கான காரணங்கள் பற்றியோ, அதாவது ஓசோனின் ஓட்டை பற்றியோ, நெகிழியின் விளைவுகள் பற்றியோ நான் உங்களிடம் கூறப்போவது இல்லை. இவை அனைத்தும் தாங்கள் அறிந்ததே. மனிதர்களின் பகுத்தறிவற்ற செயல்களால் பல்வேறு வகைகளில் நமது சூழல் பாதிப்படைகிறது. சுற்றுச்சூழல் மாசுபாடு என்பது உலகளாவிய பிரச்சனைகளில் ஒன்றாகிவிட்டது. நாம் புரிந்து வரும் பல்வேறு சாதனைகளில் இதுவும் ஒன்று. கஜா, நிஷா, தானே, ஒக்கி, நீலம், வர்தா, ஜல், பியாஸ், பாஸ், பர்னுஸ் என்று பன்முகங்களை கொண்டு நமக்கு எச்சரிக்கை மணி அடித்துக் கொண்டேதான் இருக்கிறது இயற்கை. மனித குலம் தெரிந்து கொள்ள வேண்டியது நண்பர்களே, இயற்கை இல்லாமல் மனிதன் வாழ முடியாது, ஆனால் இயற்கைக்கு அப்படி அல்ல என்பதை தான். மகாத்மா காந்தி அவர்கள் ஒவ்வொரு மனிதனின் தேவையையும் பூர்த்தி செய்ய பூமி போதுமான அளவு வழங்குகிறது, ஆனால் ஒவ்வொரு மனிதனின் பேராசையையும் அல்ல என்கிறார். நமது பேராசை இன்று பெருநட்டம் என்றாகிவிட்டது. நாம் வாழும் இவ்வழகிய உலகில் பச்சை பசேல் என்ற புல்வெளிகளும், உயர்ந்துள்ள காடுகளும், மலைகளும், ஆறுகளும், கடல்களும், மிருதுவான தென்றல் காற்றும் ஆகிய அனைத்தும் இறைவனின் படைப்புகளான பறவைகள், விலங்குகள், பெயர் சொல்லா உயிரினங்கள் அனைத்திற்கும் சொந்தமானது என்பதை மறந்து அவர்களுடையதையும் எடுத்துக்கொண்ட திருடர்களாகவும், அவற்றை சரியாக தக்க வைத்துக் கொள்ளாத மூடர்களாகவும் உலாவிக் கொண்டிருக்கிறோம். செங்கற்பொடி, அடுப்புக்கறி, கல்லுப்பில் பல் துளக்கிய நாம் நவநாகரிக மோகத்தால் பல்வேறு பற்பசையை பயன்படுத்தி பல்வேறு பல் பிரச்சனைகளுக்கு ஆளாகிய பின் இப்போது கேட்கிறோம், உன் பேசில் உப்பு இருக்கா என்று. என்ன கொடுமை! இது ஒன்றே போதுமானது. அழகான அற்புதமான நமது முன்னோர்கள் வாழ்க்கை முறையை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம்.

பருவம் பார்த்து பயிர் செய்தவர்கள் நமது முன்னோர்கள். இப்போது எது பருவம் என்று தெரியாமல் ஸ்தம்பித்து இருக்கிறார்கள் காலநிலை மாற்றத்தால். தோட்டத்தை அழித்துவிட்டு தொட்டிலில் செடி வளர்க்க பழகிவிட்டோம். குளத்தை வற்றவிட்டு குடுவையில் மீன் வளர்க்க பழகிவிட்டோம். வளமான காட்டை அழித்துவிட்டு அதை வால்பேப்பரில் ரசிக்க ஆரம்பித்து விட்டோம். மாடித்தோட்டம் மாடனாகி போச்சு இப்போ. நான் கேட்கிறேன், மாடித்தோட்டம் மாடனாகி போச்சு இப்போ. நான் கேட்கிறேன், மாடித்தோட்டத்தில் அனைத்தும் சாத்தியம்மா? அதாவது குறைந்தபட்சம் 166 பயிரினங்கள் நமது நாட்டில் உண்டு. நெற்பயிர்கள் மட்டும் 50,000 இனங்கள் உண்டு. சோளத்தில் 5,000 ரகம் உண்டு. மிளகு பயிரில் 500 வகையும் உண்டு. மாமரத்தில் 1,000 வகையும் உண்டு. ஒவ்வொரு விலங்கினத்திலும் பல வகை உண்டு. வெள்ளாட்டில் 20 வகை, செம்மறியில் 42 வகை, எருமையில் 15 வகை, கால்நடைகளில் 30 வகை, கோழியில் 18 வகை உண்டு. இவை அனைத்தும் முடியுமா? சிந்திக்க வேண்டிய ஒன்றுதானே. உலக உயிரினங்கள் அனைத்தும் உணவுச் சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக பிணம் தின்னி கழுகுகள் எண்ணிக்கையில் 99.9 விழுக்காடு குறைந்துள்ளது என்ற திடுக்கிடும் செய்தி ஆய்வு ஒன்றில் சமீபத்தில் வெளியாகியுள்ளது. இவ்வகையான கழுகுகள் இறந்த விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றை உணவாக உட்கொள்கிறது. இதன் எண்ணிக்கை குறைந்துள்ளதால் பல வகையான தொற்று நோய்க்கு ஆளாக வேண்டியுள்ளது. நண்பர்களே, நம் மனதில் கொள்ள வேண்டும். குற்றம் புரிந்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் அல்ல, குற்றங்களை கண்டு கொள்ளாதவர்களும் குற்றவாளிகளாகவே கருதப்படுகிறார்கள். செயற்கையை விரும்பி இயற்கையை அழிக்கிறோம். அழிவது இயற்கை மட்டுமல்ல, நமது ஆரோக்கியமான வாழ்க்கையும் தான் என்பதை உணராமல். நான் செயற்கையை வேண்டாம் என்று சொல்லவில்லை. இயற்கையை நசுக்காமல் இயற்கையோடு இணைந்திருக்கும் செயற்கை வேண்டும் என்கிறேன். மரங்களின் சமாதியில் கட்டும் கட்டிடங்கள் தேவையில்லை. காடுகளை அழித்து உருவாக்கும் சுற்றுலா தளங்கள் தேவையில்லை. நல்ல காற்றை நஞ்சாக்கும் உல்லாச பயணங்கள் தேவையில்லை. மண்ணின் வளத்தை கெடுக்கும் தொழிற்சாலைகள் தேவையில்லை. சோறு போடும் நிலத்தை கூறு போடும் அடுக்குமாடி கட்டிடங்கள் தேவையில்லை என்கிறேன். அறிவிற் சிறந்த நண்பர்களே, நம் வாழ்க்கையே ஒரு அற்புதம்தான். அவற்றில் இயற்கை இறைவன் தந்த அதிசயம்தான். அதனை பாதுகாப்பது நமது கடமை. மாறாக என்ன செய்கிறோம் தெரியுமா? எழுந்து நடந்தால் நச்சு காற்றால் மூச்சு முட்டுகிறது. குடித்தால் கழிவு நீர் கலந்த குடிநீர் உடல் நலத்தை கெடுக்கிறது. படுத்தால் வீட்டில் வெப்பம் தலைக்கேறி தவிக்க வைக்கிறது. இதுவும் நமது சாதனையே என்று பெருமிதம் கொள்கிறோம். இயற்கையின் அமைதி நமது மனதை அமைதிப்படுத்துகிறது என்பதை உணராமல் இயற்கை வாழ்வை தொலைத்து செயற்கை வாழ்க்கைக்கு அடிமையாகி பல்வேறு ஆட்கொள்ளா நோய்க்கு ஆளாகி நமது வருமானத்தின் பெரும் பகுதியை மருத்துவத்திற்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதே நிதர்சனமான உண்மை.

நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கிறார் அவை. உடலே செல்வத்துள் செல்வம் என்கிறார் டால்ஸ்டாய். இது அனைவரும் அறிந்ததே. ஆனால் நோய் வரும் முன் காத்தலும் இல்லை, வந்த பின் காத்தலும் நம்மில் இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் மேத்தகு அவுல் பக்கீர் ஜெய்னுலாப்தீன் அப்துல் கலாம் அவர்கள், கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்துவிட்டது என்கிறார். ஆம், மரங்களை பாதுகாத்தால் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3 சிலிண்டர் அளவு ஆக்சிஜனை சுவாசிக்கிறான். ஒரு சிலிண்டரின் விலை தோராயமாக 1000 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் 3 சிலிண்டர்களின் விலை 3000 ரூபாய். ஒரு வருடத்திற்கு 1,80,000 ரூபாய்க்கு மேல் போகிறது. ஒரு மனிதனின் சராசரி ஆயுட்காலம் 65 ஆண்டுகள் என்றால் 7,02,00,000 ரூபாய்க்கு மேல் ஆகிறது. இதைத்தான் கவிஞர் வைரமுத்து அவர்கள் மிகவும் அற்புதமாக கூறியிருக்கிறார். உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து.

0: அடைய குடில் அடைக்க கதவு, அழகு வேலி ஆட தூளி, தடவ தைலம் தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம் எரிக்க விறகு. மரம்தான், மரம்தான், எல்லாம் மரம்தான், மரம்தான், மரம்தான், மனிதன் மரம்தான் என்கிறார். மரங்கள் கதறுகிறது, இன்று என்னை வாழவிடுங்கள், நாளை நான் உங்களை வாழவிடுகிறேன் என்று. இதை காது கொடுத்து கேட்கிறோமா? இல்லை, இல்லவே இல்லை. இத்தகைய மதிப்பு வாய்ந்த சுவாச காற்றை மரங்கள் நமக்கு இலவசமாக வழங்கி வருகிறது. அத்தகைய மரங்களை நாம் மதிக்க வேண்டாம், மிதிக்காமலாவது இருக்கலாம் இல்லையா? இன்று நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே. அடுத்த தலைமுறை என்பது வேறு யாரும் கிடையாது, நமது குழந்தைகள், நமது பேர குழந்தைகள், நமது கொள்ளுப்பேர குழந்தைகள் என்பதை உணர்ந்து இயற்கையை காப்போம், இயற்கையை விட்டு செல்வோம் அடுத்த தலைமுறைக்கு பரிசாக. மாற்றம் ஒன்றே மாறாதது. அத்தகைய மாற்றங்கள் நம்மிடம் இருந்தே வர வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களது சமூக பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிந்திக்க நேரமின்றி, செயல்பட துணிவின்றி சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் எனது சிற்றுரைக்கு செவிசாய்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: நேர்கள் இதுவரை தமிழ் அருவி கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை என்ற தலைப்பில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் எருமியாம்பட்டி இஆர்கே மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் எஸ் ரோஃபினா அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.

மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் செல்வதற்கு முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு, எரிசக்தி, டிஜிட்டல், தொழில் மற்றும் வர்த்தக துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியேவுடன் விவாதிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டாஷ்கண்டில் உள்ள அரசு பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையத்திற்கும் லால் பகதூர் சாஸ்திரி நினைவகத்திற்கும் தாம் செல்ல உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் செல்ல உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் அவசியத்தை இந்தியா இந்த மாநாட்டில் வலியுறுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். சிகாகோ விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டு தலைவர்களுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்த உள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அம்ரிஸ்டரில் விவசாயிகளிடம் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் கூறினார்.

0: விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். பஞ்சாபின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பட்டியலிட்டார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே மூன்றாவது வந்தே பாரத் விரைவு ரயில் விரைவில் இயக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ரயில் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை இந்த ஒப்பந்தம் மேலும் வலுப்படுத்தும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. சிஎன்ஜி விலை ஒரு கிலோவிற்கு ₹3.89 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக இந்திரபிரஸ்தா நிறுவனம் கூறியுள்ளது. இதன்படி தில்லியில் சிஎன்ஜி விலை கிலோ ஒன்றுக்கு ₹88.92 உள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் உயர் மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: டெலிமெடிசன் ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்ல அந்த உயர் சிறப்பு மருத்துவ சேவையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கணும், அனைத்து தாலுக் ஹாஸ்பிட்டலும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஃபாரின்ல படிச்ச டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் எல்லாம், அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எல்லாம் இதுவரைக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் நம்ம அவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு நம்ம கொடுத்துட்டு இங்க ஒரு 30 ஃபாரின்ல இருந்து படிச்சவங்க எல்லாம் இன்டர்ன்ஷிப் பண்றாங்க, பயிற்சி மருத்துவராக இங்க பணிபுரியறாங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு, அதாவது முதுநிலை போஸ்ட் கிராஜுவேட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க அவங்க 3 months டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதனால கூடுதல் மருத்துவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு கேத் லேப் கொடுத்துருக்கோம். ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸ்க்கு காப்பாற்றக்கூடிய அளவுல நம்ம ஒரு கேத் லேப் வசதியும் நம்ம அறிமுகப்படுத்துறோம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்க கியூ எல்லாம் இருந்தா அவாய்ட் பண்றதுக்கு நலம் அந்த ஏங்கிற சாட்பாட் சொல்லியிருக்கோம். கியூல நின்று இருக்க தேவையில்லை, அவங்க வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். அப்புறம் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வர போறோம். நீண்ட நேரம் அவங்க வெயிட் பண்ண தேவையில்லை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்பட பலர் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பிரபல ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினத்தை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக அவர் தெரிவித்தார். அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரம் விளையாட்டிற்காக செலவிட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். ஆரோக்கியமான உடல் நலம் வளமான நாட்டை உருவாக்க அடித்தளமாக இருக்கும் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மகளிர் மற்றும் வர்த்தகர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த சமூக விரோத கும்பல்கள் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் இளையோர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா கண்டு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இளையோருக்கு உரிய வாய்ப்புகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என்று கூறினார். இதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பேமா கண்டு கேட்டுக் கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 626 அதிகரித்துள்ளது. 8 மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு

பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2000 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மீட்பு பணிகளில் உதவுவதற்காக 11 பேர் கொண்ட இந்திய குழுவினர் நேபாளம் சென்றுள்ளனர். மருத்துவ நிபுணர்கள் மற்றும் சுரங்க வல்லுநர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் கூறியுள்ளார். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காணொலி பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்கா ஏற்கனவே அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றும் பட்சத்தில் அந்நாட்டுடன் பேச்சு நடத்துவதில் எவ்வித பிரச்சனை

0: உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இவ்விரு மாநிலங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அஞ்சலி ஜக்கார் மற்றும் தபிதா வெள்ளிப்பதக்கத்தையும் கைரோம் ரெஜியா தேவி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் பிரிவில் தினேஷ்குமார் மற்றும் சுஷில் யும்னம் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் பிரிவில் அன்சுமன் துமலும் மகளிர் பிரிவில் விஸ்வவாசினியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். லிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜியும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ்பால் இணையும் இப்பதக்கங்களை வென்றனர். பொன்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேயர்கள் கேட்கவிருப்பது சூழல் காப்போம். இருங்க இருங்க இருங்க, எப்பவும் போல அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை காப்பாத்துங்க, இதை காப்பாத்துங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்க அப்படின்னு அப்படிதானே யோசிக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எப்பவும் சொல்ற விஷயத்தையே இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கேட்கலாம். கேட்கலாமா?

0: என்னங்க பாட்டு பிடிச்சிருந்ததா, பாட்டுல வர கருத்து பிடிச்சிருந்ததா? ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா இன்னைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. மனசுல என்னைக்குமே நிலைநிறுத்துவோம், சூழல் காப்போம்.
1: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ், இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கவுண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆஃபீஸர் யாரும் காலில் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தால் உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீட்டெயில்ஸ் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.

அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிக அவசியம். தருமபுரி மாவட்டத்தில் இந்த கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்.

நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் மூலம் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் TNPSC, SSC, IBPS, RRB ஆகிய போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. TNPSC மற்றும் SSC, IBPS, RRB ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சத்தியாகராயா கல்லூரியில் 500 ஆர்வலர்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரியில் 300 ஆர்வலர்களுக்கும் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை வாராந்திர வேலை நாட்களில் 6 மாத காலம் நடைபெற உள்ளது. மேற்படி பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலும் தமிழக அரசால் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெறும். மேற்படி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதி இல்லை. இணையதள வழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். மேலும் கூடுதல் விவரங்களை பெற www.cecc.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கை மூலம் அறிந்து கொள்ளலாம் என தமிழ்நாடு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:10. நேர்களே, நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி
1: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
0: எதிர்பார்த்த கடித வழி விருப்ப பாடல் நிறைவேறும் நேரம் இது நேயர்களே. ஆம் நேர்களே, நீங்கள் கேட்ட கடித வழி பாடல்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறப் போகுது. நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தாசனப்பட்டி பகுதியிலிருந்து டி கே சித்தன் தீபா. இவர் கேட்டிருக்கும் பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் வாலி, பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ். பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் மற்றும் ஜிக்கி. நேயர் கேட்ட பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: வானலையில் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் அட்டனமஸ் வழங்கும் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் என்ஜிஓ காலனி பகுதியிலிருந்து ராணி பழனி. இவர் கேட்டிருக்கும் பாடல் கோமாதா என் குளமாதா என்ற திரைப்படத்திலிருந்து மணக்கோலம் என தொடங்கும் பாடல். பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

0: ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
3: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: நாளும் இன்னிசை மழையால் நம்மை நினைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆம் நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கோவை மாவட்டம் தாராபுரம் சின்ன கிளவீதி பகுதியிலிருந்து இளங்கோவன் ஜாகிர் ஹுசேன். இவர் கேட்டிருக்கும் பாடல் முடிவில்லா ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் வைரமுத்து, பாடலுக்கு இசை இளையராஜா. பாடலை பாடியிருக்கிறார்கள் மலேசியா வாசுதேவன்,

0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்

0: கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேர்லே நாம் இணைந்திருக்கிறோம்.
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ்.
4: நிலையத்தில் நேரம் 1:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.

நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ் இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கவுண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியாக நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆஃபீஸர் யாரும் காலில் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தால் உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீட்டெயில்ஸ் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். அனைவரும் நலமா இருக்கிறீங்களா? ஆக்சுவலாக நேற்று ஒரு பேஷண்ட் வந்தார், இந்த மாதிரி வந்து பைல்ஸு எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு 15-20 நாளாக வந்து என்னால் வந்து வலியே தாங்க முடியல செய்யலை அப்படின்ட்டுன்னு. சரி படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு பார்த்து செஞ்சு பண்ணாக்கா ஒரு நூல் மாதிரி அங்கே இருந்தது. அப்புறமா கேட்டேன், என்னங்க இங்கே நூல் மாதிரி இருக்குது செய்து பண்ணுது, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அப்புறமா சொல்கிறாரு, இந்த நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கங்கே ஊர் ஊருக்கு வந்து இந்த பைல்ஸுக்கு வந்து நூல் கட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் பேஷண்ட் நிறைய வர்றாங்க, நான் பார்த்துருக்குறேன் அந்த நூல் கட்டி மாதிரி. ஆக்சுவலாக என்னென்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியில் தெரியுறது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு படுக்கை வச்சு குப்புற படுக்கை வச்சுக்கிறாங்க, அப்புறம் மேலே ரெண்டு பேர் ஏறி உக்காந்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த வெளியே தீர்த்திட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வெளியே தெரியுறது எல்லாமே பைல்ஸ் தான். இழுத்து வச்சு ஒரு நூல் மாதிரி வந்து ஒரு த்ரெட்டை வந்து போட்டு நல்லா டைட்டாக இறுக்கி கட்டி விட்டுட்டு மாத்திரை மருந்து கொடுத்துட்டு அதுக்கும் ஒன்றும் சாதாரணமாகலாம் சார்ஜ் பண்ணுறதில்ல, 10,000-5,000 பிடிங்கிட்டு துரத்தி விட்டுறாங்க. அது என்னென்னா என்ன பேசிக் ப்ராப்ளம்னா வெளி மூலம் அப்படின்றது, அதாவது வெளியே தெரியறது எல்லாமே மூலம் கிடையாது. உங்களுக்கு நான் இதை வந்து ரொம்ப நாளாகவே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் செஞ்சுருப்பேன். நிறைய பேருக்கு வந்து வெறும் தோல் மட்டும் துருத்திட்டு இருக்கும், அது வந்து பயிற்சியே கிடையாது. அதேமாதிரி ஒரு சிலருக்கு என்னாகும் செய்யணும்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரத்தக்கட்டு மாதிரி வரும், மோஷன் முக்கி போய் செஞ்சு பண்ணுறதுனால அந்த இடத்துல இருக்கிற ஒரு ரத்த நாளங்களை கிழித்து செஞ்சு பண்ணிச்சு, அது ரத்தக்கட்டு மாதிரி வந்து செஞ்சு அந்த இடத்துல அது ஒரு வீக்கம் மாதிரி வரும். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இதெல்லாம் வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் மலச்சிக்கல் வராதிருந்து செஞ்சு பண்ணோம்.

0: போதும். வெளியே தெரியறது எல்லாத்துக்கும் நம்ம வைத்தியம் பண்ணணுன்றது அவசியமும் கிடையாது. அந்த இடத்தெல்லாம் பிடிச்சி நூலை கட்டி விட்டுறாங்க, அது பூரா என்ன ஆகுதுனாக்கா நூல் கட்டி விட்டால் அந்த இடத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் பாதிப்படையுது, உடனே அந்த இடத்துல புண்ணாயிடுது. புண்ணாயி செஞ்சு பண்ணிச்சுனாக்கா வலி எடுத்துக்கும் செஞ்சு, அதாவது என்ன அது நல்லா இருக்கிறத போய் நம்ம நோண்டி விட்டு கெடுக்கிற மாதிரி தான் கணக்கு. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் போகாதீங்க. பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை பாருங்கள். அது வந்து பைல்ஸுன்றது வந்து நமக்கு நிறைய ரத்தம் கசியணும், அப்புறமா வந்து நீண்ட நாட்களாக இருக்கணும், அப்புறம் வந்து அதில் வந்து உள் மூலம் வெளி மூலம்னு இருக்குது, அதில் அது எந்தெந்த கிரேடுன்னு இருக்குது. அதில் வந்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு கிரேடுகள்லாம் வந்து மாத்திரை மருந்துலேயே அது சரியாக போயிடும். இதில் பல விஷயங்கள் இருக்குது செய்து பண்ணுது, நீங்கள் பார்க்கலாம். இது என்னென்னா, இந்த நூல் கட்டிட்டு வர்றவங்க எல்லாருக்குமே இன்வேரியபிளாக நம்ம மருந்து மாத்திரை நல்லா வர்றதில்லை. அவங்களுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி அந்த நூலெல்லாம் எடுத்துகிட்டு செஞ்சு அந்த புண்ணெல்லாம் நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணி செஞ்சு பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்லாகுது. அதாவது வைத்தியமே தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்களாக போய் உக்காந்து அதுக்கு ஒரு நூலை கட்டி செஞ்சு பண்ணி அதுக்கு வந்து திரும்ப ஒரு வலியும் வேதனையும் ஒரு 15-20 நாள் அனுபவித்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு ஆப்ரேஷனை பண்ணிக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிட்டு இதெல்லாம் தேவையற்ற வேலை என்ன பொறுத்த வரைக்கும் செஞ்ச வரைக்கும். அதனால் வந்து இதில் வந்து மூலன்றது வந்து அந்த ஆசன வாயில் பிரச்சனைன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட், பெரிய டாபிக். அதை வந்து எல்லாத்துக்குமே ஆப்ரேஷன் தான் தேவை, எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து வெளியே ஒரு துருத்திக்கிட்டு இருந்ததுனாவே உடனே பயந்துடுறது அப்படின்லாம் இருக்க தேவையில்லை. இதில் என்னன்னாக்கா, நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவருக்கும் ஒருத்தருக்கும் இப்போ ஆசன வாயில் பகுதி உள் பகுதியில் வந்து இப்போ பெருங்குடலில் கேன்சர், அவருக்கு வெளியே துருத்திக்கிட்டு இருந்திருக்குது, அதை போட்டு கட்டி விட்டாங்க. அதுவும் வந்து அவர் வந்து 1-2 மாதமாக வெளியே சொல்லாத சுற்றி இருந்து எல்லாம் பூரா அந்த இடம் பூரா புண்ணாகி ரொம்ப கோரமாக வந்து, அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த மலக்குடலை திருப்பி வச்சு செஞ்சு பண்ணி அந்த ரேடியோ தெரப்பின்றதை ஒன்று கொடுத்து செஞ்சு பண்ணி அதை வந்து வைத்தியம் பண்ணோம் நாங்கள். அதனால் தயவுசெய்து வந்து இன்று நவீன காலகட்டத்திலையும் வந்து அந்த மாதிரிலாம் போய் இந்த நூல் கட்டுறது செய்கிறதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை அணுகுங்க, உங்களுக்கு அருமையாக கைட் பண்ணி விட்டுருவாங்க, செஞ்சுருவாங்க. எல்லா மூலமும் ஆப்ரேஷன் பண்ணணுன்றது அவசியமும் கிடையாது.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
7: காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில். நேரம் 1:37. நேர்களை, நாம் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு கடிதம் வழியாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் திருச்சி மாவட்டம் கூன்றாக்கம்பட்டி பகுதியிலிருந்து குண்டுமணி பிச்சைமுத்து என்ற நேயர்கள். இவர் கேட்டிருக்கும் பாடல் தனிப்பிரவி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரே முறைதான் என தொடங்கும் பாடல். பாடலொரிகள் கண்ணதாசன், பாடலுக்கு இசை கேவி மகாதேவன். பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சௌந்தரராஜன், P சுசீலா. இந்த இனிய பாடலை நாமும் கேட்போமே.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: நேர்லே, நாம் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் சின்ன திருப்பதி பகுதியிலிருந்து பிரகாஷ் கேட்டிருக்கிறார். இவர் கேட்டிருக்கும் பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் கண்ணதாசன், பாடல் கீசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: நேர்களே, நாம் இதுவரை இணைந்திருந்தோம்
1: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
0: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் பாடல் தந்த மனநிறைவோடு விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளன் மலையனூர் எஸ் கார்த்திக் செல்வராஜ். நன்றி நேர்களே. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை திருச்சி அஞ்சலாக கேட்கலாம்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய பேராலய திருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்திய இணை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் பயணமாக இன்று புறப்பட்டார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் இந்த பயணத்தை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பரவலாக்கப்பட்ட கொள்கைகளின் ஒரு பகுதியாக மின்னணு கட்டமைப்பு, பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பிரிவுகளில் ஒருங்கிணைப்பு குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் தாம் ஆலோசிக்க உள்ளதாகவும் கூறினார். கிர்கிஸ்தான் பிஷ்கெக்கில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் உரையாற்றும் பிரதமர் உலகளாவிய அமைதி, ஸ்திரத்தன்மை, தீவிரவாத நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் வெளியிட்ட செய்தியில் இந்திய தடகள விளையாட்டு வீரர்களின் சிறந்த பங்களிப்பு சர்வதேச அளவில் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில் விளையாட்டு வீரர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வத்தால் நாடு பெருமை கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை வலியுறுத்தினார். முன்னதாக வாரந்தோறும் ஆடுகளத்தில் 1 மணி நேரம் இயக்கத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையிலான மத்திய அரசு நாட்டில் வலுவான ஒருங்கிணைந்த விளையாட்டு கட்டமைப்பை உறுதி செய்து வருவதாக கூறினார். விளையாட்டுத்துறையில் இளைஞர்கள் ஆளுமையை அதிகரித்து மிகப்பெரும் வெற்றிகள் மூலம் நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என கூறிய அவர், உலகளாவிய விளையாட்டு மையமாக இந்தியாவை மேம்படுத்த உறுதியேற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரபல இந்திய ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பத்தை தமிழர்கள் அறிமுகம் செய்ததாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஈரோடில் உள்ள தனியார் கல்லூரி நிறுவன நாள் விழாவில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக், செமி கண்டக்டர், உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவுகளில் இளைஞர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். கடுமையான பயிற்சி மற்றும் இடைவிடாத முயற்சியின் மூலம் தங்களது இலக்குகளை எட்ட முடியும் என கூறிய அவர், மாணாக்கர் அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி படிப்பிற்கான உயர்ந்த

குறிக்கோள்களை அடைய வேண்டும் என்றார். உலகின் வேகமான பொருளாதார சக்தியாக இந்தியா வளர்ந்து வருவதை சுட்டிக்காட்டிய குடியரசு துணைத் தலைவர், நாட்டின் வளர்ச்சியில் பொறுப்புமிக்க இளைஞர்களின் பங்களிப்பின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவின் ஆஷ்வெல்லில் இன்று நடைபெறும் G20 நிதி மத்திய வங்கி ஆளுநர்கள் மாநாட்டில் உரையாற்றுகிறார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார நிதி விவகாரங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 626 அதிகரித்துள்ளது. ஆயிரக்கணக்கானோரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது.

0: விவகாரங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 626 அதிகரித்துள்ளது. ஆயிரக்கணக்கானோரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. திரிஷூலி 1 நீர்மின் நிலைய திட்டப்பணிகளில் ஈடுபட்டிருந்த 63 இந்தியர்கள் உட்பட சீன எல்லைப்பகுதியில் 400 இந்தியர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிலைமை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் காணாமல் போன எஞ்சியவர்களை தேடும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 39 தமிழர்கள் திபெத்தில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இவர்கள் நாளை மறுநாள் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிலிருந்து 3 கட்டமாக 10 டன் நிவாரணப் பொருட்களுடன் சிறப்பு விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. நேபாள துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர்களின் நிலை மற்றும் அவர்களை பத்திரமாக அழைத்து வருவது குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மத்திய அரசுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார். முன்னதாக ஈரோடில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆராய விரைவில் குழு அமைக்கப்படும் என்றார்.
1: வறட்சி என்பது செப்டம்பர் மாதம் இறுதிக்கு பிறகுதான் செய்கின்ற பயிர்கள் என்ன என்பதை ஆய்வு செய்து நெற்பயிராக இருந்தால் அதில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது, பயிருடைய தன்மைகள் என்ன, நிலத்தின் தன்மை, மண்ணின் சாயல், ஈரப்பசைகள் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் ஆங்காங்கே செல்லும். அதுவரையிலும் குறுகை சாகுபடி செய்திருக்கிற விவசாயிகளுக்காக வேளாண்மை துறையின் மூலமாக என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ நலத்திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
0: அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 137 முறையாக பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகோவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் கூடுதல் உபகரணங்கள் வழங்கப்படும் என்றார். அனைத்து தலைமை மருத்துவமனைகளும் 24 மணி நேரமும் செயல்படுவது உறுதி செய்யப்படும் என கூறிய அமைச்சர், மருத்துவர்கள், செவிலியர்கள் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டத்தில் 3 லட்சம் பேர் இணைந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு விநாயகமூர்த்தி தெரிவித்துள்ளார்.
3: தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் ரூபே கார்டு என்ற டெபிட் கார்டில் 2 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு இருக்கிறது, மற்றும் SBY என்ற ஆயுள் காப்பீடு பாலிசியும் உள்ளது. அதில் வருடத்திற்கு 20 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். JJBY என்ற இன்சூரன்ஸ் திட்டமும் உள்ளது, அதில் வருடத்துக்கு 436 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் 2 லட்சம் ஆயுள் காப்பீடு உள்ளது. மக்கள் அனைவரும் இந்த திட்டங்களில் சேர்ந்து JDY அக்கவுண்ட் துவக்க வேண்டும்.
0: நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி வரும் 7 தேதி நடைபெறுகிறது. பேராலய திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணி வந்த வண்ணம் உள்ளனர். இந்த ஆண்டு 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இத்திருவிழாவிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2300 காவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் 27 இடங்களில் உயர்மட்ட கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. குடிநீர், தங்குமிடம், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 7 தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாமக்கல் பாவலர் முத்துசாமி திருமண மண்டபத்தில் பூம்புகார் விற்பனை நிலையம் நடத்தும் சிறப்பு கைவினைப் பொருட்கள், கைத்தறி துணி வகைகள், அலங்கார நகைகள் கண்காட்சி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியில் மரச்சிலைகள், பொம்மைகள், குடம், விளக்குகள், அலங்கார பொருட்கள், கைத்தறி சேலைகள்

0: துண்டுகள், பாரம்பரிய ஆடைகள், குத்துவிளக்கு, அகழ்விளக்கு, ஓவிய வகைகள், சணல் கைப்பைகள், இயற்கை நார் பொருட்கள், மூலிகை சார்ந்த கைவினைப் பொருட்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்படுகின்றன. எனவே பொதுமக்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டு பொருட்களை வாங்கி கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணை புரியுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டின் அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் இ KYC கைரேகை பதிவு முகாம் இன்று மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணிஷ் சுரேஷ்குமார் இணை வென்றது. தாய்பேயில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஜப்பான் இணையை 6-3, 6-4 என்ற செட்களில் நிதின்குமார் இணை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நாளை இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்திய இணை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:55.
1: நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவாக கோயம்புத்தூர் நீலாறு கீழணையில் 31.2 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.7 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.5 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 11.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில்

சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் உங்கள் களம் உழைப்போம் உயர்போம்.
2: இனிய மதிய வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் உங்கள் களம் உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் புகைப்பட கலைஞர் வெங்கடசமுத்திரம் ஜலீல் பாஷா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம்ண்ணா.
3: வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
3: ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த டேஷனுக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி.
2: மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த புகைப்பட தொழிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: புகைப்பட தொழில்னு எடுத்துட்டாக்கா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த தொழில் மேலே எனக்கு ஒரு ஆர்வம். நான் படித்தது 5வது வரலையும் தான். 5வதுல குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ காசு கொடுத்து வாங்குறது கூட எங்களால் முடியல, வசதி இல்லை.
2: ஓ,
3: அதுலேருந்து எனக்கு ஒரு கலை, அந்த கலையை கற்றுக்கணுன்ட்டு அதுலேருந்து வந்தது தான் எங்களுடைய புகைப்பட கலை.
2: என்ன வயசுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க?
3: என்ன வயசுலனாக்கா 15 வயசில்.
2: ஓ, 10வது படிக்கும் போதே ஆரம்பிச்சிட்டீங்க?
3: 10வது நான் படிக்கவே இல்லையா, 5வது தான் நான் படித்தேன்.
2: 5வகுப்பு தான் படி
3: 5வகுப்பு தான் நான் படித்தது. மற்றபடி எனக்கு ஆங்கிலம் அவ்வளோவா எனக்கு வராது. ஃபோட்டோ தொழிலில் 5வது படிச்சுட்டு கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டுடியோவில் போய் ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். இன்றைக்கி அந்த தொழில் கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். 30 வருஷமாக அந்த தொழில் நான் செஞ்சிட்ருக்கிறேன்.
2: இந்த ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு?
3: 5 ரூபா கொடுத்து ஸ்கூலில் எடுத்த குரூப் ஃபோட்டோ எங்களால் வாங்க முடியல. அந்த கலை, அந்த கேமரா அப்போலாம் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கேமராவுக்கு எனிமினேட்டர்லேருந்து பேட்டரியிலேருந்து எல்லாமே வச்சுட்ருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், இந்த கலையை நாமளும் கற்றுக்கணுன்ட்டு. அப்படி வந்தது தான் எனக்கு இந்த கலை.
2: சரி சரி, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இந்த புகைப்பட கலையிலே வந்து ரொம்ப ஒரு 4 வகையான கலைகள் இருக்குது. ஒன்று, இந்த புகைப்பட கலைஞர்கள் இயற்கையை சார்ந்து எடுக்கக்கூடியது. அப்புறம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, திருமணம் மற்ற நிகழ்ச்சி அப்படின்னா அங்கே போய் அங்கே புகைப்படம் எடுக்கிறது. அப்புறம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆவணப்படம்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு வகையும் இருக்கு. அப்புறம் புகைப்படத்திலே ரொம்ப ரசிச்சு எடுக்கக்கூடிய கலைகளும் இருக்கு. இந்த 4 வகைகளில் உங்களுக்கு பிடிச்ச கலை வந்து எது?
3: இந்த 4 வகையில வந்து திருமணத்துக்கு எடுக்கிறோம் பாருங்க, அதை நான் ரொம்ப ரசிச்சு எடுப்பேன்.
2: ஓ,
3: லைட்டிங் செட் பண்ணி கரெக்டா, டயா ஷட்டர் ஸ்பீடு லைட்டிங் கரெக்டா வச்சு எடுத்தோம்னாக்கா அவ்வளவு அழகா இருக்கும்.
2: ஓ,
3: அந்த நம்ம செய்யறதே எங்களுக்கு எங்க குருநாதர் கத்து கொடுத்ததே, நீ கேமரா எந்த கேமரால வேணாலும் எடு, ஆனா லைட்டிங்கும் டயா ஸ்பீடு ஷட்டர் ஸ்பீடு இதை கரெக்டாக வச்சு எடுத்தோம்னாக்கா எப்படியா அப்படி ஃபோட்டோ வேணாலும் நம்ம எடுக்கலான்னு
2: வார்.
3: அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, கன்னியாகுமரியில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அது ஒரு ஃபோட்டோ நான் எடுத்து, அப்போ வந்து ஃபிலிம் கேமரா தானே, அது நான் அப்போ அது டெவலப் ஆகி பிரிண்ட் வர்றதுக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த ஃபோட்டோ எடுத்து அதை நான் பிரிண்ட் பண்ணி நான் வச்சுருந்தேன். அதில் என் ஆர்வியர் நண்பர் சக்திவேல்ன்றவர், அவர் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஃபோட்டோ நான் அவருக்கு கொடுத்தேன். அந்த ஃபோட்டோ அவர்

0: அந்த காலேஜில் கல்ச்சர் நடக்கும் இல்லையா, ஃபோட்டோ கல்ச்சரு, அதுக்கு அவர் கொண்டு போய் அது கொடுத்தாரு. கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் செகண்ட் ப்ரைஸும் வாங்கிட்டு வந்தார். எனக்கு அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
1: நீங்க எடுத்து கொடுத்த போட்டோல உங்க நண்பர் வந்து பரிசு வாங்கிட்டு வந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ ஒரு புகைப்படத்துல ஒரு ஸ்பெஷல் சிறப்பு அப்படின்றத எதை நீங்க தீர்மானிக்கிறீங்க, எப்படி தீர்மானிக்கிறீங்க, இது அப்பா நம்ம எடுத்த புகைப்படத்துல இது ரொம்ப சிறப்பா இருக்குதுப்பா அப்படின்னு எப்படி உங்களால அது?
0: அதுக்கு வந்து நாங்க கல்யாணத்துக்கு எடுக்க போறோம் நீங்க, பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேருமே வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவும்
1: முக்கியமானவங்க.
0: நமக்கு வந்து
1: கோஆபரேட்
0: பண்ணும். அப்படி பண்ணும்போது நாங்க என்ன பண்ணுவோம்னாக்கா, பொண்ணு மாப்பிள்ளைய மட்டும் தனியா நைட்ல வெளியில கூட்டு வந்துருவோம். மண்டபத்தை விட்டு வெளியில கூட்டு வந்துட்டு லைட் செட் பண்ணி நம்ம அந்த பர்த்டேக்கு ஸ்ப்ரே பண்ணுவோம் பாருங்க. ஒண்ணு அந்த ஸ்ப்ரே வைப்போம், இல்லாட்டி வாட்டர் வைப்போம். பின்னாடி லைட்டிங் செட் பண்ணி விட்டு ஸ்ப்ரேவும் வாட்டரும் அடிச்சு விட்டோம்னு வைங்க, அந்த கலர்ஃபுல் பேக்ரவுண்டு பிளாக்காக வரும். நம்ம ஸ்லைடில் என்ன ஸ்லைடு, அந்த காலத்தில் தியேட்டருங்கள ஸ்லைடு போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி லைட்டில் வந்து நாங்கள் ஸ்லைடு வைப்போம், கலர் ஸ்லைடு வைப்போம். நாங்கள் இங்கே கிளிக் பண்ணும்போது அது என்ன ஸ்லைடு வருதோ அந்த கலரில் அந்த ஸ்ப்ரேயங்களாம் வரும். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பொண்ணு மாப்பிள்ள வந்து ஒத்துழைப்பு எங்களுக்கு தரணும். அது கொடுத்தா தான் நாங்கள் அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி மதியத்தில் சாயங்காலத்தில் நாங்கள் பண்ணுனாக்கா மரத்து மேலெல்லாம் நாங்கள் ஏறி இருக்கோம். கேமரா கீழே வச்சுக்குவோம், மரத்து மேலே இந்த மரத்து குப்பைங்க இருக்கு பாருங்க, இந்த தலைங்க, அதெல்லாம் ஒரு ரெண்டு மூட்டை மூணு மூட்டை கட்டி எடுத்துக்குவோம். எடுத்துட்டு மரத்து மேல இருந்து தெளிப்போம். பொண்ணு மாப்பிள்ளைய நடக்க விட்டுட்டு நாங்கள் தெளிச்சு அது வீடியோ எடுப்போம். நாங்கள்
1: சிறப்பு
0: அவங்க காத்துல நடந்து வர மாதிரி பின்னாடி ஃபேன் வைப்போம். ஃபேன் வச்சோனாக்கா அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே காத்துல ஏறுற மாதிரி அவ்வளவு அழகா பண்ணலாம். ஆனா இதுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளைங்க வந்து
1: ஒத்துழைப்பு தரணும்.
0: ஆரம்ப காலத்துலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எடுத்தோம்னாக்கா ஃபிலிம் தான் கணக்கு, ரோல் தான் கணக்கு. ஒரு கல்யாணத்துக்கு நாங்க போனோம்னாக்கா ரோல் எத்தனை ரோல் வேணும்னு கேட்டுப்போம். எங்க ஓனர் எங்களுக்கு அத்தனை ரோல் தான் கொடுத்தனுப்ப. அந்த கல்யாணத்துக்கு நாலு ரோல் எடுத்துட்டு அங்க வேலை முடிஞ்சு. ஆனா இன்னைக்கு எந்த ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் குறைஞ்சது 1000 போட்டோ இல்லாம எங்களால் வெளியில் வர முடியாது.
1: 1000 போட்டோ
0: நாங்க டிசைனுக்கே இல்ல இல்லைனாலும் நாங்க டிசைனுக்கே வந்து 200 போட்டோ எடுக்கிறோம். பொண்ணு மாப்பிள்ள டிசைன் எல்லாம் பண்ணி
1: எல்லாம் இன்னைக்கு மாற மாற அவங்களே டிசைனை கட்டுறாங்க. கூகுள்ல போறாங்க, மெச்சூரிட்டி ஃபங்க்ஷன் டிசைன் இந்த மாதிரி எடுங்கன்னு காட்டுறாங்க. எங்களுக்கு அவங்க உதவி பண்றாங்க. முன்ன நாங்க இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு சொல்லுவோம். இப்போ அவங்களே வந்து எங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படி எல்லாம் இப்போ நாங்க அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கோம்.
2: சிறப்பு சிறப்பு. ஆரம்பத்துல இப்போ இந்த இந்த அமைப்பு படிக்கும் போது இந்த குரூ
1: செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கலாம், அங்கிருந்து கத்துருக்கலாம், கத்துக்கிட்டு அப்புறம் வந்திருக்கலாம். அப்படி ஏதாவது அனுபவம் இருக்குங்களா?
0: ஆரம்பத்துல நான் வந்து டிராயர் போட்டுக்கிட்டு இந்த ரோட்ல சுத்திட்டு இருக்கும்போது அந்த போட்டோஸ்லாம் அந்த காலத்துல கடைக்கு முன்னாடி தொங்க விட்டு வச்சிருப்பாங்க, ஃப்ரேம் பண்ணி தொங்க வச்சிருப்பாங்க. அதை பார்ப்பேன். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கடைக்காரர்கிட்ட எனக்கு பழக்கமாச்சு, யார் ராணி எந்த ஊர் அப்படின்னு கேட்கும்போது இப்படி பேசிட்டு இருக்கும்போது டெய்லி அந்த கடையில போய் போய் உட்காந்துட்டு இருப்பேன். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அந்த கடையிலேயே நான் வேலைக்கு சேர்ந்தேன்.
1: ஓ, எந்த ஊருங்க, என்ன கடை?
0: இப்போ அவர் கச்சேரி மேட்ல இருக்கிறாரு, அலங்கார் ஸ்டுடியோன்ட்டு பேர் அன்சர். அவர்கிட்ட தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சேன். அங்க அவர்கிட்ட வேலை செஞ்சும் போது எனக்கு கேமரா பிராக்டிக்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் எதுவும் எனக்கு கத்துக் கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் அந்த கடையில இருக்கும்போது பக்கத்து கடைக்காரர் கூப்பிடுவாங்க எனக்கு. பக்கத்து கடைக்காரன் கூப்பிட்டு கொஞ்சம் அர்ஜென்ட் போய் அந்த வேலை செஞ்சு கொடுப்பான்னாங்க. சரி, ஓனர் கத்துக் கொடுக்காதது அவர் கத்துக் கொடுக்குறாருன்னு சொல்லி சந்தில போய் அது கத்துக்கிட்டு வந்தது. அதுலதான் அப்படிதான் எனக்கு பழகினது.
1: அப்படியே நீங்க அங்க கத்துக்கிட்டு
0: அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கொஞ்ச நாள் வேலை நம்மளால ஸ்டுடியோ எல்லாம் வைக்க முடியாது, வெளியில போறலாம்னு சொல்லிட்டு ஸ்பின்னிங் மில்ல வேலைக்கு போனேன். ஸ்பின்னிங் மில்ல வேலைக்கு போயிட்டு வந்த பின்னாடி கொஞ்சம் காலம் ஆச்சு, டீனேஜ் வயசு, ஸ்பின்னிங் மில் சம்பளம் நமக்கு கட்டுப்படி ஆகாது. சரி, நம்ம கடை வைக்கலாம்னு சொல்லி எங்க ஐயா கிட்ட நான் கேட்டேன், ஐயா நான் கடை வைக்கலான் இருக்கிறேன், எனக்கு உதவி பண்ணுங்கன்ட்டு. அப்ப எங்க ஐயா வந்து பிலிம் கேமரா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்பத்தி நான் ஸ்டுடியோ வைக்கும் போது பட்ஜெட் வந்து 7000 ரூபாய். 7000 ரூபாயில 4 ரோடுல கடையை வச்சுட்டேன்.
1: கடையை வச்சுட்டீங்க?
0: ஆமா, 7000 ரூபாய் தான் எங்க ஐயா எனக்கு கொடுத்த முதல்
1: சிறப்பு.
0: அந்த 7000 ரூபாயில பிலிம் கேமரா வாங்கி தான் அப்ப பிளாக் அண்ட் ஒயிட் ஒர்க், நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ இன்னைக்கு எடுத்தாங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு வருவாங்க. அப்படி பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ போட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் காலங்கள் மாற D40 டிஜிட்டலுக்கு மாறும்போது எங்க ஏரியாவில் நான் தான் லாஸ்டா டிஜிட்டலுக்கு
1: மாறினவனே.
0: எங்க பாப்புலரிபிட்டி ஏரியா எடுத்துக்கிட்டோம்னாக்கா வெங்கடசந்திரன்லாம் டிஜிட்டல் அவங்களாம் மாத்திக்கிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டா மாறினேன், ஏன்னா கேமரா வாங்குறதுக்கு பணம் வேணுமேனு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் D40 கேமரா வாங்கினோம். அதுக்கப்புறம் சிஸ்டத்தை போட்டு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சோம்.
1: சிறப்பு. உங்களுடைய இந்த தொழில்நுட்பத்துல கேமரா, லென்ஸ், ஒளி இவற்றில எதுல நீங்க அதிகமா கவனம் செலுத்துறீங்க?
0: லைட்ல தான்
1: ஒளியில தான்,
0: ஒளியில தான்.
1: எது மாதிரியான லைட் எல்லாம் போடுவீங்க?
0: இப்போ நாங்க Z5 கேமரா வச்சுட்டு இருக்கிறோம். Z5 கேமரால வந்து கரெக்டா வச்சு நிக்கான் Z5 அதை கரெக்டா வச்சு லைட் வச்சு சிம்ப்ளெக்ஸ் லைட் கீழே

0: சிம்ப்ளெக்ஸ் ரெண்டு மேலே ஸ்டேஜில் ரெண்டு வைப்போம் நாங்கள், வச்சு கனெக்ட் பண்ணி அடித்தோம்னாக்கா அந்த ஸ்கின்னில் இருக்கிற ஒவ்வொரு முடி கூட நமக்கு அழகாக தெரியும். இப்போ நான் எங்ககிட்ட ஜெட்ஃபை கேமராவில் இப்போ நாங்கள் டிசைனுக்கோ ஏதோ எடுத்தோம்னாக்கா இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூனை முடின்னு சொல்லுவாங்க பாருங்க, இந்த சைட்லலாம் இருக்கும் அந்த ஸ்கின்னில் வர முடியெல்லாம் அவ்வளோ அழகாக எடுத்து காட்டும்.
1: ஜெட்ஃபை வச்சு அவங்களை வந்து அழகாக வச்சு எடுத்து,
0: ஆனால் அதுக்கு ஏற்றது லைட் செட் பண்ணணும், ஒலிக்கு வந்து அதை கரெக்டான வச்சு எடுக்கணும்.
1: இப்போ ஆரம்பத்தில் வந்து ஃபோட்டோ தனித்தனியாக போடுற மாதிரி இருக்கு, இப்போ எல்லாமே வந்து லேமினேஷனில் ரொம்ப டிஜிட்டலைஸ்டு மாதிரி வந்துடுச்சு, மாடர்னில் வந்துடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள்லாம் எது மாதிரியான புகைப்படத்தை விரும்புகிறாங்க? இப்போ நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து ஒரு போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, புகைப்படம் எடுக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது இது மாதிரிலாம் எனக்கு இந்த மாதிரி டிசைனில் எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு வந்து எப்படி சொல்கிறாங்க? அவங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் எப்படி இருக்குது? அவங்க எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் உங்களுடைய புகைப்பட கலை இருக்கா?
0: கண்டிப்பாக இதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். இன்னைக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துட்டு தருமபுரி பக்கம்லாம் எடுத்துட்டாக்கா ஒன்றுமே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பழைய மாதிரி தான் சொரூர் ஆல்பம் தான் ஒன்றுமும் போட்டுட்டு இருக்கிறாங்க தருமபுரியில். ஆனால் நாங்கள் வந்து சேலம் எங்களுக்கு பக்கம் பர்ச்சேசிங்க்கு வந்து எங்களுக்கு வந்து சேலம். இப்போ நாங்கள் வந்து அங்கே இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா இந்த சொரூர் ஆல்பமே இப்போ நம்ம ஏரியாவில் கிடையாது, எங்கள் ஏரியாவில் கிடையாது. ஆனால் எல்லாம் பேட்டர்ன் ஆல்பம் தான், ஹெச்டியோட நாங்கள் கொடுக்குறோம். ஷீட்டுக்கு வந்து இவ்வளோ ரேட்டுன்னு நாங்கள் சொல்லிவிடுவோம். இப்போ அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி கிளாரிட்டி எடுத்து கொடுனாக்கா நாங்கள் மேரேஜில் சாதாரணமாக எடுத்துருவோம். எடுத்துட்டு ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல் இந்த மூணு இடத்துக்கு நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு போயிடுவோம். எடுத்துட்டு போயிட்டு அங்கே நாங்கள் தனியாக எடுத்துக்குவோம் பொண்ணு மாப்பிள்ளைங்களுக்கு. இல்லை எங்களுக்கு அவ்வளோ பட்ஜெட்டில் எங்களுக்கு வேணாம், சிம்பிளாக எங்களுக்கு பண்ணி கொடுங்கனாக்கா ஸ்டேஜ்லேயே எடுத்துருவோம். ஸ்டேஜ்லேயே எடுத்து கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பில் பண்ணுவோம். இல்லை அவுடோர் ஷூட் வெளியில் போகணுன்னாக்கா அதுக்கு தனியாக பில் பண்ணிவிடுவோம் நாங்கள்.
1: அப்படி எதிர்பார்க்குறாங்களா?
0: கண்டிப்பாக
1: வெளியில்
0: கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராம் இருந்துக்கு ஒரு இந்த மாசத்துல பாடி போய் முகூர்த்தம் வந்துருக்குது பாருங்க. இதுல வந்து ரெண்டு கல்யாணத்துக்கு நாங்க வந்து ஊட்டிக்கு போக முடியல, ஏற்காடு கூப்பிட்டு போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கும் டைமிங் பிடிக்கணும், செட் ஆகணும், அடுத்த முகூர்த்தத்துக்கு போகணும். அதனால நாங்க வந்து ஏற்காடுல எடுத்துக்கிட்டோம். ஏற்காட்டுல நல்லா இருக்கு,
1: நல்லா இருக்கு.
0: நம்ம ரேடியோ ஸ்டேஷன் ஏற்காடுல இருக்குது
1: இல்லைங்களா,
0: அங்க இருந்து அந்த கோயில இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்து கீழே ஃபுளோர் ஷோல இருந்து அங்கேயே நாங்க முடிச்சுக்குவோம். அது
1: சரி.

0: இப்போ எத்தனை வருடமா செஞ்சுட்டு வரீங்க இந்த தொழிலை?
1: இப்போ இந்த தொழில் வந்து 30 வருஷமா நான் வெங்கடசந்திரன் நாளூரில் தெண்டல் ஸ்டுடியோன்னு வச்சு 30 வருஷமா செஞ்சு
0: ஸ்டுடியோ
1: தெண்டல் ஸ்டுடியோ 30 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன்.
0: செஞ்சுட்டு வரீங்க, இப்போ 30 வருஷமா நீங்க செஞ்சுட்டு வரீங்க. நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும், நிறைய பொதுமக்கள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்களினுடைய ரசனைகள் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
1: கண்டிப்பா
0: அப்படி பார்த்ததுல ஏதாவது ஒரு பெரிய ஒரு சகாப்தத்தை பார்த்துட்டோம், ஒரு வரலாறை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு ஏதாவது உணர்ந்திருக்கிறீங்களா? யாராவது பெரிய ஆளுமைகள், ஒரு திரைப்பட கலைஞர்கள் அப்படி யாராவது சந்திச்சது உண்டா?
1: கண்டிப்பா
0: சந்திச்சிருக்கீங்க.
1: சந்திச்சிருக்கேன். எங்க ஊர்ல இருந்து 3 கிலோமீட்டர் வாணியார் அணைன்னு இருக்கு, அதுல வந்து மனுநீதினு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த பிலிம் எடுக்கும் போது நான் வந்து சும்மா நின்று வேடிக்கை தான் பார்க்க போனேன்.
0: ஓஹோ,
1: என்னுடைய லக்கு யூனிட்டுக்குள்ளே என்னை விட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த லைட்டிங்கு அது இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கூட போய் ஆனால் இப்படி இல்லைனா இப்படி செய்யணும், ஆனால் இப்படி செய்யணும் போது நீ யாரா என்னடான்னு கேட்டாங்க. கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஸ்டுடியோ வச்சிருக்கேன்னு அந்த ப்ரொடியூசர் ஜிஆர் கோல்டு ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் அவர் வந்து அந்த பையனை உள்ள அனுப்புங்க அப்படின்ட்டாங்க யூனிட்லேருந்து. அப்போ வந்து என்ன ஆச்சுனாக்கா அந்த யூனிட்டுக்குள்ளே போக வர எனக்கு நல்ல ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்போ யாரையே பார்த்தனாக்கா மறைந்த நடிகர், அன்புக்குரிய நண்பர்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு நண்பர் முரளி சாரை
0: பார்த்தேன்.
1: அவர் ரொம்ப என்னோட தோல் மேல கையை போட்டுக்கிட்டு அவ்வளவு அழகா இருந்தாரு. அதுக்கப்புறம் நெப்போலியன் சாரோட என்னோட சேர்ந்து என்னால் பேச முடியல, பட் நின்று போட்டோ எடுத்தேன். அதே கூட்டம் கொஞ்சம் சேர்ந்துக்குச்சு, டேம்ல எடுக்கிறதுனால கூட்டம் சேர்ந்துக்குச்சு. நாசர் சார் வந்திருந்தாரு. இதோட பெருசு நான் ஃபைட்டரா நான் நினைச்சிட்டு இருந்தது மகாநதி சங்கரா பார்த்தேன்.
0: அந்த இடத்துல
1: இத்தனை பேத்தி நான் அந்த இடத்துல பார்த்தேன்.
0: சிறப்பு
1: அதுல நான் வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன், கடையில போட்டோ இருக்கு.
0: அதுவும் நீங்க ஒரு புகைப்பட கலைஞரா இருந்து ஒரு திரைப்பட கலைஞர்கள் கூட போட்டோ இணைந்து போட்டோ எல்லாம் எடுத்தது ஒரு பெரிய
1: ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூனிட்டுக்குள்ள நின்று பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் உள்ள போனவே யூனிட்ல பாய் வண்டார் உள்ள விடுங்கப்பா அப்படின்வாங்க, அந்த அளவுக்கு உள்ள இருந்தேன்.
0: சரி சரி.
1: அப்ப போயிட்டு எல்லாரும் ஆக்டர்ஸோடையும் போட்டோ எடுத்துக்கிட்டு லஞ்ச் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுருக்கிறேன். இதுக்கு எல்லாம் காரணம் வந்து இந்த புகைப்படம் தான் எனக்கு கொடுத்தது.
0: அதை செய்யும் தொழிலே தெய்வம், கடமையே கண் கண்ட தெய்வம்ன்ற மாதிரி உங்களுடைய தொழில் தான் உங்களை அவ்வளவு அளவுக்கு வந்து உயர்த்தி இருக்குது.
1: கண்டிப்பா.
0: இன்னும் நீங்க இந்த 30 வருடமா செஞ்சுட்டு வரீங்க, இதன் மூலமா நீங்க என்ன வந்து இந்த

0: கடசமுத்திரத்துல நாலு ரோட்ல என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க? உங்க குழந்தைங்க எல்லாம் என்ன படிச்சிருக்காங்க?
1: அச்சீவ் பண்ணிருக்கீங்கனாக்கா, நாலு ரோட்ல 30 வருஷமா வந்து தென்றல் ஸ்டுடியோனாவே எல்லாத்துக்கும் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்களுக்கு வரையும் தெரியற அளவுக்கு இப்ப நான் ஆயிட்டேன். தென்றல் ஸ்டுடியோனாக்கா இங்க இருக்குதுன்ற ஒரு வயதா. இதே வந்து இப்ப எனக்கு வந்து பசங்க, ரெண்டு பசங்க, பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு.
0: சரிங்க.
1: பொண்ணு வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்குது.
0: சிறப்பு சிறப்பு.
1: குமாரபாளையம் எக்ஸல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. தம்பி +2 படிச்சுட்டு
0: இருக்கு.
1: ஆமா, எங்க வீட்டுல வந்து பஞ்சாயத்துல அண்ணா நூலகம்னு இருக்கு பாருங்க, அந்த நூலகத்துல நூலகரா வேலை செய்யறாங்க, பஞ்சாயத்து கண்ட்ரோல்ல.
0: ஓ, சிறப்பு சிறப்பு. இந்த அளவுக்கு வந்து உங்களுடைய இந்த தொழில்நுட்ப தொழில் வந்து அவர்களை அந்த அளவுக்கு டாக்டர் படிக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்குன்றது பெரிய சவால் தான். மீண்டும் வந்து இப்போ தம்பி +2 படிக்கிறாருன்றாங்க சொன்னீங்க, அவருக்கும் இந்த கலை தொழில கத்து தந்துருக்கீங்களா?
1: அவரு வந்து சும்மா சொல்லக்கூடாது, என்னோட எக்ஸ்போர்ட் அதுல.
0: ஓ,
1: இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், வீடியோ கேமராக்கார் வந்து, நானும் வீடியோ கேமராக்காரும் வெளியில ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். அங்க ஒரு விஐபி வந்துட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னாக்கா, டேக் எடுத்துட்டாரு. சட்டர் ஸ்பீடு Z5ல சட்டர் ஸ்பீட் பார்த்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 50 டேக்கோ 60 டேக்கோ சட சட சட சட சட எடுத்துட்டாரு. நாங்க கேமரா எடுத்து அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லப்பா. ஏப்பான, நான் போட்டோஸ்ல எடுத்துருக்கிறேன், கடையில போய் மூவிங் காட்டுறேன் அப்படின்னா, அந்த 70 டேக்கோ 80 டேக்கோ எடுத்தது, அதை அப்படியே கனெக்ட் பண்ணி அவர் வந்து மூவிங்கா பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சு. நமக்கே தெரியாதடா இது, எப்படி எப்படி கண்ண அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் இருக்குப்பா,
0: பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, தானாடா விட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னு.
1: நாங்க வர்றதுக்குள்ள அந்த விஐபி போட்டோ எடுத்துட்டாரு. நான் போட்டோ தான் எடுத்துருக்கிறான், நம்ம வீடியோ எடுக்கலாம்னு போகும்போது அவரு 70 டேக்கோ 80 டேக்கோ எடுத்தாரு. அது பட்டன் பிட்டு அழுத்தி பிடிச்சாவே ஒரு செகண்டுக்கு வந்து 60 டேக்கு பக்கம் பாஸ் ஆகும்.
0: ஓ, சிறப்பு.
1: அது சட சட அவங்க கையாட்டுறது இப்படி எல்லாம் பண்ணும் போதெல்லாம் அது டேக் பண்ணி அந்த டேக் அப்படியே வீடியோவா கன்வென்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பண்றாரு அவர். இருக்கு, நான் இதுல எல்லாம் கான்செப்ட் வேணாம், நீங்க படிக்கிற வழியை பாருங்கன்ட்டு அவர் படிக்க மட்டும் விட்டுட்டு
0: இருக்காரு. இருந்தாலும் அதான் நம்ம செய்யக்கூடிய தொழில பெரும்பாலும் பெற்றோர்கள் வந்து இப்படி எல்லாம் விரும்புறாங்க. எப்படி விரும்புறாங்க அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய தொழில வரக்கூடிய எதிர்காலத்தினர் வந்து விரும்ப கூடாது, நம்மளை விட இன்னும் அதிகமா ஒரு உயர்வான பதவிக்கு போகணும்.
1: நான் படிக்கல, எனக்கு ஒண்ணு கூட ஏதோ இந்த தொழில வந்ததுனால அந்த இங்கிலீஷ் எல்லாம் ஒன்னு ரெண்டு எனக்கு சேர்ந்து வருது. இப்ப எனக்கு இங்கிலீஷ் என்னனே தெரியாது, ஆனா நீ கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணுவேன்,
0: அதுதான்
1: போட்டோஷாப்ல இருந்து எல்லாமே ஆபரேட் பண்றேன் நான். இல்லன்னா இல்ல, ஆனா நான் படிக்காதது என் பையன் என் பசங்க பார்க்கணும்னு தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சிறப்பா பேசுனீங்க. உங்க வாழ்க்கையில மிக கடினமான ஒரு புகைப்பட அனுபவம் ஏதாவது இருக்கா?
1: கடினமான புகைப்பட,
0: ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டு வந்து புகைப்படம் எடுக்க போயிருக்கீங்க, அங்க உங்களவே வந்து ஒரு மிரளவுக்கு என்னடா இது, இப்படி இருக்கிறாங்களா, இப்படி எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இல்ல
1: எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா ஒரு அரூருக்கு அந்தாண்ட தீர்த்தமலைக்கு பக்கத்துல ஒரு கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்க போறோம். அங்க போய் சேர்றதுக்கு ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு. அந்த ஆர்டர் என்னுடைய ஆர்டர் இல்ல, அது அரூருக்கு அந்தாண்ட இருக்கிற பசங்க ஆர்டர் எடுத்து கொடுத்திருந்தாங்க. அங்க எடுக்க போலான்ட்டு போகும்போது அவங்க போட்டோவும் வீடியோவும் சேர்த்து தான் சொல்லி இருக்கிறாங்க. என்கிட்ட வந்து வீடியோ சொல்லல, போட்டோ மட்டும் தான் சொன்னாங்க. அப்ப வந்து பிலிம் கேமரான்னு
0: வைங்களேன்,
1: பிலிம் கேமரா. அதுக்கப்புறம் போயிட்டு எடுக்கும் போது அங்க என்ன பண்ணிட்டாங்க, வீடியோட எடுத்தா எடு, இல்லனாக்க போட்டோ எடுக்கிறதுனா வேணாம் போன் அனுப்பிச்சு விட்டாங்க. ராத்திரி 1 மணிக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த பக்கம் நம்ம டவுனுக்கு வரதுக்கு அரூருக்கு வரதுக்கு பஸ் இல்ல, அங்கிருந்து அவ்வளவு தூரம் நான் நடந்து வந்தேன். அதுதான் அன்னில இருந்து கன்ஃபார்மா நம்ம பண்ணிக்கிட்டு போயிடணும் அப்படி ஃப்ரெண்டுன்னா கூட நம்ம வந்து அவங்க வீடியோ கேட்டாங்க போட்டோ கேட்டாங்க, அவங்க வீடியோ இல்லாம போட்டோ வேணாம்னு என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. எனக்கு அது ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு.
0: புகைப்பட கலையில உலகத்துல எதிர்காலத்துல என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? போட்டோ தொழிலே
1: AI வந்திருக்குது. இந்த AIல வந்து என்னதான் நம்ம AIல செஞ்சாலும் ஆனா ரியல் போட்டோஸ் மாதிரி AI வர்றது இல்ல, மாற்றம் மாறுது. இப்போ என் மூஞ்சி எடுத்துட்டு நீ AIல போட்டோன்னு வைங்க, ஒரு 10 வயசு கம்மியா இருக்கிற மாதிரி காட்டுது, இல்லாடி 10 வயசு அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுது. ரியலான போட்டோ நல்லா இருக்கும், ஆனா தொழில வந்து ரொம்ப கண்ணியமா நடத்தினாக்கா அது கரெக்டா இருக்கும்.
0: சிறப்பு சிறப்பா வந்து சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் உங்களுடைய இந்த புகைப்பட தொழில் உங்களுடைய குடும்பம் சார்ந்து எப்படி வந்து பெற்றோர்கள்லாம் எப்படி எதிர்பார்க்கறாங்க, எதிர்பார்த்தாங்க, அந்த அளவுக்கு நீங்க வந்து உயர்வான ஒரு நிலையில இருக்கிறீங்க, இன்னும் எப்படிலாம் நீங்க இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க, அதை பத்தி ஏதாவது உங்ககிட்ட பேசியிருக்காங்களா?
1: எனக்கு வந்து எப்படின்னாக்கா, நான் ஊர்ல தலைவாரி ஒரு காலத்துல, எனக்கு கல்யாணம் ஆன பின்னாடி என் ஒய்ஃப் தான் இன்னைக்கு வந்து இந்த ட்ராக் திருப்பினதே எனக்கு எங்க ஒய்ஃப். அவங்க தான் வந்து நம்ம 4 பேருக்கு முன்னாடி இப்படி வாழக்கூடாது, நம்ம இப்படிதான் வாழணும்னு காட்டினாங்க. யார் என்னை வெளியில போகும்போது என்னை திட்டினாங்களோ அவங்களே என்னை பேசுற அளவுக்கு வச்சாங்க.
0: உயர்வா
1: பேசுற அளவுக்கு எங்க மிஸ்ஸஸ் என்னை வச்சாங்க.
0: சரிங்க. இப்போ எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு, புகைப்பட கலைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: புகைப்பட கலைஞர்னாக்கா இந்த தொழில் வந்து ரொம்ப புனிதமான தொழில். புனிதம்னா புனித சாதாரண புனிதம் இல்ல, ஒரு கடவுளுக்கு அடுத்த மாதிரியான ஒரு தொழில் இது. இந்த தொழிலை வந்து கடவுள் பக்தியோட பார்த்தாங்கனாக்கா, தொழில் செஞ்சாங்கனாக்கா, வருங்கால இளைஞர்களுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்,
0: ரொம்ப பயன்படுற
1: மாதிரி இருக்கும்.

0: வேற எப்படி தொழில் செய்யணும்னு
1: கோபம்
0: எதிர்பார்க்க?
1: இருக்கக்கூடாது இந்த தொழிலை பொறுத்தவரையும். இப்போது கல்யாணத்தில் நாலு பேர் இருப்பாங்க, அதில் நாலு பேர் ஏதாவது ஒன்று ஒருத்தன் பேசுவோம், அது பேசுகிறத நம்ம காதில் வாங்கிக்க கூடாது. நம்ம போன வேலை என்னமோ நம்ம பார்த்துட்டு நம்ம மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாமல் நம்ம அந்த தொழிலை செஞ்சுட்டு வெளியில் வரும். அப்படி வந்தால் வருங்கால இளைஞர் நல்லா இருப்பாங்க.
0: சரி, வானொலியெலாம் கேட்குற படக்கு இருக்கா?
1: கண்டிப்பாக.
0: எப்போலாம் கேட்பீங்க? நம்ம தருமபுரி எஃப்எம்லாம் கேட்டுருக்குற,
1: தருமபுரி எஃப்எம்லாம் கேட்டிருக்கிறேன். மொதல் மொதல் இந்த எஃப்எம் ஆரம்பித்தது வந்து நான் கேட்டவர்களையும் காலையிலே கடவுள் பக்தி பாட்டுன்னு மூணு பாட்டு போடுவாங்க.
0: சரிங்க, பக்தி மாலை.
1: பக்தி மாலை காலையில் அதை போட்டவொடனே என்ன பண்ணுவாங்க, சென்னையோடைய லிங்க் கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. 8 மணி வரையிலும் பாடும். அப்பெல்லாம் லிங்க் எங்களுக்கு நல்லா கிடைச்சிட்டு இருந்துச்சு. 8 மணி வரையிலும் போடும், 8 மணிக்கு மேல கட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன, 12 மணி வரையிலும் மாறிச்சு. 12 மணில இருந்து 5 மணிக்கு மாறிச்சு. இன்னைக்கு 11 மணி வரையிலும் வருது. இந்த 11 மணி வரும்போது எங்களுக்கு லிங்க் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நைட்ல வந்து நேயர் விருப்பம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அழகா அது தூங்கும் போது வெளியில வேலைக்கு போயிட்டு வந்து அந்த ரெஸ்ட் டைம்ல அப்படியே எஃப்எம் ஆன் பண்ணிட்டு தூங்கணும். அந்த பாட்டு கேட்கும் போது அவ்வளவு ஒரு சுகமா இருக்கும். பழைய பாட்டுலாம் அதுவும் அந்த ஹம்மிங் வரும் பாருங்க, ஆஹா ஆஹான்னு ஒரு ஹம்மிங் வரும் பாருங்க, செமையா இருக்கும் அந்த ஹம்மிங் கேட்கறதுக்கு. காலையில அரைக்குறையா எடுப்போம், ரெடி ஆகுவோம், போயிடுவோம். அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் படிக்கிறீங்க பாருங்க, அதை கேட்பேன். அது யார் யார் எந்தெந்த ஊருக்காரங்க போட்டுக்கிறாங்க. கேரளா சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவருக்கு பிறந்த நாளைக்கு அவங்க பாட்டே போட்டுட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டிலயும் என்ன மாதிரி ஒரு ரசிகனுக்கும், நான் மம்முட்டி ரசிகன், என்ன மாதிரி ஒரு ரசிகனுக்கும் கேரளா சூப்பர் ஸ்டார் பிறந்த நாளைக்கு போடுறது மிக்க மகிழ்ச்சின்னு ஒரு தபால் ஒன்று போட்டிருந்தேன். ஆனா அது வாசிச்சாங்க, வாசிச்சாங்க.
0: ரொம்ப அருமையாக உங்களுடைய அனுபவங்கள்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் இந்த 30 வருடங்களில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த புகைப்பட கலை தொழிலை வந்து ரொம்ப அருமையாக சிறப்பாக உங்களுடைய அனுபவங்களை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
1: மிக்க மகிழ்ச்சி.
0: ஆமாம், எதிர்காலத்தில் இன்னும் நீங்கள் இப்போ வளர்ந்தது இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளை வந்து ரொம்ப உயர்வான ஒரு ஸ்தலத்தில் உயர்ந்த ஒரு நிலையில் வச்சுருக்கீங்க உங்களுடைய தொழிலின் மூலமாக. இன்னும் நீங்கள் இந்த தொழிலின் மூலமாக வாழ வளர உங்களை வந்து நம்மளுடைய தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. புகைப்படம் எடுக்கிறது தொடர்பா உங்க கூட யாராவது தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய கைபேசி எண் கொடுக்கலாங்களா?
1: கண்டிப்பா.
0: உங்களுடைய என்ன அப்படியே சொல்லிடுங்க.
1: நான் வந்து வெங்கடசமுத்திரத்தில் இருக்கிறேங்க. வெங்கடசமுத்திரம் பஞ்சாயத்து ஆபீஸுக்கு முன்னாடி தென்றல் ஸ்டுடியோன்னு ரன் பண்ணிட்டு இருக்கேன். 30 வருஷமா அங்கதான் இருக்கிறேன். என்னைய தொடர்பு கொள்ளணும்னாக்க என்னுடைய கைபேசி எண் வந்து 99 65 75 11 44. 30 வருஷமா இந்த நம்பர் தான் வச்சிருக்கிறேன். நம்பர் கூட மாத்துறதில்ல.
0: சிறப்பு, ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்த திரைப்படம் பாடல் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன்.
1: மறுமலர்ச்சியில இருந்து நன்றி சொல்ல உனக்கு வாழ்க்கையில்.
0: சரி, உங்களுக்கான பாடல் வந்து கட்டாயம் ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியிலே நீங்க தொடர்ந்து கேட்கலாம்.

0: இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய நேரத்தையெல்லாம் ஒதுக்கி எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் பேசியதற்காக உங்கள் தருமபுரி பண்பலை உங்களை மனதார வாழ்த்துகிறது.
1: மிக்க மகிழ்ச்சி. தருமபுரி பண்பலைக்கும் ஏற்காடு பண்பலைக்கும் கோடியான கோடி நன்றிகள்.
0: நன்றி நன்றி. நேயர்கள், இதுவரை இன்றைய உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில் வெங்கடசமுத்திரம் புகைப்பட கலைஞர் ஜலீல் பாஷா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய உங்கள் களம் நிகழ்ச்சி.

0: மீண்டும் ஒரு பிற்பகல் வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:30.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
0: நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆமாங்க, இன்றைக்கி சாட்டர்டே. நிறைய பேர் ஆஃபீஸ் போயிருப்பீங்க, நிறைய பேர் வீட்டில் இருப்பீங்க. நாம் வீட்டில் சாப்பிட்ருப்போம், ஒரு நாள் போயிட்டு வெளியில் சாப்பிடுவோம், அப்படி தானே? அப்படிங்கும்போது டெய்லியும் வந்து நாம் தமிழ் இசை பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பன்மொழி பாடல்களை தான் நாம் கேட்க போகிறோம். வேறு மொழிகளிலிருந்து சில பாடல்களை நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய முதல் மொழி தமிழ்மொழி. தமிழ்மொழியிலிருந்து இப்போ நாம் ஒரு பாடல் கேட்க போகிறோம். பரமசிவன் திரைப்படத்திலிருந்து தங்கக்கிளி என தொடங்கும் பாடல். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 2006 வெளிவந்திருக்குங்க. பி வாசு அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த படத்திலிருந்து தங்கக்கிளி என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் கிரீதாயா, பாடலுக்கு இசை வித்யாசாகர். பாடலை பாடியிருக்கிறார்கள் மதுபாலகிருஷ்ணன், கோபிகா பூர்ணிமா மற்றும் ஸ்ரீவர்தினி. அந்த இனிய பாடலை நாம் கேட்போமா நேயர்களே?

எட்டுதிக்கு மிசை முழக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆம் நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பண்மொழி பாடல்கள். பண்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து இடரம் மயிலதோ என தொடங்கும் தெலுங்கு திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 2013 வெளிவந்ததுங்க. இந்த திரைப்படத்தில் வந்து அல்லு அர்ஜுன், அமலா பால் நடிச்சிருக்காங்க. டாப் லெட்சி பொட்டி அப்படின்ட்டு தொடங்குகிற பாடல். இந்த பாடலை எழுதியிருக்காரு பாஸ்கர பாலா ரவிக்குமார். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்காரு தேவிஸ்ரீ பிரசாத். பாடலை பாடியிருக்கிறார் சூரஜ் சகன். இசைக்கு பாடலுக்கு வந்து மொழியே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு பிடிச்ச இசை எந்த பாடலாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் நின்று கேட்டுட்டு தான் போவோம். அந்த வகையில் இசையோடு இணைந்த இந்த இனிய பாடலை நாமும் கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

காற்றலையில் ஓர்கானக்குயில் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பன்மொழி பாடல்கள். ஆமாங்க, சில மொழிகளிலிருந்து பாடல்களை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒரு கன்னட திரைப்படத்திலிருந்து தான் பாடலை கேட்க போகிறோம். இந்த கன்னட திரைப்படம் என்னென்னா வஜ்ரகாயா என்ற படம். இந்த படம் வந்து 2015 வெளிவந்தது. இத்திரைப்படத்தை வந்து ஹர்ஷா இயக்கியிருக்காரு. சிவராஜ்குமார் நடித்த இந்த திரைப்படத்திற்கு பாடல் வரிகள் நாகேந்திர பிரசாத், பாடலுக்கு இசை அர்ஜுன் தன்யா.

நித்தமும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:49. இசை அப்படிங்கிறது எந்த ஒரு மனதையும் வந்து சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? ஏன்னா இதயத்தை இதமாக்கிற திறன் இசைக்கு மட்டும்தாங்க உண்டு.

அந்த வகையில் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருது சர்வமாயா என்ற மலையாள திரைப்படத்திலிருந்து வெள்ளத்தாரம் என தொடங்கும் பாடல். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2025 வெளிவந்திருக்குது. இந்த படத்தில் வந்து நிவின் பாலி நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு அதிரடி திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய பாடல் வரிகள் எழுதியிருக்கார் மனுரஞ்சித், பாடலுக்கு இசை ஜஸ்டின் பிரபாகரன் பாடலை பாடியிருக்கிறார்கள். வினித் ஸ்ரீனிவாசன் அந்த இனிய மலையாள பாடலை கேட்டு விடுவோமே.

காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சங்க காலத்தில் இசையை கேட்டு பயிர்கள்லாம் நடனம் ஆடிச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஆடக்கூடிய திறனும் இசைக்கு உண்டுங்க. எந்த மொழியாக இருந்தாலும் இசையை கேட்டு நாம் ரசிச்சுட்டு போவோம் இல்லைங்களா. இந்த வகையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் பெசரம் என்ற இந்தி திரைப்படத்திலிருந்து தில்கா ஜோ என தொடங்கும் பாடல். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷி கபூர், நிது கபூர் நடிச்சிருக்காங்க. 2013 இந்த திரைப்படம் வெளிவந்திருக்குங்க. இந்த படத்தை இசையமைச்சிருக்கார் லலித் பண்டல். பாடலை பாடியிருக்கிறார்கள் அபிஜித் பட்டாரியா, ஸ்ரேயா கோஷல். அந்த இனிமையான பாடலை கேட்டு ரசிப்போம் ரேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளன் எஸ் கார்த்திக். பண்பலையில் தொடர்வது கட்சவியில் கலக்கல் பாடல்கள்.

நேரம் பிற்பகல் 3 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கட்சவி வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடலிடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயரை 0343424430 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை இந்த ஒரு மணி நேரத்தில் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். கண்டிப்பாக பிற்பகல் 3 மணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைண்டுக்கும் சரி நம்மளுடைய பாடிக்கும் சரி ஒரு ரிலாக்ஸானாக இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்குமே, ரிலாக்ஸேஷன் இருந்தால் நல்லாயிருக்குமே, காலையிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்லாம் நினைப்போம். இல்லை எங்கேயாவது நம்ம வெளியில் போயிருப்போம், ஏதாச்சும் ஒரு நினச்சி போயிருப்போம், அந்த வேலை நடக்காமல் இருந்திருக்கோம், இன்றைக்கி நாளே சரியில்லைப்பா அப்படிலாம் யோசிச்சுட்டு கூட ரொம்ப நம்ம மைண்டும் சரி நம்ம பாடியும் சரி டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற டைம்லலாம் கண்டிப்பாக எந்த அளவுக்கு நம்மளுடைய மனசையும் சரி நம்மளுடைய செய்யக்கூடிய அந்த நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குது அப்படின்னா அதில் ஒரு மியூசிக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குன்னு தான் சொல்லுவேன். நமக்கு பிடிச்ச பாடலை ஒரு கையில் ஒரு கப் ஆஃப் டீயோடு நம்ம கேட்டுகிட்டே ரசிக்கும் போது அந்த சுகமே தனியானதுன்னு தான் சொல்லுவேன். அந்த வகையில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 0343424430 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடலை அனுப்புங்க. நிகழ்ச்சியில் வாழ்வே மாயம் திரைப்படத்திற்காக முதல் பாடலை கேட்டிருக்காங்க. மோகனூர்லேருந்து ஆயிஷா அசின் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: கட்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் கல்லியம்புதூர் பகுதியிலிருந்து கோபாலன், ராஜேஸ்வரி, தர்ஷனா, அர்ஷித் இவங்க எல்லாருமே இணைந்து கேட்டிருக்காங்க துள்ளாத மனம் திரைப்படத்திற்காக அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.

குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டு வச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக நாமக்கல்ல இருந்து மகேஸ்வரி கேட்டிருக்காங்க அவள் வருவாளா திரைப்படத்திற்காக அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஸ்ரீ மகாலட்சுமி
9: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு,
8: தருமபுரி.
10: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கற்சவையில் கலக்கல் பாடல்கள். கட்சியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். 0343-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயரை அனுப்பி வைங்க. உங்களுடைய விருப்ப பாடலையும் நிகழ்ச்சியில கேளுங்க. அது வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டிருக்காங்க. லேசா லேசா திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காரு. ரங்கபாளையம் சத்யா நகர்ல இருந்து பாபு, பேபி, துரை, செந்தில்குமார் இவங்க எல்லாருமே இணைந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய அந்த பாடல் லேசா லேசா திரைப்படத்திற்காக.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
7: குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியில் கலகால் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டு வச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக தர்மபுரி கோணங்கி ஹள்ளியிலிருந்து ராகுல் கேட்டுக்காரு, திருமலை திரைப்படத்திற்காக அவர் கேட்டுக்கூடிய பாடல் வித்யாசாகர் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரல்களில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: நேரம் சரிய 3:35 கேட்டிருக்கோம் கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூவை உனக்காக திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. இரும்பாலையிலிருந்து தனுஷ்கா முரளிதரன் அவங்க கேட்கக்கூடிய அந்த பாடல் அந்த திரைப்படத்திற்காக.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக கண்ணெதிரியே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கடத்தூர்ல இருந்து பழனி அவர் கேட்கக்கூடிய பாடல் கண்ணெதிரியே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுட்டு இருக்கோம் கட்சவையில் கலக்கல் பாடல்கள். பிற்பகல் வேலையில் ஒரு மாலை பொழுதுல ஒரு கப் ஆஃப் டீயோட ஒரு வாமா அப்படியே வந்து நமக்கு பிடிச்ச பாடலை கேட்கும்போது அந்த சுகமே தனியான சுகம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் அடுத்ததாக ஒரு நேர் அவருடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காரு. நீ வருவாய் என திரைப்படத்திற்காக நாமக்கல் கண்ணூர் பட்டியிலேருந்து பெரியசாமி கேட்டிருக்காரு. அந்த திரைப்படத்திலேருந்து அவர் கேட்ட பாடல்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
3: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
2: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
3: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
2: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
3: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
2: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
4: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
3: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
2: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
3: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
2: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
3: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
5: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகிறது இன்றைய கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக பாடலை கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள்.

இனிய உற்சாகமான மாலை வணக்கம் மண்பனியர்களே. தேன் சிந்தும் பண்பலை தவிட்டாத பண்பலை 102.5 கேட்க கேட்க இனிமை நமது பண்பலையை கேட்டுக்கொண்டே இருந்தால் இப்போது மட்டுமல்ல எப்போதும் இளமை. காற்றலையில் கவிபாடி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைகிறோம் இனிய நேர்களே. இது உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய், அதிரடி தள்ளுபடி. வணக்கம் மலையனூர் கார்த்திக்.
1: வணக்கம் நீலதான்.
0: அப்படி ரொம்ப பரபரப்பாக சுறுசுறுப்பாக வந்திருக்கீங்க, அதுவும் புன்னகை பூத்துக்கிட்டே வந்திருக்கீங்க. சரி, நம்ம அன்பு நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்.
1: அன்பு நேயர்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்புடன் 24 40 30 என்ற எண்ணிலோ, அல்லது 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ வரலாம். மற்ற வழக்கமான நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலோ, அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நேயர்களே,
0: இப்போ நேயர்கள் சுறுசுறுப்பாக விருப்பாக இருக்காங்க, கேட்டுருவோம். வருக வணக்கம். முதல் நேயர் முத்தான நேயர், வருக வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் அரியலூர் மாவட்டம் தியாகராஜன்.
0: தியாகராஜன் எந்த அரியலூர் மாவட்டமா?
2: ஆமாம் சார்.
0: சரிங்க, உங்களுக்கான ஒரு 3 குறிப்புகள் சொல்லிடலாமா? ரெடியா
2: சொல்லுங்க சார்.
0: இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருத்தலங்க, இறைவனுடைய திருத்தலம்.
2: சரிங்க.
0: இது
1: சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டான ஒரு திருத்தலம் சொல்லலாம்.
0: மிக பிரம்மாண்டமான சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. அதுவும் உள்ளெல்லாம் போயிட்டு பார்த்துட்டீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க, அந்த அளவுக்கு இருக்கு.
1: ராமாயண கதைகளினுடைய சிற்பங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து சிற்பமா வடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கோயில் என்னங்கிறது தான் கேள்விங்க.
0: கண்டிப்பா தமிழ்நாட்டில் தான் இருக்கு, அதுல எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வர வேணாம்.
2: மகாபலிபுரங்களா?
0: மகாபலிபுரம், நல்ல முயற்சி, நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், யார் எங்கிருந்து? ஜெயசீலனையா, உங்களுக்கான ஒரு கி.
1: உங்களுக்கு 10ஆம் நூற்றாண்டுலயே இந்த கோயில் வந்து நிறுவப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல தாங்க அந்த கோயில் இருக்கு.
3: தாரமங்கலத்துல பெரிய கோயில் இருக்கு, சிற்பக்கலை கோயில் தான் இருக்குமா?
0: இல்ல, அந்த கோயில் பேர் சொல்லுங்க, நாங்க என்னன்னு சொல்றோம். நன்றி, நன்றி. இனி நிலை ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின்

0: நல்வாழ்த்துக்கள்.
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்பு 8985712345.
5: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
6: தேன் சிந்தும் பண்பலை தவிட்டாத பண்பலை 102.5. நிலையத்தில் நேரம் மாலை தண்டல் வீசும் இனிமையான நேரம் மாலை 4:06. நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
7: வணக்கங்க. ஈரோடு வெட்டுக்காட்டு மாரியப்பன் பேசுறேன்.
6: மாரியப்பனையா பதில் சொல்லலாமா?
7: இது தமிழ்நாட்டில் தான் இருக்கு இந்த கோயிலுங்க.
6: ஆமாங்க, ஆமாங்க.
7: தஞ்சாவூர்,
6: தஞ்சாவூர்,
8: தஞ்சாவூர் கோயில் நேம் சொல்லுங்க.
6: என்ன கோயில்?
8: ஈஸ்வரன் கோயிலுங்களா?
6: பிரகதீஸ்வரர் ஆலயம் சொல்றீங்க, தஞ்சை பெரிய கோயில் சொல்றீங்களா?
7: ஆமாங்க.
8: இல்லைங்க, நல்லது ஒரு முயற்சி. நன்றிங்க, எனக்கு வந்த
6: நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
9: வணக்கம் சார்.
8: வணக்கம். யார், எங்கிருந்து?
9: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம், தேன்மொழி சார்.
6: தேன்மொழிமா, அப்படியே ஒரு தேன் மாதிரி பதில் சொல்லிட்டு தேன் மாதிரி ஒரு பாடல அள்ளிட்டு போங்க பாப்போம்.
9: ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
6: குறிப்பு உங்களுக்கான மற்றொரு குறிப்பு,
8: அதாவது சோழர்கள் வந்து இந்த கோயிலை புதுப்பிச்சு திருவிழாக்களை வந்து கொண்டாடுனாங்க அப்படின்னு சொல்றாங்க.
6: தகவல் இருக்கு. சீனிவாசநல்லூர் குரங்கநாதர் கோயில், நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
8: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
10: வணக்கம் சார்.
8: வணக்கம்.
6: வணக்கம்.
10: தருமன் சுரேஷ் பேசுறேன்.
6: வணக்கம் சார். நலமா இருக்குங்கய்யா, மகிழ்ச்சி. சுரேஷ் ஐயா பதில் சொல்லலாமா?
10: சார், கும்பகோணம் ராமசாமி கோயிலுங்க ஐயா.
6: கும்பகோணம் ராமசாமி கோயில் எதன் அடிப்படையில் சொல்றீங்க? தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி, நிறைய கோயில்கள், சோழர் காலத்து கோயில்கள்லாம் நிறைய இருக்கு. நல்ல முயற்சி பண்ணீங்க.
10: ஓவியம் அதிமன் கோட்டையில இருக்குங்க ஐயா.
6: ஓவியம் அதிமன் கோட்டையில இருக்கு. சரி,
10: வந்து கும்பகோணம்.
6: சரி சரிங்க, நல்ல முயற்சிங்க. இணைப்புல வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
11: இருவருக்கும் மாலை வணக்கம்.
6: மாலை வணக்கம். சொல்வது யாருங்க?
11: மாலகப்பட்டிலிருந்து குமரேசன் பேசுறேங்க.
6: சொல்லுங்க குமரேசனையா, பதில் சொல்லலாமா, குறிப்பு வேணுமா?
11: பதில் சொல்றேன், சரியாகனு பார்த்து சொல்லுங்க.
6: என் பதிலோடய வந்துட்டேன்றீங்க, சொல்லுங்க.
11: ராமசாமி கோயில் ஆகும், அருள்மிகு.
6: அருள்மிகு ராமசாமி கோயில். நிறைய ராமசாமி பேர்ல நிறைய கோயில் இருக்கு.
8: என்ன ஊருங்க?
6: என்ன என்ன மாவட்டம்?
11: தஞ்சாவூருங்க. கும்பகோணம் மாவட்டம்.
6: கும்பகோணம் மாவட்டமா? தஞ்சாவூர் தனி மாவட்டம், கும்பகோணம்.
11: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல இருக்கு.
6: சரிங்க. எப்படி சொல்றீங்க?
11: ஏதோ நீங்க கம்ப்யூட்டர் ஜா தான் சொன்னாரு,
6: அதனால நீங்களும் அதை சொல்றீங்க.
11: ஆமாங்க.
8: இல்லைங்க, நல்லது ஒரு முயற்சி. நன்றிங்க, எனப்பில் வந்தமைக்கு.
6: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
12: வணக்கம். மாலை வணக்கம். இருவருக்கும்.
8: யார், எங்கிருந்து?
6: லட்சுமணன் ஐயா பதில் சொல்லிடுவீங்க நினைக்கிறேன். தென்னாடுடைய சிவனையே போற்றி எல்லாருக்கும் இறைவா போற்றி போற்றி. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
12: சிவன் கோயிலுங்களா?
6: நான் எதுவும் சொல்லலைங்க, நான் எதுவும் சொல்லல, புரியல. என்ன கோயில்?
12: ராமேஸ்வரம்
6: சிவன் கோயில். நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
12: இருவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி.
6: நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
8: வணக்கம். யார், எங்கிருந்து?
13: சங்கீதா பேசுறேன்.
8: சங்கீதம்மா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
13: கேட்டேன் சார்.
8: பதில் சொல்லாமே.
0: தர்மபுரி மல்லிகார்ஜுனர் கோயிலுங்க சார்.
8: தர்மபுரி மல்லிகார்ஜுனர் கோயில் அப்படிங்கிறீங்களா?
6: கோட்டை கோயிலாமா?

0: நன்றி. அடுத்த நேர்வருக்கு வணக்கம்.
1: சார் வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
1: அன்பளை சித்தன், தாசனம்பட்டி.
0: சித்தனையா? சித்தனையா, சொல்லுங்க.
1: ஆதி கும்பேஸ்வரர் கோயில்.
0: ஆதி
1: கும்பேஸ்வரர் கோயில்
2: என்ன ஊர்ல இருக்கு?
0: ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு, எந்த ஊரோ போனீங்க. பில்லிங் தி பிளாங்க்ஸ் கோடிட்டு இடத்தை நிரப்பவும். நல்லா முயற்சிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி. இனி நேரிலே ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
3: மேலும்
4: உங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம். கால் 9965523999.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
11: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
12: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
13: September 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. September 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
0: எத்திக்கும் தித்திக்கும் பண்பலை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இளைஞர்களே சொல்லுங்க, கார்த்திக் வந்து நம்ம நேயர்கள் அந்த கோயிலா இருக்குமா? தஞ்சாவூர் கும்பகோணம் போயிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
0: நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். அடுத்த நேயர்
14: வணக்கம். ஐயா, பாப்பாரப்பட்டியிலிருந்து பழனி பேசுறேன்.
0: நலமா இருக்குங்க ஐயா. பழனி ஐயா, பதில் சொல்லலாமா?
14: மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க, எந்த மாவட்டத்துல இருக்குது?
2: நம்ம பக்கத்து மாவட்டத்துல தாங்க இருக்கு.
0: ஆமா, அது எந்த மாவட்டம் நாங்க சொல்ல மாட்டோம். யார குறைய பாதி பதிலே சொல்லிட்டோம்.
14: கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் பக்க மாவட்டம்னா அப்படின்னா ஒசூர்ல இருக்கிற அந்த கோயில் பேர் என்ன
0: சொல்லுங்க? என்னமா அது கோயில் பேரு?
14: இருந்து கூட விசேஷம் நடந்துச்சாங்க.
0: நிறைய விசேஷம் நடந்துகிட்டே இருக்கு.
2: சரிங்கய்யா, நல்லது ஒரு முயற்சி.
0: சரி,
14: நன்றிங்கய்யா.
0: நன்றி. அடுத்த நேரம் வருங்க, வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து?
0: முருகனா? சரிங்க முருகனா, பதில் சொல்லலாமா?
2: ஐயா, நம்ம பக்கத்து சேலம் மாவட்டத்துல தான் இருக்கு.

0: பதிலே சொல்லிட்டார்.
1: அப்படிங்களா, மகிழ்ச்சி.
0: இல்லை இல்லை, அவர் நிறைவாக ஒரு ஏறத்தாழ 75% சொல்லிட்டார். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா முடிஞ்சு. எந்த கோயில்னு? சேலம் மாவட்டம். ஆமாம், நல்ல முயற்சிங்க இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: நன்றிங்க.
0: நன்றி நன்றி. இப்போது நம்ம ஒரு முக்கியமான குறிப்பே சொல்லியிருக்கோம். நம்முடைய பக்கத்து மாவட்டம் அப்படின்னு சொன்னால் தருமபுரிக்கு கிருஷ்ணகிரியும் சொல்லலாம், அதே போல் திருப்பத்தூரும் சொல்லலாம், இல்லையா சேலமும் சொல்லலாம். ஆக குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் சேலம் மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில் தான் இந்த கோயிலானது பிரசித்தி பெற்ற கோயிலானது
2: கண்டிப்பாக
0: அமைந்திருக்கிறது.
2: அப்படி கோயிலில் பார்த்தீங்கன்னா, அதாவது முன் மண்டப தூணில் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் உருவமும் மற்ற தூணில் வந்து வாடி உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு. இதுதான் இதனுடைய கோயிலினுடைய சிறப்பு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் 9, 10, 11 தேதிகளில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து நந்தியினுடைய கொம்பு ஒளியை சென்று சிவலிங்கத்தின் மீது 3 பிறை போல் வந்து விழுதான். இந்த கோயிலினுடைய ஐதீகம் இன்றளவும் நடைபெற்று வருதுன்னு சொல்கிறாங்க.
0: நீங்கள் பார்த்துருக்கீங்களா கோயிலை கார்த்தி?
2: ஆ, போயிருக்கீங்க.
0: ஆமாம், அதாவது நம்ம கூட அந்த கோயிலுக்கு வந்து நிறைய டைம் வந்து நேரலை வந்து வழங்கியிருக்கோம்.
2: கண்டிப்பாக
0: இன்னும் சிவராத்திரி அப்போ, இப்போ கடந்த சிவராத்திரி இரவு முழு நேர ஒளிபரப்பில் கூட அது நேரலை வந்து வழங்கணும். அங்கே தான் வந்து நிகழ்ச்சியை காலைல 5:30 to 6 வரை அந்த நிகழ்ச்சி நிறைவு செஞ்சது அங்கே தான். நேயர்கள் சொல்லலாம். வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்
3: ஐயா, நான் பாவடு பக்கம் வாழை தொட்டை சின்ன மாதிரி பேசுகிறேன் ஐயா. அந்த நீலவதற்கும் கார்த்திகேயனுக்கும் அன்போடு வணக்கம்.
0: அன்பான வணக்கம். குறிப்பா நிறைய குறிப்பு சொல்லிட்டோம், சரி ஒரு குறிப்பு சொல்லுங்க
2: ஐயா. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய முன்கோபுரம் வந்து 90 உயரத்துல வந்து 5 கொண்டிருக்கு.
3: நடராஜன் கோயில,
0: தில்லை நடராஜன் கோயில், சிதம்பரம் சொல்றீங்களா?
3: ஆமாங்கய்யா,
2: அங்க சேலம் மாவட்டம் சொல்லிட்டோமே.
0: சரிங்க, நல்ல முயற்சி. நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கோயில். வணக்கம், யார் இங்கிருந்து?
4: சார் வணக்கம்.
0: வணக்கம்
4: சார், உங்களுக்கு வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: கோச்சம்பட்டியிலிருந்து பிரகாஷ் சார்.
0: சொல்லுங்க பிரகாஷ், என்ன கோயில்
4: தென்னாடுடைய
0: சிவனையே போற்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர்ல இருந்து வெங்கடேஷ்.
0: வெங்கடேஷ் ஐயா பதில் சொல்லலாமா?
5: தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில்.
0: தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில் என்பது மிக மிக மிக சரியான
2: பதில்.
0: பதில் சரிங்க. என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
5: வருஷமெல்லாம் வசந்த படம் இங்கே அந்த வெளியில
0: நிச்சயமா வழங்கிடுவோம். நன்றி பிரகாஷ்.
2: மேலும் இந்த கோயிலை பத்தி குறிப்புகள் என்னன்னா, இதுல வந்து தேவார திருவசகம் வந்து பாடப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா 10th இந்த காலத்தில் வந்து இந்த கோயில் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வணங்காமுடி மன்னர் அந்த காலத்தில் தான் அவர் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த கோயில். இந்த ஆலயத்தினுடைய முன்கோபுரம் பார்த்தீங்கன்னா 90 உயரத்தில் இருக்குது, 5 இருக்குது. இதுதான் இதனுடைய கோயிலுடைய ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்ச குதிரைகளும் யானைகளும் இழுத்து செல்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பும் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் 9, 10, 11 ஆகிய தேதிகளில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து நந்தியினுடைய கொம்பு ஒளியே சென்று அந்த சிவலிங்கத்தின் மீது 3 பிறை, அதாவது பிறை போல் வந்து விழும்னு சொல்லி இன்னமும் ஐதீகம் இருக்குது. இந்த கோயில் முன் மண்டபத்தூண்ல பார்த்தீங்கன்னா 1 வந்து ராமன் உருவமும் வந்து வாடி உருவமும் இடம்
0: அமைஞ்சிருக்கு. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில், அதுவும் 10th கட்டப்பட்ட கோயில், 1000 மேலாக பழமை வாய்ந்த கோயில். நம்ம போய் தஞ்சை பெரிய கோயிலை பார்க்குறோம். அதே மாதிரி இதுவும் ஒரு சிவனாலயம் நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய.
2: இதை பற்றின மேலும் ஒரு குறிப்பு என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த தலத்தினுடைய கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு காற்று புகாத முடிய ஒரு அறை இருக்குங்க.
0: சரி,
2: இந்த அறையில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு பச்சை கற்பூரம் வச்சு செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டா அதாவது பிள்ளை பேர் தொழில் மேம்பாடு அடையும் அப்படிங்கிறது இன்றளவும் பக்தர்கள் வந்து இதை செஞ்சுட்டு வராங்க இந்த கோயில். அதனால் இந்த கோயிலுடைய சிறப்பை வச்சு நம்ம இந்த கொஸ்டின் எடுத்தோம்.
0: கண்டிப்பாக இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயிலுக்கு கார்த்திக் நீங்களும் ஒரு முறை போயிட்டு வாங்க, நானும் போயிட்டு வரேன். விளம்பரங்களை தொடர்ந்து, பாடலை தொடர்ந்து, நேயர் கேட்ட பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். நேர்களை பண்பலையோடு இணைந்தே இருங்கள்.
6: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே.

0: டெஸ்க்டாப் கேஸ்ட்ரோ 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன்கோ
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இதோ இனிய நேயர் கேட்ட பாடல்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: AP மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடும் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
2: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்விக்குழுமம், எஸ்எம்ஏ சதீஷ் ஆறுமுகம், எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேர்களே, நிலையத்தில் நேரம் மாலை 4:30. நேர்களை, நாம் இணைந்திருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைதேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேயர்கள் பங்கு பெற்று வினாக்களுக்கு விடை சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதியான் பல்ஜின் சுகுணா பேசுறேன்.
0: சுகுணா, உங்களுக்கான கேள்வி சொல்லிடலாங்களா?
1: சொல்லுங்க.
0: இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர், இந்திய வரலாற்றில் முத்திரை பதித்த சாதனையை வந்து செஞ்சிருக்காங்க. இந்த விளை

0: கொடுங்க சார்.
1: இந்த விளையாட்டு வீரர் ஒலிம்பிக் போட்டியில் வந்து பங்கேற்றிருக்கார்.
0: தங்கவேல் மாரியப்பன்.
1: தங்கவேல் மாரியப்பன் பாரா ஒலிம்பிக்கில் பங்கேற்ற அந்த வீரர் சொல்றீங்களா?
0: ஆமா.
1: இல்லைங்கம்மா, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: மேச்சேர்லேருந்து நிஷா பேசுறேங்க.
1: மேச்சேர்லேருந்து நிஷா பேசுறீங்களா?
2: ஆ.
1: நிஷாம்மா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாங்களா?
2: ஆ, கொடு.
1: இந்த விளையாட்டு வீரர் வந்து ஒரு ஹாக்கி விளையாட்டு வீரருங்கம்மா.
2: ராஜா முத்துப்பாண்டியா என்ன நினைச்சேங்க.
1: ராஜா முத்துப்பாண்டி. அவர் எந்த காலகட்டத்தில்
2: விளையாண்டாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி.
1: இல்லைங்கம்மா, நன்றி. நல்லதொரு முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து?
3: நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்துல இருந்து சம்பூர்ணம் பேசுறேன்.
1: சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துடலாமா?
3: சொல்லுங்க.
1: இவர் வந்து பத்மபூஷன் விருதை வந்து பெற்றிருக்காருங்க.
3: மேஜர் தயான்சந்த்.
1: மேஜர் தயான்சந்த் எப்படி கண்டுபிடிச்சீங்க? எந்த குழு வச்சு கண்டுபிடிச்சீங்க? அருமைங்கம்மா, அருமை. இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் இல்லைங்களா? மேலும் அவரை பத்தி குறிப்பு தெரியுங்களா? நான் சொல்லட்டுமா? சரி, உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சிருக்கு?
3: பாடல் வந்து கமல் பாட்டு போடுங்க.
1: கமல் பாட்டு போட்டுறாங்கம்மா. சரிங்கம்மா, கமல் பாட்டு போட்டுடலாம். அவரை பற்றி நான் குறிப்புகள் வந்து சொல்லலாமா?
3: சொல்லுங்க.
1: நன்றிங்கம்மா. நேர்களே, இந்த விளையாட்டு வீரர் வந்து ஹாக்கி வீரர் தியான்சந்த் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாக்கி விளையாட்டினுடைய கட்டுக்கோப்பான விளையாட்டில் வந்து இவர் வந்து மாயாஜாலக்காரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். எப்படின்னா 1926லேருந்து 1949 வரை சர்வதேச அளவில் வந்து விளையாடியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 185 மேட்சைகளில் விளையாடி 570 கோல்களை அடிச்சிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசினுடைய 1956 இந்தியாவினுடைய மூன்றாவது பெரிய விருதான பத்மபூஷன் விருது வந்து இவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இவரது பிறந்தநாள் வந்து இன்றைக்கி 29 தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருது.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் விளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
5: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும்

0: பொருளாதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்கை நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்துத்தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
6: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
7: இசை இளவரசி தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நேயர்கள் வந்து பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்கள் 0-43-42-24-40 என்ற நிலோ அல்லது 94-86-81-10-25 என்ற நிலோ வளரலாம். மற்ற வழக்கமான நேயர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். இணைப்பில் இணையும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யாரெங்கிருந்து?
8: வணக்கம் ஐயா.
7: வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க?
8: ஈரோடு மாவட்டம் மந்தியூர் சந்திவளையம் கைதேரி ஜெகநாதன்.
7: ஜெகநாதன் ஐயா,
8: சொல்லுங்க ஐயா.
7: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான ஒரு 3 குறிப்புகள் கொடுத்துட்றேன். இது வந்து ஒரு புகழ்பெற்ற இடங்கய்யா.
8: சரிங்க.
7: தற்போது வந்து அகழ்வாராய்ச்சி நிலையம், அகழ்வாராய்ச்சி நடந்துச்சுங்க அந்த இடத்துல.
8: சரிங்க.
7: தென் தமிழகத்தில் தான் இந்த மாவட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. பதில் சொல்லாமே.
8: நன்றி.
7: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
9: நாளை இனி

0: மாலை. இனியும் வணக்கம், சொல்வது யாருங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: கோபால் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
1: அகழ்வாராய்ச்சி நடித்ததுக்காக. தமிழ்நாட்டில் இருக்குங்களா ஐயா? இது
0: கண்டிப்பாங்க.
1: கீழடின்னு சொல்லுவாங்களா?
0: கீழடிங்களா? அங்கேயும் நடந்திருக்கு. ஆனால் நான் கொடுத்த குறிப்புக்கு அது பதில் சரியான பதில்
1: இல்லைங்களா?
0: நன்றிங்க.
1: சரி, வாய்ப்பு நன்றிங்க.
0: நன்றிங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டார். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் துரைசாமி பேசுறேன்.
0: துரைசாமி ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
2: குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பா? இந்த அகழ்வாராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா இரும்பு கருவிகள், மணிகள் மற்றும் வர்த்தக சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: மீனா பேசுறேங்க சார், அதியமான் கோட்டையிலிருந்து.
0: சொல்லுங்க மீனா.
3: ஒரு குறிப்பு கொடுங்க சார்.
0: உங்களுக்கான குறிப்பா?
3: ஆமாங்க சார்.
0: அதாவது நன்னங்குடியான அப்படிங்கிற மன்னரனுடைய நினைவு கூறும் வகையில் இந்த நடுக்கள் ஒன்று நட்டப்பட்டிருக்கு இந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டதில்.
3: வாய்ப்புக்கு நன்றிங்க சார்.
0: நன்றிங்கம்மா. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்.
4: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், திருப்பூர் பெருமானந்தூர் டெய்லர் குமாருங்க.
0: குமார் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
4: இது சிவகங்கை மாவட்டம்ங்க.
0: சிவகங்கை மாவட்டமா? சிவகங்கை மாவட்டம் இல்லைங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம்
4: தான். ராமநாதபுரம் மாவட்டம் தான் இருக்கீங்க.
0: நன்றிங்க அனுப்பில் வந்தமைக்கு. நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவெளி, தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
7: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: உங்கள் இதயங்களை இசையால் வருடிக் கொண்டிருக்கும் பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் மினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் இனியர்களே. சரிங்க கார்த்தி, நீங்க வந்து நிறைய குறிப்புகள் சொல்லிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் நேயர் வருக. வணக்கம். வருக. வணக்கம்.
11: வணக்கம்.
10: வணக்கம். யார், எங்கிருந்து?
11: என்எம் துரை, நாகமண்டலம்.
10: சரிங்க துரை ஐயா, உங்களுக்கான குறிப்பு சொல்லலாமா?
11: சொல்லுங்க.
0: அதாவது நன்னங்குடியான் அப்படிங்கிற மண்ணை

0: இதனுடைய நடுக்கள் வந்து இங்கே கண்டுபிடிச்சிப்பட்டிருக்குங்கய்யா.
1: அப்படியா?
0: ஒரு மன்னர், அதாவது நன்னங்குடியான் அப்படிங்கிற மன்னர்னுடைய நினைவு கூறும் வகையில் ஒரு நடுக்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: சோழ நாடு,
0: சோழ நாடு நாங்கள் கேட்குறது மாவட்டம் ஐயா, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம்
0: இல்லைங்கய்யா. நன்றிங்க அனுப்பில் வந்தமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். அடுத்த நேர் வருக வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம். யாரைங்க?
3: வணக்கம் சார், சென்னையில இருந்து அன்புராணி பேசுறேன்.
2: அன்புராணிமா,

0: கடலூர் அருகே ஆற்றங்கரையில் வந்து அமைஞ்சிருக்கு. தென்காசி டிஸ்ட்ரிக்ட் தான். அந்த இடத்து பேர் மட்டும் சொல்லுங்க.
1: பக்கம் வந்துட்டீங்க, இடத்து
0: அதனுடைய அந்த கிராமத்தினுடைய பேர் நான் கேக்குறேன்.
2: கைவளம் வந்து நல்லூர்னு அதுக்கு வேற கிராமம் இருக்குதா?
0: சரிங்கம்மா, சரியான ஊர் தான் கரிவளம் வந்த நல்லூர்.
2: சரியான ஊர் தானே?
0: மலையடிப்பட்டி கிராமம்.
2: மலையடிப்பட்டி, ஆமா கரெக்ட். மலையடிப்பட்டின்ற கிராமத்துல எடுத்திருக்காங்க நன்னன் அவருடைய நடுகள்.
0: கரெக்டா சொன்னீங்க.
1: சரி, நீங்க போயிருக்கீங்களா அந்த இடத்த பாத்துருக்கீங்களாமா?
2: கரிவளம், ஆமா சார், எங்க ஊர் பக்கத்துல உள்ள வில்லேஜ் தான். நான் வந்து சின்ன பிள்ளையில போயிருக்கிறேன், சமீபத்துல போகல. ஆனா
1: அதனால ஊர் பக்கத்துல क्वेश्चन கேட்டேனே, நீங்க லைன் வந்து கரெக்ட்டா சொல்லிட்டீங்க.
0: அம்மா உங்க பேர் சொல்லுங்க மறுபடியும்.
2: அன்பராணி, சென்னை.
1: சரிம்மா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு? கூலி பாடல் இல்ல,
2: சூப்பர் சாங்.
1: சரிம்மா, நிச்சயமா வழங்குறோம். நன்றி மைனப்பில் வந்தமைக்கு. வேற என்ன கார்த்திக் இந்த ஊரை பத்தி சிறப்பு?
0: அதாவது மலையடிப்பட்டி கிராமம் அப்படிங்கிறது வந்து இந்த கேள்விக்கான சரியான பதில். அதாவது கரிவளம் வந்த நல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்நாட்டினுடைய தென்காசி மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான தொல்பொருள் ஆராய்ச்சி நடந்த இடம். இப்போ சமீபத்தில் அதாவது அகழ்வாராய்ச்சி வல்லுநர்கள் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த நன்னன் வீரக்கல்லை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு.
1: சரி,
0: மேலும் பார்த்தீங்கன்னா சங்ககால மக்களினுடைய வாழ்க்கை, தொழில்கள் மற்றும் வர்த்தகம் குறித்த தகவல்களை வந்து இந்த இங்கே கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய கலைப்பொருட்கள் வந்து சொல்லுது. மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட எழுத்து மாற்றம், அதாவது தமிழ் பிராமியிலிருந்து வட்டெழுத்து முறை, அதாவது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வட்டெழுத்து முறை தான் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு கல்வெட்டே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா அந்த வட்டெழுத்து முறை, அதாவது இந்த சிம்பிள் போட்டால் இந்த இதுக்கு அர்த்தம் அப்படிங்கிற அந்த பிராமி எழுத்தினுடைய வடிவத்தை வந்து ஃபஸ்ட்டு இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா சூலகன், நன்னன், கொடியன் அப்படிங்கிற மன்னர்களுடைய வரலாறுலாம் இதில் இடம்பெற்றிருக்கு. அவ்வளோ சிறப்பு
1: வாய்ந்த
0: இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி கிராமம், அதாவது கரிவளம் வந்த நல்லூர் அப்படிங்கிற ஆற்றங்கரையில் வந்து அமைஞ்சிரு இந்த தொல்பொருள் இது வந்து நடந்திருக்கு.
1: சரிங்க, விளம்பரங்களை தொடர்ந்து நேர்கேட்ட பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
8: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.

0: தெரியுமா?
1: ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்ட்ட அதை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
2: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
1: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது.
2: அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும்போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ, உன்னை தொடும்போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும், நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
3: சரிங்க கார்த்திக், நம்ம முதல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் தாரமங்கலம் கோயில் கேட்டோம்.
4: கைலாசநாதர் கோயில்,
3: கைலாசநாதர் கோயிலை பற்றி நம்முடைய அருகாமையில், அதுவும் சேலத்தில் இருக்கக்கூடிய கோயில், அதை பற்றி கேட்டோம். அடுத்ததாக
4: அடுத்து வந்து இன்னைக்கு 29 ஆகஸ்ட், அதாவது தேசிய விளையாட்டு தினம், அதாவது மேஜர் தியான் சந்த் அவர்களுடைய நினைவாக கேட்கப்பட்டது. அவர் வந்து ஒலிம்பிக்கில் வந்து தொடர்ந்து தங்கத்தை வென்று கொடுத்தவர்.
3: சரி,
4: அவரை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம்.
3: அதே போல் மூன்றாவது கொஸ்டின், தென்காசி மாவட்டம்
4: மலையடிப்பட்டி, அதாவது அந்த ஊர் வந்து கரிவளம் அந்த நல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து சமீபத்தில் வந்து ஒரு அகழ்வராய்ச்சி நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நன்னன் அப்படிங்கிற மன்னனுடைய வீர நடுக்கல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஒரு ஃபேமஸான இடமா மாறியிருக்கு அந்த இடம். அதை வச்சு கேட்டோம்.
3: இந்த மூன்று கேள்விகளும் நேயர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. நிலையத்தில் நேரம் மாலை தண்டல் வீசு விநியமையான நேரம் மாலை 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்
5: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.

0: தர்மபுரி ஆல் இண்டியா இடைநேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேற்று குழந்தைங்களுக்கு மனநலம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் கவுன்சிலிங் கொடுக்குறோமா, அது எந்த மாதிரி கொடுக்குறோம், அதை பற்றிலாம் நேற்று பேசிகிட்டு இருந்தோம். இதை தொடர்ந்து நிறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஊட்டச்சத்து அதாவது நியூட்ரிஷன் சம்மந்தமாக நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அதை பற்றி நிறைய பேசுகிறீங்க. நாங்கள் சொன்னால் எங்கள் குழந்தைங்க கேட்கவே மாட்டேன்றாங்க, எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால். நீங்கள் நேரில் கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு விளக்கி சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலும் குழந்தைகள் டாக்டர்ஸ்கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறது ரொம்ப கம்மி தான், ஒரு பயத்தோடு தான் வருவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த மருத்துவமனையும் பிடிக்க ஆரம்பிச்சிடும், நம்ம கன்சல்டிங்கிலும் அவங்களுக்கு டாக்டரையும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சுச்சுவேஷன் வரும் பொழுது அது வரைக்கும் நம்ம எதுவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், திணிக்க மாட்டோம், பயமுறுத்த மாட்டோம். அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் வந்ததுக்கப்புறம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லுவோம், என்னென்ன சாப்பிட்ணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது. அவங்கக்கிட்டேயவே நாம் டேட்ஸ் சாக்லேட் சாப்பிடுங்க, நார்மல் சாக்லேட் வெளியில் கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க, அந்த மாதிரி சொன்னோம்னா எடுத்துப்பாங்க. நீங்கள் சாக்லேட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி என்னென்ன மாதிரி அவங்களுக்கு சொல்லணுமோ அந்த மாதிரி நியூட்ரிஷன் சம்மந்தமான விஷயங்களை கண்டிப்பாக நாங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். சில டைம் என்ன பண்ணுவோம், நம்ம கையிலேயே வந்து கடலை மிட்டாய், எள்ளுருண்டை அதெல்லாம் சில டைம் வச்சுருப்போம். அதை வந்து வர குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அதை அவங்க விரும்பி எடுத்துப்பாங்க. அது கூடவே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, வெளியில் வாங்கி தர அந்த பேட் சாக்லேட் வந்து வேண்டாம், அதையும் நாங்கள் சொல்லி அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி ஊட்டச்சத்து சம்மந்தமாக சாப்பிடக்கூடாதது நம்ம தெளிவாக சொல்லிவிடுவோம். என்னென்ன சாப்பிட்ணுங்கிறத வந்து நம்ம எவ்வளோ சொன்னாலுமே அவங்களுக்கு அந்த புரிஞ்சிக்கிற சக்தி கம்மி தான். அதனால தான் பேரண்ட்ஸ்கிட்ட நாங்கள் கவுன்சிலிங் செஷன் கண்டிப்பாக ஊட்டச்சத்து சம்மந்தமாக நிறைய பேசுவோம். ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் அந்தந்த வயசுக்கு என்னென்ன கொடுக்கணும், எப்படிலாம் கொடுக்கலாம், எப்படிலாம் குக் பண்ணலாம், எந்தெந்த டைமில் என்னென்ன கொடுக்கலாம், இது எல்லாம் பேரண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே அதில் ஒரு பாதி விஷயங்கள் செயல்படுத்தினா கூட குழந்தைங்களுடைய நியூட்ரிஷன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏற்கனவே நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஹோட்டலுக்கு நாமளே போனால் கூட அலக்காட்டோட கலர் கலராக கொஞ்சம் பஃபே மாதிரி இருந்தால் தான் நம்மளே விரும்பி சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் குழந்தைங்களும், ஒரே கலரில் இட்லி, வெள்ளை முட்டை, சாதம், தயிர் சாதம் இப்படி வெள்ளையாகவே கொடுத்துட்டு இருந்தால் அவங்களுக்கு அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. நம்ம நேச்சுரல் ஃபுட்ஸ்லேயே நிறைய கலர்ஸை நம்ம உருவாக்க முடியும். ஒரு முட்டை பொரியல், பருப்பு சோறு, சுண்டல், கலர் கலராக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் சாலட், இந்த மாதிரி விதவிதமாக நம்ம ஒரு பவுலில் ஒரு 5 விதமான விஷயங்கள் வச்சோம்னா அதில் 3-4 விஷயங்களாவது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஸ்வீட்னஸ், அது வந்து தேன் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை வெல்லம் சேர்த்துக்கலாம், நெய் சில பேர்த்துக்கு கலந்தால் பிடிக்கும் அது கலந்து கொடுக்கலாம், அந்த மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருந்தால் அவங்க அதை நிறையவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேரண்ட்ஸ்க்கும் சொல்லித்தருவோம். இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு பாசிட்டிவாகவும் ரெஸ்பான்ஸ் சொல்லியிருக்காங்க. முந்திலாம் என் குழந்தை சாப்பிட்டதில்லை, இப்போ கொஞ்ச நாள் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறான் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. சரி நேர்களே, மீண்டும் நியூட்ரிஷன் பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் தொடர்ந்து நாளை பேசுவோம். நன்றி.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: செட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இனிய மாலை வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை நேரம் மனதிற்கு பிடித்த பாடல்கள், மாலை தென்றலாக மாலை நேரத்தில் இன்னைக்கு நாள் எப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே, ஒரு கப் ஆஃப் டீ சாப்பிட்டுட்டே அப்படியே யோசிச்சுட்டே அந்த பாடலை கேட்கும்போது அதை விட இனிமே வேறு என்ன இருக்க போகுது? கண்டிப்பாக இன்னைக்கான நாள் நம்ம நினச்சது நடந்திருக்கலாம், நடக்காமல் போயிருக்கலாம். இன்னைக்கான நாள் ஒரு சிலருக்கு ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்கோ, ஒரு சிலருக்கு இல்லைங்க, சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்வாக இருக்கலாம். நிறைய பேர் வேலை தேடி போயிருக்கலாம், நிறைய பேர் அவங்களுடைய தொழிலில் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளாக இருந்திருக்கும். நிறைய ஒருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி நாள் தொடங்கியிருக்கும். அப்படிலாம் இல்லைனாலும் கூட இன்றைக்கான நாள் ஓரளவுக்கு ஒரு மாதிரி போனாலும் கூட பரவாயில்ல, நாளையோட நாள் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையோடு நகர்ந்து போயிட்டுருக்கோம் நம்ம ஒரு ஒருத்தருமே. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் மாலை தென்றல்ல முதல் பாடலாக சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திற்காக கங்கை அமரன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: இந்த பாட்டை கேட்போம். இல்ல இல்ல, இந்த பாட்டை கேட்போம்.
3: சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை.
2: அட, அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்குமே, எந்த பாட்டை தான் கேக்குறது அப்படிங்கிற குழப்பமே இனி வேண்டாங்க. ஒரே படத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் முழுமையாக கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2:30. நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட்

0: கிட்ட ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
1: தர்மபுரி குமாரசுவாமி பேட்டை டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: மாலை நேரம் மனதை மயக்கும் பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். மாலை தென்றலாக நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வெள்ளி ரோஜா திரைப்படத்திற்காக.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்விக் குழுமம், எஸ்எம்ஏ சதீஷ் ஆறுமுகம், எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல் அடுத்ததாக 2:1 திரைப்படத்திற்காக மனோ சித்ரா குரல்களில்.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
2: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
3: எல்லாம் முடிஞ்சது.
4: பட்ஜெட் போட்டாச்சா?
3: 5000 மிச்சம் இருக்கும்.
4: புது புடவை வாங்கலாமா?
3: இல்ல, போன மாசம் தானே
4: வாங்கினேன். இன்னொன்னு
3: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
4: பெருசா வந்துட்டோம்.
3: நீ இப்ப கிளம்பு.
5: RBI சொல்கிறது,
6: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
7: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
8: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
9: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
8: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
9: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.

0: Liking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

நேரம் சரியா 5:30. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, மாலை தென்றல். மாலை தென்றல் அடுத்ததாக சூரசம்ஹாரம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் அருண்மொழி குரலில்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா, முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை, ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754.

0: 2. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மலைத்தின்றல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் ஒரு பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100 மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீர்ணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது?
0: மச்சான், இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் என் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்டை தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: நெருமாலை 5:45 ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க.

0: நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ARN VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
6: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ள.
7: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
6: படிச்சுட்டேன்னு ரொம்ப அல்ட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
7: அடியாத்தி, உன் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
6: என்ன அது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லுப்ல.
7: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
6: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
7: அட ஆமா பாஞ்சால, இந்த OTP, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது, நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
6: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
7: பொதுநலன் கருதி
6: தர்ம புரிப்பான்பலை 102.5.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுட்டு இருக்கோம். மாலை தென்றல், மாலை தென்றல் எடுத்ததாக நிறைவு பாடலாக செந்தூரப்பூவை திரைப்படத்திலிருந்து.

நெகிழி இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி கேட்கலாம். இயற்கை வழி வேளாண்மை முறைகள் குறித்து கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து எல் நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்களை வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்த்தி. நன்றி நேர்களே. பன்வெளியினை கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: நிகழ்ச்சியில் அருள்மிகு ஆணைக்குட்டே விநாயகர் திருக்கோயிலை தரிசிக்கலாம். கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கும்பாசி என்னும் ஊரில் அருள்மிகு ஆணைக்குட்டே விநாயகர் திருக்கோயில் அமைந்துள்ளது. சமஸ்கிருதத்தில் கஜகிரி என்றும் கன்னடத்தில் ஆணைக்குட்டே என்றும் வழங்கப்படுகிறது இத்தலம். ஆணை என்றால் யானை, குட்டே என்றால் குன்று. அதனால் இந்த இடத்திற்கு ஆணைக்குட்டே என்று பெயர் வந்தது. யானை முகத்துடன் நின்ற நிலையில் இங்கு சுயம்புவாய் விநாயகர் காட்சியளிக்கிறார்.
4: ஆணை முகனை தொழுதால் நவக்கிரகங்கள்.

0: உயரமுடையவர். ஒரே கல்லில் யானை ரூபத்தில் உள்ளார். இங்கு அமைந்துள்ள விநாயகருக்கு திருநீருக்கு பதிலாக நெற்றியில் நாமம் அணியப்பட்டுள்ளது. வரம் தரும் வர அஸ்தம், சரணடைந்தோரை காக்கும் அபய அஸ்தம் என இங்கு அமைந்துள்ள விநாயகர் நான்கு கரங்களுடன் காட்சியளிக்கிறார். தினமும் இவருக்கு வெள்ளி கவசம் சாற்றப்படும். இந்த விநாயகர் சிலை வளர்ந்து வருவதாகவும் பக்தர்களிடம் நம்பிக்கையுள்ளது. இங்கு அமைந்துள்ள விநாயகரை விஷ்ணு ரூப கணபதி, விஷ்ணு ரூப பரமாத்மா, சித்தி விநாயகர், சர்வ சித்தி பிரதாயகா என்கின்றனர். இக்கோயில் வாசலில் சிவபார்வதி கைலாய காட்சியை தரிசிக்கலாம். இங்கு அருகில் அமைந்திருக்கும் மகாலிங்கேஸ்வரர் கோயில் பிரகாரத்தில் உள்ள கிணற்றில் இருந்துதான் விநாயகரின் அபிஷேகத்துக்கு தீர்த்தம் எடுக்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, மார்கழி பிரம்மோற்சவம் ஆகியவை இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது.
1: செய்யும் தொழில் வாடாமல் தங்கு தட வாராமல் நாம் வாழ காப்பாக்கும் ஆனை முகந்தான்.
2: கொட்டுங்க மேளம் தட்டுங்க தாளம் வந்தது பொன்னாளு, நீ தும்பிக்கை மேலே நம்பிக்கை வச்சா எப்பவும் நன்னாளு. ஒரு சூடம் ஏத்தி சூர காய போட்டு பொழங்கடா
3: கணபதிம் ஜிம் ஜிம் ஜிம் கணபதிம் ஜிம் ஜிம் ஜிம் கணபதிம் கணபதிம் கணபதிம் ஜிம் ஜிம் ஜிம்.
0: கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், புத்திர பாக்கியம், வியாபாரத்தில் லாபம் கிடைக்க இத்தலத்தில் பிரார்த்தனை செய்கின்றனர். பிரார்த்தனைகள் நிறைவேறியவுடன் 400 கிலோ அரிசி, 1008 அல்லது 125 தேங்காய்களால் விநாயகருக்கு அலங்காரம் செய்து நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர் பக்தர்கள். இதனை மூடு கணபதி பூஜை, அரிசி கணபதி பூஜை என்கின்றனர். வெள்ளிக்கிழமைகளில் விநாயகர் சன்னதியில் உலக நன்மைக்காக பூஜை நடக்கிறது. இந்த பூஜையில் பங்கேற்கும் பக்தர்கள் விளக்கு ஏற்றி வழிபடுகின்றனர். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களில் பக்தர்கள் தினமும் தீப வழிபாடு நடக்கும். சங்கடஹர சதுர்த்தி அன்றும் நடக்கும். இங்கு துலாபாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தீராத நோய் உள்ளவர்கள், குடி மற்றும் இதர கெட்ட பழக்க வழக்கங்களை கொண்டவர்களை திருத்தும் தீப கணபதியாக இவர் உள்ளார். தமிழக விநாயகர் அமைப்பில் இல்லாமல் யானை போல் சிலை அமைப்பு உள்ளதால் சுயம்பு விநாயகர் என்று சொல்கின்றனர். காலை 5:30 முதல் மதியம் 12:30 வரை, மாலை 4:30 முதல் இரவு 9:00 வரை அருள்மிகு ஆனைக்குட்டே விநாயகர் திருக்கோயிலை தரிசிக்கலாம். முழு முதற் கடவுளான அருள்மிகு ஆனைக்குட்டே விநாயகர் திருக்கோயிலை நாமும் ஒருமுறை தரிசிப்போம். வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று வளம் பெறுவோம்.
4: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
5: நேர்களே, இன்று இரவு 8 இளம் தென்றல் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு தமிழ் பேசுங்க. நேயர்கள் தமிழில் உரையாட நீங்கள் வரலாம் இளம் தென்றல் நிகழ்ச்சிக்கு. நேர்களே, பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
6: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi is en route to Uzbekistan for a two-day visit. The Prime Minister will reach Tashkent this evening at the invitation of President of Uzbekistan, Mr. Shavkat Mirziyoyev. Both leaders will have discussions on the entire gamut of issues of bilateral importance in Tashkent. In his departure statement, Mr. Modi expressed confidence that his visit to Uzbekistan and the Kyrgyz Republic will strengthen India's strategic partnerships in Central Asia and deepen the civilizational connect with the region. He said in recent years, the India-Uzbekistan strategic partnership has seen significant advancement. Prime Minister Modi said he is looking forward to having discussions with the President of Uzbekistan on further deepening cooperation in trade and investment, digital connectivity, defence, energy and on advancing the shared visions of Vikasit Bharat and Yangi.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவ

0: முனை சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: எட்டுதிக்கும் இசை முழக்கம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. மாலை நேரம் எல்லாம் பரபரப்பாக வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் வந்து நாம் வேகமாக போகிறோம் அப்படிங்கிறத விட நம்ம பாதுகாப்பு தாங்க நமக்கு முக்கியம். ஏன்னா நாம் சாலையில் கிடப்போம், பேருந்துகளில் ஏறுவோம். இந்த இடங்களில் வந்து சாலை விதிகளை கடைபிடிக்கணும். பேருந்துகளில் ஏறும்போது இறங்கும்போது படிகளில் வந்து ஜாக்கிரதையாக செயல்படணுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பேருந்துகளில் வந்து சைடில் வந்து கையை நீட்டுறது அப்படி அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது. என்றும் நேயர் நலனில் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இசை மின்னல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் கண்டனால் முதல் திரைப்படத்திலிருந்து பனித்துளி பனித்துளி என தொடங்கும் பாடல். மழை வரக்கூடிய இந்த சீசனில் அதுக்கு தகுந்த மாதிரி பாடலே வருது இல்லைங்களா. இந்த பாடலை எழுதியிருக்கார் தாமரை, இசையமைச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. இந்த பாடலை பாடியிருக்காங்க கே ஸ்ரீயா கோஷல்.

0: தருமபுரி நகர் கோட்டைக்கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்வி குழுமம், எஸ்எம்ஏ சதீஷ் ஆறுமுகம், எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
2: காற்றலையில் கவனம் பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 நிலையத்தில் நேரம் 6:05.
3: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: நித்தமும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் நிறைவு பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து பனி அனல் மேலே பனித்துளி என தொடங்கும் பாடல். பாடல் வரிகள் தாமரை. பாடலுக்கு

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்பு

0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாபா சாஹிப் அம்பேத்கர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலகளாவிய சட்டங்களை உருவாக்குவதில் இந்தியா பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். நமது மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் கல்வி மேம்பட்டு வருவதாக தெரிவித்த திரு ராஜ்நாத் சிங், தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாக கூறினார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மத்திய கிடங்குகளிலிருந்து வெங்காயம் ஏற்றப்பட்ட சரக்கு ரயில் இன்று சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் சந்தைகளில் கூடுதல் வெங்காயம் அதிக அளவில் விற்பனை செய்ய வழிவகை ஏற்படும் என்றும் விலையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வெங்காயம் வழங்குவதற்காக தில்லி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வ இந்து பரிஷத்தின் அகில உலக முன்னாள் தலைவர் எஸ் வேதாந்தம் மாரடைப்பு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 93. அவரது உடல் மேற்கு மாம்பலம் ஜெய்கோபால் இந்து வித்யாலயா பள்ளி வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய ஹாக்கி அணியின் தலைசிறந்த வீரரும் உலக அளவில் அபார சாதனை படைத்தவருமான மேஜர் தயான்சந்தின் பிறந்தநாள் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். விளையாட்டு பதக்கங்களை வெல்வதற்கு மட்டுமல்ல, ஒழுக்கம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வதற்கான சிறந்த களமாக திகழ்கிறது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் சார்பில் வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக 500 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மாநிலத்தில் 18,000 மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு படிப்படியாக பட்டா வழங்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்குக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோயிலில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடமுழுக்கு விழா அடுத்த மாதம் 17 தேதி வெகு விமரிசையாக நடைபெற உள்ளதாக தெரிவித்தார்.
1: ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. குடிநீர்களும் தடையின்றி கிடைக்கிறதுக்காக அடிஷனலா அதுக்கு தேவையான அளவான குடிநீர் ரீஃபில் பண்ண முடியாத அளவுக்கு ஏன்னா பைப் வழியா லேப்பண்றதுக்கான ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கார்பரேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா அளவுலையும் தயாராகி முழுவதும் கும்பாபிஷேகத்துக்கான அனைத்து தயாரிப்புகளையும் ஒரு வாரத்துக்குள்ளே முடிஞ்சு செப்டம்பர் 11 இதுக்கான ட்ரையல் ஆனச்சு. 17 என்ன மாதிரியான பாதுகாப்புகள், என்னென்ன மாதிரியான எல்லா இடத்துலயும் யுக்திகள் இருக்கோ அது செப்டம்பர் 11 நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லா இடத்துலயும் வழிமுறைகள் தனி வாக்கி டாக்கி வச்சு எல்லாரும் கண்காணிப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. 5,000 பேர் அளவுக்கு காவல்துறை அவங்களுடைய கூடுதல் ஸ்ட்ரென்த்துங்க கொண்டு வர போறாங்க. விநாயகர் சதுர்த்தி இருக்கும், அதுக்கடுத்து தொடர்ந்து 3வது நாள்ல கும்பாபிஷேகம் இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகள் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேளாங்கண்ணி பேராலயத்தில் பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இதையடுத்து திருக்குடி பேராலயத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி எடுத்து வரப்பட்டு பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக திருக்குடி பவனி நடைபெற்றது. இதனிடையே சென்னை பெசன் நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோயிலிலும் கொடியேற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் பயிர்க்கடன் 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். வண்டல் மண் எடுக்கும் விவசாயிகளை தாவேக அரசு குறை கூறி வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு களிமண் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் வண்ணமயமான விநாயகர் சிலை

0: பொருட்கள் தயாரிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்காக சின்னமனூரில் சிற்பக்கலைஞர்களின் கைவண்ணத்தில் ஏராளமான சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. களிமண், இயற்கையான தேங்காயினார், மரத்துகள்கள், நெல் உமி என சுற்றுச்சூழலுக்கு உகந்த மூலப்பொருட்களை கொண்டு சிறிய சிலைகள் முதல் பெரிய சிலைகள் வரை பொதுமக்களின் தேவைக்கு ஏற்ப பல்வேறு அளவுகளில் சிலைகள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி களிமண் சிலைகளை பயன்படுத்த வலியுறுத்தி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் களிமண் சிலைகளை பயன்படுத்துவதோடு பாரம்பரிய கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கும் பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதே அவர்களின் வேண்டுகோளாக உள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் களிமண் சிலைகளை தயாரித்து வருவதாக தேனியைச் சேர்ந்த களிமண் சிலை தயாரிப்பாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என்னோட பேர் வந்து கண்ணன். மண்மனை செய்யற தொழிலாளிகள் நாங்க. வருடவாட வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகர் சிலையை செஞ்சுட்டு இருக்கு. ஐயா, பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து மகமாக நன்றி தெரிவிக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா, களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளுக்கு கலைஞருக்கு வந்து ஊக்கம் கொடுங்க, அவங்ககிட்ட வாங்குன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. எங்க மண்பாண்ட கலைஞர் சார்பாகவும் சிலை செய்த கலைஞர் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம். நீரில் இருக்க தாவரங்களுக்கோ மீன்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் கண்டிப்பா வராது. வந்து அதில் வந்து தேங்காய் நாறு, நெல் உம்மி, களிமண்ணில் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னாக்க நாங்கள் வருடவாட செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும்.
0: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் செப்டம்பர் 1 முதல் 3 வரை வட கடலோர தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகம் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு கடலூர் வந்தடைந்த 11 பேரை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் இன்று நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 636 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா வழங்கினார். நெல்லை பாளையங்கோட்டையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் 28வது அரசு பொருட்காட்சி தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-8, 21-9 என்ற செட் கணக்கில் கனடாவின் ரேச்சல் சானை வென்றார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் கரட்டன் சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: இனி விளம்பரம்.
5: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
5: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
7: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 லாக் கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
8: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமலை கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23 ஆண்டுக்கு மகனும் உதவி அவர்கள்

0: தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் 1444
1: நேரம் இப்பொழுது 6:41:35 ஆகாஷ்வாணி மதியலை 760 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள்
2: இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இந்நிலையிலே நாம் இணைகிறோம் வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் நிலையத்தில் நேரம் 6:42 மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ரைட்ஸ் லிமிடெட்டில் பல்வேறு திட்டப் பணிகளுக்காக காலியாக உள்ள சீனியர் மேலாளர் மற்றும் உதவி மேலாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 3/9/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. நேஷனல் சென்டர் ஃபார் ரேடியோ நிறுவனத்தில் உள்ள டாடா அடிப்படையில் அறிவியல் ஆராய்ச்சி மையத்தில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி பணிக்கேற்ப மாறுபடுகிறது. வயது வரம்பு 28 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/8/2026 ஆகும். சேலத்தில் உள்ள மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கவுன்சிலர் பணியிடங்களுக்கு கல்வி தகுதி முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு இல்லை. தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அறையன் 415, 4வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், சேலம் என்கின்ற முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 11/9/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு சேலம் .nic.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. ICAR கட்டுப்பாட்டில் உள்ள இந்தியன் வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 45 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை சான்றிதழ்களுடன் நேரடியாக நேர்முக தேர்வில் பங்கேற்கலாம். நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் 1/9/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு iari.res.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை வாய்ப்பு செய்திகள்.

இணையத்தில் நேரம் மாலை திண்டல் வீசும் இனிமையான நேரம் மாலை 6:45. வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் அநேக மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவுகிறது. பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். சேலம் மாவட்டம் கருப்பூரில் 5 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. தாலுகா அலுவலகம், பந்தலூர், நீலகிரி, பார்வூட், நீலகிரி 4 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திலும், நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்திலும் 3 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது.

வட்டம், எமரால்டு, சின்னக்கல்லார், அறந்தாங்கி, புதுக்கோட்டை, மேல்கூடலூர், சோலையார், மானாமதுரை, சிவகங்கை மாவட்டம், புதுச்சேரி போன்ற பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கடலூர், உபாசி, ஓமலூர், குடிதாங்கி, புதுக்கோட்டை, வால்பாறை, தம்மம்பட்டி, ஆலங்குடி, ஓசூர், மேட்டூர், எடப்பாடி, அம்மாப்பேட்டை, வால்பாறை, சாம்ராஜ்ய எஸ்டேட், நீலகிரி, கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகி உள்ளது. இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவெனினும் சற்று உயரக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: இன்று முதல் வருகிற 2ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியை பொறுத்தவரை, தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் இன்று முதல் வருகிற 2ஆம் தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிக அவசியம். தருமபுரி மாவட்டத்தில் இந்த கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் மூலம் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் TNPSC, SSC, IBPS, RRB ஆகிய போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. TNPSC மற்றும் SSC, IBPS, RRB ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சத்தியாகராயா கல்லூரியில் 500 ஆர்வலர்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரியில் 300 ஆர்வலர்களுக்கும் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை வாராந்திர வேலை நாட்களில் 6 மாத காலம் நடைபெற உள்ளது.

மேற்படி பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலும் தமிழக அரசால் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெறும். மேற்படி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதி இல்லை. இணையதள வழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். மேலும் கூடுதல் விவரங்களை பெற www.cecc.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கை மூலம் அறிந்து கொள்ளலாம் என தமிழ்நாடு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான பைசுஹள்ளி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு நேரடி, இரண்டாம் ஆண்டு சேர்க்கைக்கான விண்ணப்ப கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நேரடியாக கல்லூரி உதவி மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் https://www

0: ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான பைசுஹள்ளி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு நேரடி, இரண்டாம் ஆண்டு சேர்க்கைக்கான விண்ணப்ப கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நேரடியாக கல்லூரி உதவி மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் https://www.tnpoly.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 31 தேதி. விண்ணப்ப கட்டணமாக ₹150 SC/ST மாணவர்களுக்கு கட்டணம் ஏதும் கிடையாது. மேலும் மாணவ மாணவிகளுக்கு அரசின் உதவித்தொகைகள் பெற்றுத்தரப்படும் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு சமூக நீதித்துறை மண்ணின் மகள் திட்டம் தொடங்கியுள்ளது. இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்ய இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 50% மானியமாக வழங்கப்படுகிறது. அதிகபட்சம் 500,000 ரூபாய் வரை. இதற்கு தேவையான தகுதி வயது வரம்பாக 18 முதல் 55 வயது வரை இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் நிபந்தனைகள், 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. மகளிருக்கு நில உரிமை மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக இந்த மண்ணின் மகள் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. நிறைவுக்கு வருகிறது இன்றைய அறிவிப்புகள்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். பொன்னியின் செல்வனுடைய அந்த கதைகளில் முக்கியமான கதாநாயகி யார் என்று கேட்டால், ராஜராஜ சோழனாகிய அருள்மொழிவர்மனுடைய மனைவியாகிய வானதி தேவி. வானதியினுடைய பாத்திர படைப்பை பற்றி நான் பேச போகிறதில்ல. வானதி எந்த ஊரை சேர்ந்தவர் என்றால் கொடும்பாளூரை சேர்ந்தவர். நான் அந்த ஊருக்கு போயிருக்கிறேங்க. கொடும்பாளூர் எங்கே இருக்கு? இங்கேருந்து சொன்னால் மதுரையிலேருந்து புறப்பட்டு திருச்சி போகிற வழியில் விராலிமலைக்கு முன்னால் 3 கல் தொலைவுக்கு முன்னாடி வலது பக்கம் திரும்பி அன்னவாசல்ங்கிற ஊருக்கு போகிற வழியில் இருக்கிற ஊர் தான் கொடும்பாளூர். கொடும்பாளூர் பகுதியை ஆண்டவர்கள் யார் என்று கேட்டால், பெரிய வேளாளர், சின்ன வேளாளர் என்று அழைக்கப்படுகின்ற மாதண்ட நாயகர்கள், அதாவது தளபதிகள். இதில் இளைய வேளாளராகிய பூதி விக்ரமகேசரனுடைய மகள்தான் வானதி. அவர் இலங்கை போரில் மறைந்து போனதால் அவருடைய பெரியப்பாவாகிய பெரிய வேளாளர் தன்னுடைய தம்பி மகளாகிய வானதியை குந்தவியிடத்திலே சென்று ராஜராஜ சோழனுடைய தமக்கையாகிய சகோதரியாகிய அக்காவாகிய அந்த குந்தவியிடத்திலே சென்று வளர்க்க விடுகிறார். அவர் தான் பின்னாடி அருள்மொழிவர்மனை திருமணம் பண்ணிக்கிறத நாம் பார்க்குறோம். இந்த கொடும்பாளூர் நான் இருக்கிற இடம் சொன்னேன், திருச்சிக்கு போகிற வழியில் இருக்குன்னு. இதில் இன்றைக்கு நீங்கள் ஆச்சரியத்தை போய் பார்த்தீங்கன்னா, மூவர் கோயிலுன்ற இங்கே ஒரு இடம் இருக்குதுங்க. இன்றைக்கு தொழிலாளர்கள் அதை வந்து தங்களுடைய பொறுப்பில் வச்சுருக்கிறாங்க. தொல்லியல் அறிஞர் வேதாசலம் அவர்கள் எங்களை அழைச்சிட்டு போனார். அந்த மூவர் கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தஞ்சை பெருவுடையார் கோயிலை ராஜராஜ சோழன் கட்டுவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கட்டப்பட்ட கோயிலாக அது சொல்லப்படுகிறது. பொன்னியின் செல்வன் கூட கடைசி பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய பழுவேற்றாயர் இல்லாமல் போய்விட்டார், சின்னவர் அப்படி அடிபட்டு கிடக்கிறார், சம்போராயர் சோர்ந்திருக்கிறார், பெரிய வேளாளர் கூட கோயில் கட்டுவதற்காக போய்விட்டார் என்று குந்தவையும் வந்தியத்தேவனும் பேசி கொண்டிருப்பதாக நாம் புத்தகத்தில் படிப்போம். அவர் கட்டிய கோயில் தான் அந்த கோயில். இந்த கோயில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, தஞ்சை பெரிய கோயிலை அப்படியே அச்சு அசலாக எடுத்த மாதிரியே இருக்கும். இப்போ அது வழிபாட்டு தலமாக இல்லை, அதான் ஆச்சரியம். அதோடு மட்டும் இல்லை, கோயிலுக்குள்ளேருந்து கீழகுடி போய் தெப்பு குளத்துக்குள்ளே போயிடலாம், அப்படி ஒரு பாதை இருக்குது. இதே மாதிரி ஒரு இது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது. இன்னொன்று, எப்படி தஞ்சை பெருவுடையார் கோயில் ஒற்றை கலசத்தோடு நிற்குமோ அதுபோல் இந்த கோபுரமும் ஒற்றை கலசத்தோடு அமைக்கப்பட்டிருக்கு. 3 கோயிலாக இருக்குது. இதில் நடுவில் நின்று பார்த்தா உச்சியை பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற வேறுபாடு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மீனாட்சி அம்மன் கோயில்

0: நம்ம நடுவில் பார்த்தோம்னா கோபுரத்தினுடைய உச்சியை பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தளமாக இருக்கும், இப்படி தளம் தளமாக கட்டிருப்பாங்க. இது அப்படி இல்லை, இப்படி இப்படி கோபுரமாக இருக்கும். இந்த கோபுரத்தினுடைய உச்சியை கீழே இருந்து பார்க்க முடியும். இந்த கோவிலில் வெளிப்புற பிரகாரங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகு அவ்வளோ அருமையாக இருக்கும். கல்லாலாகிய கற்கோயில் அது, அப்படியே மினி மாடல் மாதிரி இருக்கும். ராஜராஜ சோழனுடைய அந்த பெருவுடையார் கோயிலுக்கு மினி மாடல் மாதிரி இருக்கும். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்னு வேற சொல்கிறாங்க. இன்னொரு ஆச்சரியம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே கோபுரத்தினுடைய ஒரு பகுதியில் இப்படி ஒரு கட்டம் இருந்தது. கட்டத்தில் சின்ன சின்ன உருவங்கள் இருந்தது. என் கூட வந்த வேதாசலம் என்ன பண்ணார், அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்களான்னு நான் கேட்டார். சரியாக தெரியல என்னோடனே, அப்புறம் அங்கேருந்து ஒரு நாற்காலி வாங்கிட்டு சொல்லி அது மேலே ஏறினு பார்த்தோம். என்ன தெரியுங்களா, ஒரு பெண்மணி நாட்டியம் ஆடுறாங்க. நாட்டிய பெண்மணி இந்த இவ்வளவுதான் அந்த சின்ன சிற்பம். அது 12 சிற்பமாக இருக்குது. என்ன 12 சிற்பம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொன்றுலையும் ஒரு சிறு சிறு வேறுபாடு இருக்கு. அதாவது இப்போ இந்த ஃபிலிம் ரோலை வேகமாக சுற்றுனா அது நாட்டியம் ஆடுவது போல தெரியுமா, ஒவ்வொன்றிலையும் கையில் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அப்படி இருக்கு. அதாவது ஆக்ஷன் ஸ்டில் இப்போ எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இதை அன்னைக்கே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. கோபுரத்தினுடைய பின்பகுதியில் மேலே அந்த பரதநாட்டியம் ஆடக்கூடிய பெண்ணு ஸ்டாம்ப் சைஸ்லங்க, அவ்வளோதான். இவ்வளோ அழகான விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. இந்த மூவர் கோயில் என்பது சோழர் காலத்து கோயில், ராஜராஜ சோழனுடைய பெரிய மாமனாருடைய கோவில். இந்த கோவில் கதாநாயகி ஆகிய வானதி பிறந்த ஊர் அந்த ஊர், கொடும்பாளூர் இளவரசி வானதி எப்போதாவது நேரம் கிடைக்கிற போது இந்த கோயிலை சென்று பார்த்து வாருங்கள். அப்படியே புறப்பட்டு போனால் சித்தன்னவாசல் போன்ற பழம்பெருமை வாய்ந்த ஊர்களையும் பார்த்து விட்டு வரலாம். பயணிக்கும் போது வரலாற்றை நோக்கி பயணிப்பது ஒரு அபூர்வமான பயணம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

இளையத்தில் நேரம் இரவு 7 மணி. இனிநேர்களை நாம் இணைகிறோம் திரை இசை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் செண்பகமே செண்பகமே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு,
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
5: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்படத்துக்காக.

0: நிறைவுக்கு வருகிறது. இன்றைய திரை இசை பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்திமணர் சென்னை அஞ்சலாக.
1: நேரம் 7:10. ஆகாஷவாணி திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் எஸ் ராஜசேகரன்.
2: திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர் 2026-27 நிதியாண்டிற்கான கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தேசிய அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், யூடிஐடி அட்டை மற்றும் பள்ளி சான்றிதழுடன் விண்ணப்பிக்க வேண்டும். 9ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை பயிலும் மாணவர்கள் 40% குறையாத மதிப்பெண் சான்று மற்றும் பள்ளி தலைமையாசிரியர் அல்லது கல்லூரி முதல்வரின் பரிந்துரையுடன் விண்ணப்பிக்க வேண்டும். பார்வையற்ற மாணவர்களுக்கு வாசிப்பாளர் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்றும், தகுதியுடைய மாணவர்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இயங்கும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பங்களை அனுப்பலாம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசத்திரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் சுமார் 544 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் பள்ளி இடைநின்ற மாணவரின் வீடுகளுக்கு சென்று அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்க பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தினார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், சுயஉதவி குழுக்கள் மற்றும் மாணவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக டாப் செட்கோ நிறுவனம் மூலம் பல்வேறு கடன் உதவிகள் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாயும், சுயஉதவி குழுக்களுக்கு 25 லட்சம் ரூபாயும், கறவை மாடுகள் வாங்க 120,000 ரூபாயும் 7% முதல் 8% வட்டி விகிதத்தில் கடனாக வழங்கப்படும். மேலும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில 25 லட்சம் ரூபாய் வரை கல்விக் கடனும் வழங்கப்படுகிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 5

0: லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உள்ள தகுதியுடைய பயனாளிகள் உரிய ஜாதி, வருமானம், இருப்பிட சான்று மற்றும் குடும்ப அட்டை, அடையாள அட்டை நகலுடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். கன்னிவாடி பேரூராட்சியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள், உழவர் பாதுகாப்பு திட்ட கல்வி உதவித்தொகை, புதிய குடும்ப அட்டைகள் மற்றும் வேளாண் தோட்டக்கலைத்துறை சார்ந்த மானிய உதவிகள் என 45 பயனாளிகளுக்கு சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அரசியல் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காலநிலைக்கு ஏற்றவாறு பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கி வரும் நிலையில் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அரிய வகை நீலக்குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூக்க தொடங்கியுள்ளன. கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் கடந்த 2019 நடவு செய்யப்பட்ட இந்த நீலக்குறிஞ்சி செடியில் தற்பொழுது மலர்கள் பூத்து குலுங்கி கண்கொள்ளா காட்சியாக காட்சியளிக்கின்றன. இந்த மலர்கள் ஆகஸ்ட் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை பூத்திருக்கும். பூங்காவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் இந்த நீலக்குறிஞ்சி மலர்களை மிகவும் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதுடன் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ச்சியடைந்து வருகின்றன. எல்லைப்புற கிராமங்களின் சமூக பொருளாதார சூழலை மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் வைப்ரண்ட் கிராமங்கள் திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் லடாக், இமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களின் 74 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டன. இணையவழி போட்டிகள் மூலம் தேர்வான 400க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த எல்லை கிராமங்களில் நேரடியாக தங்கி தூய்மை பணி உள்ளிட்ட சமூக பணிகளில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மாணவி காவியா இது குறித்து தெரிவிக்கையில்,
1: நான் வந்து தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 15 பார்ட்டிசிபென்ட் வந்து செலக்ட் ஆயிருந்தோம் ஃபிக்ஸிட் வைப்ரன்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்க்காக. நாங்கள் வந்து 15 மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கேம்புக்கு போயிருந்தோம். பேஸ் கேம்ப் வந்து ரெக்காங் புயோவில் வந்து இருந்துச்சு. அங்கே வந்து எங்களுக்கு ஒரு 3 டேஸ் வந்து அந்த கிளைமேட்டை அடாப்ட் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கல்ச்சர்ஸ் பற்றி நிறையா கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ITPP கேம்ப்ஸ் வந்து நிறைய அட்டன்ட் பண்ணோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் இதை பற்றி நிறைய எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்டர்ஸ் எப்படி வந்து கண்காணிக்கிறாங்க, என்ன மாதிரி பெட்டாலியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெட்டாலியன் கேம்ப்ஸ் வந்து விசிட் பண்ணோம். அது வந்து ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. மத்திய இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றதன் மூலமாக இப்போ மாணவர்களுக்கு வந்து இப்போ சவுத்தில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து பார்டர் வில்லேஜை பற்றி நமக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ நம்ம போய் அங்கே விசிட் பண்ணும்போது நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஓ, இவங்களோட கல்ச்சர் இப்படி இருக்குது, ஸோ பார்டர்ஸ் வந்து இப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ITPP கேம்ப்ஸ்னால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்மளோட கல்ச்சர் அவங்களோட கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ற மை பாரத்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி.
2: திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ராஜசேகரன். இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். போன்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிம்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்ததற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள அதிபர் திரு ராமச்சந்திர பவுடேல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேபாள அதிபர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேபாளத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். நேபாளத்திற்கு உதவியளித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள நிதி அமைச்சர் திரு ஸ்வர்ணிம் வாகேல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 57.6 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் நேபாளத்தின் வேண்டுகோளை ஏற்று சிறப்பு மருத்துவம் மற்றும் நிபுணர் குழுவை இந்தியா அங்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அடையாளம் தெரியாத 229 சடலங்களின் இறுதிச் சடங்கை மேற்கொள்ள நேபாள அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தெற்கு சித்வான் மாவட்டம் கோஷி ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட இந்த சடலங்களை கண்டறிய முடியாததால் புதைப்பதற்கான நடவடிக்கை

0: மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சடலங்கள் அழுகுவதால் நோய் பரவும் அபாயம் இருப்பதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை 626 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகளில் இந்த சடலங்களை வைக்க போதிய இடம் இல்லாததால் உடனடியாக புதைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சடலங்களின் டிஎன்ஏ மாதிரிகளை சேமித்து வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சிக்கிய 88 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் 287 இந்தியர்கள் நேபாளத்தில் காணாமல் போனதாக கூறியுள்ளார். மேலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 128 பேரும் நேபாளத்தில் காணாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரசுவா நீர்மின் நிலையத்திலிருந்து 4 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனாவிலிருந்து 120 இந்தியர்கள் பத்திரமாக நேபாளம் சென்றடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 6 தடயவியல் நிபுணர்கள் குழு சடலங்களின் டிஎன்ஏ சோதனை செய்வதற்காக நேபாளம் சென்றுள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2006 ஜனவரி மாதம் தொடங்கப்பட்ட பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் மூலம் தண்ணீர் முழு அளவில் பாசனத்திற்காக பயன்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் 5 ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 55% மானியத்தில் நுண்ணீர் பாசன வசதி அமைக்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 8,123 கோடி ரூபாய் நுண்ணீர் பாசன வசதி அமைப்பதற்காக மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. நீர் மேலாண்மை மூலம் வேளாண் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இத்திட்டம் வழிவகை செய்யும். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக நாளை கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்றவிருக்கிறார். பின்னர் பந்தனம் திட்டா மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற அறமுலா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பம்பை ஆற்றில் நடைபெறும் இத்திருவிழாவில் 51 படகுகள் போட்டியிட உள்ளன. பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவையும் அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தியில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சிகாகோவில் முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். நிலையான பொருளாதார வளர்ச்சி, திறன் மேம்பாடு, உலகத்தரமான கட்டமைப்பு வசதி, தொழில்நுட்ப முன்னேற்றம் உள்ளிட்டவை மூலம் உலகளாவிய முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு மேம்பட்டு வருவதாக கூறிய அவர், மக்கள் அதிக அளவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறையை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் ட்ரோன் உற்பத்தி உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய நிறுவனங்கள் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வரவேற்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கியது. இதன் மூலம் சின்னவண்டி சோலை பகுதியில் முதல்கட்டமாக 1000 மரக்கன்று

0: கன்றுகளை நடும் பணி தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாட்டில் தற்பொழுது காலநிலை மாற்றத்தால் மழையின்மை, பெருவெள்ளம், அதிக வெப்பம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் பல இடங்களில் நிலத்தடி நீர் குறைந்து குடிநீர் பற்றாக்குறை, விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் இல்லாமை போன்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மரங்கள் வெட்டப்பட்டதே காரணம் என கருதப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெற்ற தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மரக்கன்றுகளை நடவு செய்யும்படி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் சின்னவெண்டிசோலை பகுதியில் முதற்கட்டமாக 1000 மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணி துவங்கியது. வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை செயல் அலுவலர் துக்கினி இந்தியா இதனை துவக்கி வைத்தார். ராணுவ வீரர்கள், பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி குழந்தைகள், ஊர் பொதுமக்கள், பல்வேறு அரசு துறை அலுவலக ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நடவு செய்தனர்.
0: பஞ்சாபில் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லட்சக்கணக்கான ஊழியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கைக்கு 21 மில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு இரு

0: வகையான மரக்கன்றுகளை நடவு செய்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: பஞ்சாபில் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லட்சக்கணக்கான ஊழியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கைக்கு 21 மில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கல்வி, கலாச்சாரம், வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட 13 திட்டங்களை செயல்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் இந்தியாவுக்கான இலங்கை தூதர் மகிஷினி, இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா, வாரிய உறுப்பினர்கள் திரு பிரசாத், திரு மோகன்குமார், திரு அசோக் மாலிட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹார்முஸ் நீரிணை தங்களது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையை மறுத்துள்ள ஈரான், அப்பகுதி வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். போன்ஜியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-10 என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் சிகோ ஆராவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரியும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ரே பல்கேரியாவின் கராந்தான் சேவா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-1 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் மேரி லூயிஸ் பிராண்டி வால்கர் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். போன்ஜியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில். நேரம் இரவு 7:25.
1: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
2: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNB நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
8: அப்பப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
9: வாகிதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
8: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்கு.

0: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வாகிதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
1: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குழு குழுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
0: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
1: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
2: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
3: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: மா,
5: டேய், இங்கே தான்டா நிக்கிறேன், சொல்றா, கண்ணே தெரியலையா உனக்கு?
4: மா, தலை பயங்கரமா வலிக்குதுமா, காதெல்லாம் கொய்யுங்குதுமா.
5: எப்ப பாரு போனே பார்த்துட்டு இருந்தா எல்லாம் தான் வலிக்கும்.
4: மா, நீ ஏதோ சொல்ற, அது என்னன்னு எனக்கு தெளிவா கேட்கல. நீ இந்த பக்கம் சொல்றியா? ஏன்னா இந்த பக்கம் காது ரெண்டு நாளா கேட்க மாட்டேங்குதுமா.
5: அட பாவி, காதும் கேட்கலையா?
4: வர வர கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குதுமா.
5: நீ வீட்டில் மட்டுமா ஃபோனை பார்க்குற? வண்டியில் உட்காந்து போகும்போது கூட அதை மாட்டிகிட்டே சுற்றுற. பின்னாடி வர்றவங்களுக்கும் ரொம்ப தொந்தரவாக இருக்குது. எல்லாரும் ஹெல்மெட்டை போட்டு சுற்றுவாங்கன்னா நீ ஹெட்ஃபோனை போட்டுட்டு சுற்றுறடா.
6: ஒழுங்காக சாப்பிட்றியா? அதுவும் இல்லை, கண்ணில் படுறதெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியது. உன்னை என்ன பண்ணுறதுனே தெரியல. 16 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் தான்டா ஒரு நல்ல வளர்ச்சியே. உன்னோட எதிர்காலமே அதில் தான் இருக்குது. அதை இந்த ஃபோனால் கெடுத்துக்காதடா.
4: சரிம்மா, இனிமையாவது உன் பேச்சு கேட்டு ஒழுங்கா நடந்துக்கிறமா.
5: அலைபேசியை பயன்படுத்துங்கள், ஆனால் அளவாக பயன்படுத்துங்கள்.
4: அலைபேசிக்காக உங்களின் அழகான வாழ்க்கையை தொலைக்காதீர்கள்.
5: என்றும் நேயர் நலனில் அக்கறையுடன்.
7: தருமபுரி பண்பலை 102.5 இனி கேட்கலாம். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: என்ன மருதாணி, எங்க போயிட்டு வர?
5: வேற எங்க புள்ள, சந்தைக்குதான் யூரியா மூட்டிய வாங்கிட்டு வரேன்.
4: வர வர ரொம்ப யூரியாவை பயன்படுத்துற போலயே.
5: பயன்படுத்தாம எப்படி? அப்பதானே பயிர் பச்சை கட்டும். ஏன் நீ எதுவும் வாங்கலையா?
4: நான் எல்லாம் செயற்கை உரத்தை வாங்கறத நிறுத்தி 3 வருஷம் ஆகுது.
5: என்ன நிறுத்திட்டியா? எப்படி புள்ள, உரம் போடாம பயிர் வளரும்? நீ சொல்றது என்னவோ வேடிக்கையால இருக்கு.
4: மருதாணி, நான் செயற்கை உரத்துல இருந்து இயற்கை உரத்துக்கு மாறிட்டேன். அதான் வெளியில இருந்து எந்த உரங்களையும் வாங்கறது இல்லேன்னு சொன்னேன்.
5: அது சரி, செயற்கை உரம் போட்டு பயிர் வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்ல. இதுல இயற்கை உரம்லாம் எப்படி பயன் தரும்?
4: ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கம்மியா தான் விளைச்சல் இருந்தது, இப்ப விளைச்சல் நல்லாவே இருக்கு.
5: ஏன் புள்ள, இதெல்லாம் எங்கிருந்து கத்துக்கிட்ட? எனக்கும் கொஞ்சம் சொல்ல, நானும் உர செலவை மிச்சம் பண்ணிப்பல.
4: அப்படியா சொல்ற? அப்படின்னா இயற்கை வழி வேளாண்மை முறைகள் பத்தி கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர்

0: சுதர்சன் பிரதீப், அவங்க சொல்ற தகவலை கவனமா கேளு.
1: இயற்கை வேளாண்மை என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தோம், பண்டைய காலத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு தொழு உரம் அப்புறம் வீட்டில் கிடைக்கிற அந்த உரை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, 1960 முதல் பசுமை புரட்சியிலிருந்து என்ன ஆரம்பிச்சோன்னா, நம்ம அதிகமாக விளைச்சல் கொடுக்கக்கூடிய பயிர்களை வந்து பயிரிட ஆரம்பித்தோம். ஸோ அதிகமாக ஹை ஈல்டிங் வெரைட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வீரிய ஒட்டு ரகங்களை பயன்படுத்த ஆரம்பித்தோம். அப்போ வீரிய ஒட்டு ரகங்களை அது ஹை ஈல்டிங் சொல்லும் போது நம்ம எல்லாமே என்ன பண்ணணும், அதிகமாக வந்து இட ஆரம்பிக்கணும். உரம் அதிகமாக தேவைப்படும், நீர் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி பூச்சி, நம்ம உரம் அதிகமாக வச்சா என்ன ஆகுனா அது பூச்சி வந்து ஈர்ப்பு ஏற்படும். அப்போ ஈர்ப்பு ஏற்படும், நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பூச்சி மேலாமைக்காக நம்ம மருந்து தெளிப்போம். ஸோ இயற்கை வேளாண்மை என்றாலும் என்னென்னா, ரசாயனத்தை தவிர்த்து இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்துது. இயற்கை உரம் இருந்தால் என்னென்னா, நம்ம அசோஸ் பயிலம்னு சொல்லுவோம், உயிர் உரங்கள் பார்த்தீங்கன்னா அசோஸ் பயிலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ் சொல்லுவாங்க, அது எல்லாமே உயிர் உரங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம வயலில் வேணா பசுந்தாள் உரம், பசுந்தலை உரம் வந்து பயன்படுத்துவோம். பசுந்தாள் உரம்னா என்னென்னா, தக்கை பூண்டு சணப்பை பயிர்கள்லாம் என்ன பண்ணணும், வயலில் வளர்த்து 40 பூ பூக்குறது முன்னாடி என்ன பண்ணோம்னா, வயலை மடக்கி விட்டுறணும். அப்படி மடக்கி விட்டால் காற்றுல இருக்கிற தலைச்சத்தை என்ன பண்ணோன்னா, அது வந்து மண்ணுக்கு கிரகரித்து கொடுக்கும். ஸோ மண்ணோட மண் வளத்தை வந்து பாதுகாக்கும், அது ஒன்று. அது இல்லைனா நம்ம என்ன பண்ணோம்னா, பசுந்தலை உரம். பசுந்தலை உரம் என்று என்னென்னா, நம்ம வேப்ப மரம், புங்க மரம், அப்புறம் வந்து எருக்குஞ்செடி, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, நம்ம வயலுக்கு வெளியிலேருந்து கொண்டு வந்து உள்ளே போட்டு மடக்கிறது, அது என்னென்னா பசுந்தலை உரம். இதெல்லாம் நம்ம பண்டைய காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போலாம் யாரும் பண்ணுறதில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு ஒரு முறை பண்டைய கால முறையும் மனு பின்பற்ற வேண்டும். ஏன் வந்து ரசாயன உரத்தை வந்து தவிக்கணும்னு சொல்லணும்னா, இப்போ நிறைய உதாரணம் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் இருக்குது, அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை இருக்கிறதுனால, நம்ம இப்போயே எல்லாருமே என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்கிறது, அவங்க இயற்கை வேளாண்மை சொல்கிறது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. யார் பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் செய்கிறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க உணவு வந்து அவங்களே வந்து உணவு எடுத்துக்கணும் தயாரிச்சுக்கணும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ சிட்டி சைடில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாடி தோட்டம் அமைச்சு வந்து அவங்களே அவங்க காய்கறி வந்து அது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. அவங்க காய்கறியை அவங்களே வந்து விளைவிச்சுக்கிறாங்க. ஸோ நமக்கு தேவையான வந்து காய்கறிகள் நம்மளே வந்து விளைவிச்சு நஞ்சில்லாத உணவை வந்து அருந்தணும்னு சொல்லிட்டு நம்மளே இதெல்லாமே வந்து பயன்படுத்த வேண்டும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன முறை இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து நம்ம பதப்படுத்தணும். அதுக்கு நவதானிய பயிர்கள் அப்படி இல்லைனா பலவகை பயிர்கள்னு சொல்லுவாங்க. அந்த நவதான முறை பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா எல்லா தானியத்திலும் கலந்து வயலில் வந்து பார்த்திங்கன்னா விரைச்சி அந்த என்னென்ன இருக்குன்னா, பயிர் வகை பயிர்கள் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் இருக்கும், வாசனை திரவ பயிர்கள் இருக்கும், எல்லாமே பார்த்திங்கன்னா கலந்து ஒரே வயலில் இட்டு ஒரு 45 to 50 என்ன பண்ணோன்னா அதை மடக்கி விட்டுட்டால் மண்ணோட தரம் வந்து உயரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் பண்ணுற பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி செய்யணும். ஒரு விதை எடுத்தோம்னா விதை மூலிமா பரவக்கூடிய நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ விதை நேர்த்தி செஞ்சு விதையை வந்து பயன்படுத்தணும். ரெண்டாவது, மூணாவது என்ன பண்ணணும்னா, நம்ம எடுக்கக்கூடிய விதை வந்து ஒழுங்கான விதையாக இருக்கணும், நல்ல தரமான விதையாக இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த அடல்ட்ரேஷன் சொல்லுவாங்க, கலப்பு இல்லாத விதையாக வந்து இருக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா கலையில் மூலியமாக பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட 53% பார்த்திங்கன்னா கலை மூலியமாகவே நமக்கு நம்மளுடைய உற்பத்தி திறன் வந்து கம்மியாகுது இந்தியாவில் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம அறியாமல் நெல்லில் பார்த்திங்கன்னா அந்த குதிரைவாளி வந்து நம்ம அறியாமல் அறுத்து நெல் வந்து அடிச்சிருவோம். ஸோ அது வந்து கலப்பு ஏற்படும். அப்போ பார்த்திங்கன்னா மிமிக்ரி வீட் சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை வந்து பார்க்கணும், நம்ம அறியாமல் அறுத்து அதை அறுவடை பண்ணி போட்டுருவோம். ஸோ அது மாதிரி விதையை வந்து நல்ல தரமான விதையும் சுத்தமான விதையும் வந்து எடுக்கணும், களை இல்லாமல் விதையை வந்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏன் களை இல்லாமல் சொல்கிறோன்னா, ஒரு வேளாண்மைக்கு முதன்மையான ஒரு இடுபொருளே விதை தான். ஸோ விதை நேர்த்தி விதை வந்து தரமாக தயாரித்து நம்ம எடுத்தாவே அந்த களை மேலாமை பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் சுழற்சி முறை வந்து கடைப்பிடிக்கணும். நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்து எதனால் வருதுன்னா பயிர் சுழற்சி முறை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. எல்லா விவசாயம் என்ன பண்ணுறாங்க, ஒரு வயலில் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நெற்பயிரே போட்டுகிட்டே இருப்பாங்க. மூணு போகம் சொல்லுவாங்க, மூணு மாதம் கேப் கேப்பில் பார்த்தீங்கன்னா நெல்லையே போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி நெல் போட்டுகிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா நெல் தாக்குற பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அது வயலே வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெல்லில் தண்டு
2: வரக்கூடிய நோயும் கண்ட்ரோல் பண்ணலாம். பயிர் சுழற்சி மேலாண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களை மேலாண்மை இருக்குதுல முக்கியமான பார்த்தீங்கன்னா

மேலாண்மை தான். அதில் நாலஞ்சு முறை இருக்குது. உளவியல் முறை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவி முறை. உளவியல் முறையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஏன் உளவியல் முறையை வந்து அடாப்ட் பண்ணுவோம்னா, நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம கோடை உழவு பண்ணுறது மூலிமா பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன் பூச்சியை கண்ட்ரோல் பண்ண, கோடை மூலம் எப்படி கண்ட்ரோல் பண்ணோன்னா, எல்லா பூச்சியோடைய முட்டையை பார்த்தீங்கன்னா இப்போ எக் லார்வா பியூப்பான்னு சொல்லுவாங்க, அந்த கூடு பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் இடும். நம்ம கோடை உழவு பண்ணும்போது மண்ணில் பட்டு மண்ணிலேருந்து உழவு ஓட்டும் போது வெயிலில் தாக்கி அந்த முட்டையில் பொறிஞ்சு போயிடும், அது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோடை உழவு பண்ணுறதுனால களையும் கட்டுப்படும். அதில் இருக்கிற விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வெயிலில் பட்டு விதையும் பொறிஞ்சு போயிடும். களையும் மேலாமையும் பண்ணலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூச்சி மேலாமையும் பண்ணலாம். அது கூட பார்த்திங்கன்னா நிலப்போர்வை வந்து போடலாம், மல்ச்சிங் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா பால்டிங் மல்ச்சி யூஸ் பண்ணி தக்காளி நடுவோம், மிளகா நடுவோம், அது மாதிரி பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணி நடலாம். அப்படி இல்லையா, நம்மக்கிட்ட சில காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா, வேறு எதனால் நெல்லுடைய தலை அந்த கிராப் டெப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, பயிர் கழிவு மேலாமைன்னு சொல்லுவாங்க, அந்த பயிருடைய கழிவு எடுத்து என்ன பண்ணலாம், போர்வையாக பயன்படுத்தி அப்படி பயன்படுத்தலாம். ஸோ அப்படி போர்வையாக பயன்படுத்தினா என்ன ஆகுனா, களை முளைக்க விடாது. அதுவுமே பார்த்திங்கன்னா மண்ணோட தரத்தை வந்து உயர்த்தும். எப்படி உயர்த்துன்னா, அந்த பயிர் கழிவு வந்து மக்கி அது மண்ணோட தரத்தை உயர்த்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, மண்ணோட ஈரத்தன்மை வந்து இங்கே உயர்த்தும், அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊடுபயிர் பார்த்திங்கன்னா, நம்ம மக்காச்சோளம், மக்காச்சோளத்தில் ஊடுபயிர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தட்டைப்பயிர், பச்சைப்பயிர் அந்த மாதிரி பயிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு களையை வந்து வளர விடாது, மண்ணுக்கு வந்து தலை சத்து வந்து கிரகரிச்சு கொடுக்கும், அப்புறம் வந்து ரெண்டு வருமானம் வரும் உங்களுக்கு. இதுதான் வந்து ஊடுபயிரோடைய நன்மைகள். ஸோ ஊடுபயிர் பண்ண மூலிமா உங்களுக்கு களையும் கட்டுப்படுத்தலாம், நம்மளுக்கு வந்து இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சி மேலாண்மை, முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை வேளாண்மையத்தில் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். அதாவது என்னென்னா, வருமுன் காக்கிறது. நம்ம எப்படி கொரோனாக்கு வந்து தடுப்பூசி போட்டோமோ அதே மாதிரி வருமுன் காத்துறதுக்கு பண்ணால் தான் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்னு சொல்லுவாங்க. இயற்கை வேளாண்மையில் எல்லாமே முன்னாடியே வந்து நமக்கு தெரியும், இந்த பயிர் பண்ணால் இந்த பூச்சி வரும், இந்த நோய் வரும் முன்னாடியே தெரியும். அதுக்கான வழிமுறைகளை முன்கூட்டியே நம்ம கடைபிடிச்சிட்டா முக்காவாசியான நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பூச்சிக்கொல்லியை வந்து பயன்படுத்தாமல் தவிர்க்கலாம், ஓகேங்களா. பூச்சி மேலாண்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்ச்சி பொறி பயன்படுத்தலாம். கவர்ச்சி பொறினா உங்களுக்கு விளக்கு பொறி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு பொறி வச்சுக்கணும். அந்த விளக்கு பொறி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு போட்டு விடியற்காலை 6 மணிக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. 7 மணி முதல் 11 மணி முதல் வரைக்கும் தான் பயன்படுத்தணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிற பூச்சிகள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்டர்னல் பேஸ்ட் சொல்லுவாங்க, இரவு நேரங்களில் சுற்றிட்டு இருக்கும். அந்த பூச்சி என்ன ஆகும்னா அந்த விளக்கு பொறியில் வந்து பட்டு வந்து அது செத்து போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், 7 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் அந்த விளக்கு பொறியை வந்து பயன்படுத்த வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சி பொறி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு பொறி இருக்குது. ஒட்டு பொறின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சாறு உறிஞ்சும் பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்துவோம். நீங்கள் எல்லோரும் மஞ்சள் நிற அட்டை, அப்புறம் வந்து நீல நிற அட்டை வந்து பயன்படுத்துவோம். மேக்ஸிமம் எல்லா சாறு உறிஞ்சும் பூச்சிகள், அந்த அசுனி பூச்சி, வெள்ளை பூச்சி, மாவு பூச்சி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் அந்த பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பொறி வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப்புன்னு சொல்லுவாங்க, சிக்கி ட்ராப்னு சொல்லுவாங்க, ஒட்டு பொறி. மஞ்சள் நிறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பூச்சிகளுக்கு, சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு அந்த மஞ்சள் நிறம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இதுக்கு பார்த்தீங்கன்னா நீல நிறம் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த ஆனியனில் சொல்லுவாங்க, வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் நோய் அடிக்கும், அந்த பூச்சிக்கு பார்த்தீங்கன்னா நீல நிற பொறியை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதலுக்கு நம்ம பூச்சியை மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டாவே நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை வழியில் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி செய்யலாம். நான் முன்னாடியே சொன்னதான் விதை நேர்த்தி சொன்னது. ஸோ விதை நேர்த்தி மூலமா என்ன பண்ணலாம், முன்கூட்டியே நம்ம நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ வந்து பயோ ஃபெர்டிலைசர் உயிர் உரங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடியும் பேசிலஸ் சப்சிலிஸும் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தியாக பயன்படுத்தலாம். அந்த விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி பார்த்தீங்கன்னா 4 கிராம், 1 கிலோ விதைக்கு வந்து 4 கிராம் பயன்படுத்தலாம். அதுவே மண்ணில் இடுறதா இருந்தால் உங்களுக்கு 2.5 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு பயன்படுத்தலாம். அந்த இயற்கை வழி முறையை வந்து பயன்படுத்தினா என்னென்ன நன்மைனா, மண்ணோட தரத்தை உயர்த்தலாம், நம்ம சாப்பிட்ற பொருளை வந்து பார்த்திங்கன்னா சுவையை உயர்த்தலாம். அதே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நன்மை ஏற்படும், தீமை எதுவும் கிடையாது. மண்ணோட தரத்தை வந்து உயர்த்தினாவே நமக்கு வந்து நம்மளுடைய தரம் வந்து உயர்ந்துடும். அதே பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் பார்த்திங்கன்னா ஆடி தெரியும் நமக்கு, உழவின் நண்பன் சொல்கிற மண்புழுவை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம். அது உயர்ந்தால் நமக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரும். அப்புறம் வந்து தேனீக்களுடைய மகர்ந்த சேர்க்கையும் வந்து உயரும். ஸோ மகர்ந்த சேர்க்கை பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா தேனீகள். ஸோ அந்த மாதிரி எல்லாமே காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிரிட்டு நச்சு இல்லாமல் உணவு வந்து பயன்படுத்தலாம்.

0: தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப். அவங்க சொன்ன விவரம் உனக்கு புரிஞ்சுதா?
1: தெளிவா புரிஞ்சது செம்பருத்தி. இனிமே நானும் கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை வழி வேளாண்மைக்கு மாற போறேன். அதுதான் எங்க மண்ணுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது.
0: நல்லது மருதாணி, உன்னோட பணி சிறக்கட்டும். இரு இரு, அப்புறம் இன்னொரு செய்தியும் இங்க சொல்ல போறாங்க, அதையும் கேட்டுட்டு போ, உனக்கும் பயனுள்ளதா இருக்கும்ல.
1: அது என்ன செய்தி, யாரு சொல்ல போறாங்க?
0: எல்நினோ தாக்கத்தில் இருந்து கோழிகளை எப்படி பாதுகாக்கணும்ன்றத பத்தி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவங்க சொல்ற தகவலை கவனமா கேட்டுக்கோ.
2: பசிபிக் பெருங்கடலில் அந்த வெப்பநிலை மாற்றம் ஏற்படும் போது, நீருக்கு மேலே இருக்கிற வெப்பநிலை மாற்றம் ஏற்படும் போது, அந்த அதாவது வியாபார காற்றுன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய மூமெண்ட் வந்து பாதிக்கப்படுறதால என்னாகும்னா, மழை பெய்யாத இடங்களில் வந்து பெய்ய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மழை பெய்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம் நிலவ வாய்ப்பு இருக்கும். இந்த சூழ்நிலை வந்து ஒரு காலத்துலேருந்து 20 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த எல்நினோ வர்ற சூழ்நிலை இருந்தது. இப்போ காலநிலை மாற்றத்தின் காரணமாக நம்ம தான் அதுக்கு காரணம், மனிதர்கள் தான். அதனால் இப்போ வந்து 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வர்ற நிலைமையில் வந்து இருக்குது. அதுலேயும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் எல்நினோ, ஏறக்குறைய 2 டிகிரிக்கு மேலே வந்து வெப்பநிலை உயர்ந்துருச்சு பசிபிக் பெருங்கடலில். ஸோ இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இதனுடைய விளைவுகள்னு வந்து பார்க்கும்போது மழை பொழிவு குறையும், விவசாயம் பாதிக்கப்படும், கோழிகள் கால்நடைகள் உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, எல்நினோவால் ஒரு 16% அளவுக்கு வந்து விலைவாசி உயரக்கூடும் அப்படின்ற ஆய்வு வந்து சொல்லுது. ஸோ இது எல்லாமே மொத்தமாக பார்க்கும்போது நம்ம மனிதர்களை தான் வந்து பாதிக்கும். இந்த எல்நிலோ சூழ்நிலையால் கால்நடை மாற்றம் ஏற்படும் பொழுது அதை தகவமைச்சிக்கிறதுக்கு, அதாவது கோழிகள் வந்து தங்களுடைய உடல் வெப்பநிலையை தகவமைச்சு அவருடைய உற்பத்தி வந்து குறையாமல் இருக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் விவசாயிகள் வந்து பண்ணணும். இது என்னென்னா, ஸோ நம்ம சாதாரணமாக இருந்துடக்கூடாது. அது நாட்டுக்கோழி தானே, உதாரணத்துக்கு நாட்டுக்கோழி வந்து அது வெயிலை தாங்கும், வெப்பத்தை தாங்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதற்கான முறைகளை வந்து கடைபிடிக்கணும். ஏன்னா அனிமல் வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இருக்கிற உரிமைகள் மாதிரி கால்நடைகள் கோழிகளுக்கும் உரிமை இருக்குது. நல்ல காற்று, நல்ல தீவனம், அடுத்து தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறது, ஒரு சௌகரியமான சூழ்நிலை. ஸோ இது மாதிரியான அனிமல் வெல்ஃபேர் இதை வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் மேடம். ஸோ இந்த அடிப்படையில் கோழிகளோட உடல் வெப்பநிலை அதிகன்றதுனால என்ன ஆகும்னா, இந்த எல்நிலோவில் வெப்பத்தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வெப்பத்தை தாங்கிக்காமல் என்ன பண்ணணும்னா, மூச்சு விட ஆரம்பிக்கும், பெருமூச்சு விடும். அந்த வெப்பத்தாக்கம் அதிகரிக்க பெருமூச்சு விடுறதுடைய வீரியம் வந்து அதிகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கோழி வந்து தலையை உயர்த்த ஆரம்பிக்கும். அதை வான் நோக்கி தலையை உயர்த்தி மூச்சை வந்து வாயை திறந்து விட ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுடைய இறக்கை, இறகுகளை வந்து தூக்கி அந்த அல்லை இல்லை கக்கன்னு சொல்லி கை வச்சு பார்த்தீங்கன்னா உடல் சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சூடை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணால், கோழி வந்து ரெக்கையை விரிச்சிரும், விரிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கும். அடுத்தது வந்து தீவனம் எடுக்காது, ஈரமான இடத்தை நோக்கி வந்து உட்காரும். பார்த்தாவே தெரியும், அசௌகரியம் வந்து தெரியும். முக்கியமானதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு விடுறது தான். அதனுடைய தீவிரத்தின் கருதி நம்ம வந்து உடனடியாக அந்த கோழிக்கு வந்து நம்ம தேவையான சிகிச்சையோ இல்லை மேலாண்மை முறைகளையோ வந்து நிச்சயம் இதை தடுக்கிறதுன்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முறைப்படி தடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எந்த கோழியை வளர்க்குறோம் அப்படின்றது இருக்குது. நம்ம வளர்க்குறோன்னும் போது வெயிலை ஓரளவு தாங்கக்கூடியது என்னன்றது வந்து நம்ம கால்நடை மருத்துவர்களையோ இல்லை பல்கலைக்கழகத்தில் இருக்கவங்களையோ இல்லை முன்னோடி விவசாயிகளோ கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்கலாம். அதே மாதிரி வந்துன்னா நாட்டுக்கோழிகள் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பத்தை வந்து தாங்கக்கூடியதோ, ஸோ அது மாதிரி வந்து போயிடலாம். ஸோ இனத்தேர்வு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொட்டகை அமைப்பு. ஏற்கனவே கொட்டகை அமைச்சவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது, புதுசாக அமைக்கிறவங்க வந்து கிழக்கு மேற்காக அமைக்கலாம். அடுத்தபடியாக கொட்டைகளை வந்து காற்றோட்ட வசதி, காற்றோட்ட வசதி அப்படின்றது போது வந்து பார்த்தீங்கன்னா காற்றே ரொம்ப உஷ்ணமாக தான் அடிக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் கிழக்கு மேற்கு அவங்களுடைய கொட்டகை அமைச்சிங்கன்னா வடக்கு தெற்கில் பார்த்தீங்கன்னா கம்பி வலை இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு செவுத்தை ஒட்டி வச்சிடுறாங்க. ஸோ அப்போ வடக்கு தெற்கு வந்து ஓப்பன் இல்லைன்னா என்ன ஆகுனா காற்று ஒரு வழியாக போய் செவுத்தில் மோதி ரிட்டர்ன் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்ததுன்னா என்ன ஆகுன்னா நோய் தொற்று அதிகமாகும், உஷ்ணமும் அதிகமாகும், அதாவது வெப்பமும் வந்து அதிகமாகும். வடக்கும் தெற்கும் வந்து ஓப்பனாக வச்சு காற்று வந்து உள்ளே நுழைஞ்சி வெளியில் வரணும். ஸோ அப்படி உள்ளே நுழைஞ்சி வரும்பொழுதும் அறிவியல் பூர்வமாக வந்து அகலம் இருக்குது. ஒரு கொட்டகையோட அகலம்னு வரும்போது 22 அடிக்கு மிகாமல் இருக்கணும். ஸோ 22 அடிக்கு மிகாமல் இருக்குது நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது வந்து நல்லது. அடுத்த தவறு என்ன, விவசாயிகள் தெரியாமல் பண்ணுறது என்னென்னா, ஒரு கொட்டகைக்கும் இன்னொரு கொட்டகைக்கும் நடுவில் ஒரு லாரி மட்டும் போகிற அளவுக்கு வச்சுப்பாங்க. அது வந்து தவறு. ஒரு கொட்டகையோட அகலத்தின் 3 அல்லது 5 மடங்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கொட்டகைக்கு வந்து இடைவெளி இருக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டகைன்னு வரும்போது கூரை ரொம்ப முக்கியம். எப்படி சைடில் வந்து வடக்கில் இருந்து தெற்கு காற்று போகணும் முக்கியமோ அதே மாதிரி கூரை முக்கியம். வெப்பம் அதிகமாக இருக்கிற சமயங்களில் கூரை மேலே வைக்கோல வந்து பரப்பலாம், இல்லை ஓலை இலைகளை வந்து போடலாம், தன்னங்கித்து ஓலை வந்து போடலாம். இப்படி போகிறதா

என்ன ஆகும்னா அந்த தென்னங்கத்து ஓலை வைக்கோலுக்கும் அந்த தகட்டுக்கும் நடுவில் ஒரு எம்டியான ஒரு வெற்றிடம் வந்து உருவாக்கும். இதனால வந்து வெப்பம் கடத்தப்படுறது வந்து தவிர்க்கப்படும். ஸோ இன்னொன்று என்ன பண்ணலான்னா கலர்களில் அதாவது வண்ணத்தில் வந்து வெள்ளை நிறத்துனா நம்மளுடைய வெளிச்சத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடியது, அது வந்து உள்ளே இழுக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் நீங்கன்னா உங்களுடைய கூரை பொருட்களை தகரத்தை பயன்படுத்துகிற பட்சத்தில் ஆஸ்பட்டாஸ் அதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் வந்து சுண்ணாம்பு அடிக்கிறது வந்து நல்லது. அந்த சுண்ணாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசை ஃபெவிக்கால் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலந்த அந்த சுண்ணாம்பு கலந்த தண்ணியில் ஒரு 50 மில்லி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெவிக்கால் கலந்து அடிச்சிங்கன்னா அது வந்து நல்லபடியாக ஒட்டிக்கும். ஸோ இது ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் தான், ஆனால் நீங்கள் இந்த வெள்ளைப்பூச்சி பூசும் வந்து குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/3 அளவுக்கு தான் வந்து வெப்பம் வரும். 70% வந்து அந்த வெப்பம் பிரதிபலித்து வெப்பம் வந்து உள்ளே இழுக்காது. ஸோ அதே மாதிரி கூரையின் உட்புறம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும். ஸோ ஏன் கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும்னா ஸோ கோழி வந்து ஏற்கனவே உஷ்ணமாக இருக்கும், உஷ்ண காற்று விடும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எச்சம் போடும். ஸோ அந்த எச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா வரும். ஸோ அந்த அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து ஒரு சுவாச கோளாறுகள் வந்து உருவாக்கும். இப்போ கருப்பு நிறத்தை வந்து கூரையினுடைய உட்பகுதி கொட்டாய்க்குள்ளே நுழையும் போது நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் தெரியணும். ஸோ அடித்தோம்னா என்ன ஆகுனா அது வந்து அந்த உஷ்ணத்தை இழுக்கும். ஸோ இழுக்கும் பொழுது வடக்கு தெற்கு வழியாக காற்று போகிறது என்னாகும்னா உங்களுக்கு உஷ்ணத்தை வந்து குறைக்கும். மரங்களை வந்து சுற்றி நடுறது நல்ல விஷயம். ஸோ அதையும் வந்து பண்ணணும். அடுத்தது வந்து குடிநீர். நம்ம கொடுக்கிற குடிநீர் தூய்மையான குடிநீர் கொடுக்கணும். ஸோ இயல்பாக ஒரு கோழி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழியுடைய வெப்பநிலை வந்து 25 டிகிரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த கோழி வந்து ஆரோக்கியமாக சௌகரியமாக உணரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வெப்பம் தரும், கூடுதல் வெப்பம் தரும். நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும், நாட்டுக்கோழி வந்து தன்னுடைய இறகலை அதை ரெக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளை அடைச்சிக்கும். என்னென்னா சூடு அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ கோழி குஞ்சுகளுக்கு சூடுன்னு வந்து பார்க்கும்பொழுது 35 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு கோழி குஞ்சுகளுக்கு சூடு வந்து இனி ஆரம்ப காலத்தில் வந்து 35 டிகிரி தேவை. ஆனால் இப்போ சாதாரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 35 தாண்டி தான் போகுது. 35 டிகிரி சென்டிகிரேட் தாண்டி போகும்பொழுது என்னாகுன்னா கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பத்தாக்கம் அழுத்தம் வந்து ஏற்படும். கோழி குஞ்சுகளுக்கும் ஏற்படும், கோழிகளுக்கும் ஏற்படும். இந்த எல்லினோ காலம் வெப்பம் அதிகமாக இருக்கிற கோடை காலங்கள் வந்து கோழிகளை தாக்குற மிக முக்கியமான நோய் வந்து வெள்ளை கழிச்சல் நோய், அதாவது கொக்கு நோயின்ற கழிச்சல் நோய், வெள்ளையா இல்லை பச்சையா கடியும். இது வந்ததுன்னா பொருளாதார இழப்பு வந்து நிறைய இருக்கும், கோழி இறந்து போயிடும், வைத்தியம் பார்க்கறது கஷ்டம். கோழிகளுக்கு பண்ணைகளுக்கு உள்ள இருக்கிற கோழிகளுக்கும் எளிதில் பரவும், பண்ணைக்கு ஒரு பண்ணையிலிருந்து இன்னொரு பண்ணைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் பரவக்கூடியது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வருமுன் காப்பும், அதுதான் தடுப்பூசி போடுறது தான். நம்ம தடுப்பூசி அட்டவணை இருக்குது. ஸோ அதுபடி முதல் நாள் வந்து மேரக்ஸ் தடுப்பூசி போடணும், அதனால் 7வது நாள் F1 போடணும், அடுத்து 14வது நாள் வந்து நம்ம கம்போரா, அடுத்து 21வது நாள் அளவில் நம்ம வந்து லசோட்டா கொடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாரம் கழித்து வந்து அம்மை நோய் தடுப்பூசி வந்து கொடுக்கணும். இதே நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பிரதி சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருந்துக்கு வெள்ளை கழிச்சல் நோய் தடுப்பூசி இலவசமாக போடுறாங்க, அங்கே வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கலாம். அம்மை நோய் தடுப்பூசி கால்நடை மருத்துவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதனுடைய தேவை இருந்து வந்து சொல்லுவார். இது நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப சாலச்சிறந்தது. என்ன இன்னொரு விஷயம்னா நீங்கள் எப்பவுமே தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த தடுப்பூசி போடப்பட்ட கோழி மட்டும் பாதுகாக்கப்படாது, அதன் வழியாக வர்ற மற்ற கோழி குஞ்சுகள் அதாவது அந்த முட்டை வழியாக வர கோழி குஞ்சுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஒரே தீர்வு தடுப்பூசி மட்டுமே. எல்லினோவில் வந்து நம்ம எப்படி ஆடுகளை பராமரிக்கலாம், கோழிகளை பராமரிக்கலாம், கறவை மாடுகளை பராமரிக்கிறது, இது எல்லினோ சூழ்நிலையில் நெல் சாகுபடி எப்படி மேம்படுத்துறது, எல்லினோ சூழ்நிலையில் மீன் வளர்க்குறது எப்படி, ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வந்து எல்லா இதுலேயும் எல்லினோக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை வந்து கொடுக்கணும், அதில் வந்து குளுக்கோஸ் வந்து கலந்துக்கலாம். குளுக்கோஸ் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சொல்கிறேன், 1 லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு வந்து வெள்ளமோ, 1 கிராம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, 1 கிராம் அளவுக்கு சலவை சோடா கலந்து வந்து கொடுக்கலாம். இதில் வந்து மாற்றம் இருக்கக்கூடாது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது என்னென்னா அரிசியை சின்ன ரொம்ப ரவை சைஸ்க்கு வந்து அரிசியை உடச்சி கொடுக்கலாம், இல்லை ரவை இதை வந்து கொடுத்தீங்கன்னா தீவன தேவை வந்து சரியாயிடும். சொட்டு மருந்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணை முறையில் வளர்க்கும்போது இது வந்து முதல் நாள் அன்னைக்கு வந்து மேரக்ஸ் தடுப்பூசி போடணும், அது வந்து பண்ணை அளவில் போடுவாங்க, நாட்டுக்கோழிகளுக்கு வந்து பெரும்பாலும் தேவைப்படுறதில்ல. 7வது நாள் நீங்கள் சொட்டு மருந்து வந்து ஆரம்பிக்கணும். 7வது நாள் வந்து F1 அப்படின்ற சொட்டு மருந்து போடணும், 14வது நாள் வந்து கம்போரோன்ற சொட்டு மருந்து போடணும், 21வது நாள் லசோட்டான்ற சொட்டு மருந்து. எளிமையாக நினைவு வச்சிங்கன்னா 1 வாரம் முடிவு, 2 வாரம் முடிவு, 3 வாரம் முடிவு. ஸோ கொக்குனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸால் வர்ற வந்து வியாதி. கோழிகளை எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய சவால் என்னென்னா விவசாயிகள் வந்து தங்களுடைய அறியாமையால் வந்து ஆன்டிபயோட்டிக்னு சொல்கிற மருந்துகளை வந்து தொடர்ச்சியாகவோ இல்லாட்டி தவறுதான அளவிலோ வந்து கொடுக்கறது, தேவைப்படாத நேரங்களில் வந்து தர்றது. நீங்கள் கொக்குணவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக் யூஸ் ஆகாது, அதாவது நச்சு உயிரியை வந்து தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஆனால் 2ம் நிலை பாக்டீரியா

கொடுக்கறது, தேவைப்படாத நேரங்களில் வந்து தர்றது. நீங்கள் கொக்குணவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக் யூஸ் ஆகாது, அதாவது நச்சுயிரியை வந்து தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஆனால் இரண்டாம் நிலை பாக்டீரியா நோய்களை தடுக்கிறதுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்த மாதிரி இருக்கும். அந்த ஆன்டிபயோட்டிக் நீங்கள் பயன்படுத்தினா அதுக்கு வந்து வித்ட்ரவல் பீரியட் இருக்குது. அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்தினோம்னா கோழிலேயோ இல்லை ஆடுகள்லேயோ மாடுலேயோ பயன்படுத்தினா குறிப்பிட்ட காலம், 5 நாள், 7 நாள், 9 நாள், இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த பாலையோ கறியோ முட்டையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அதனால் இதை தவிர்க்கிறது நல்லது. இது என்னென்னா வருமுன் காப்போம் தான், அதாவது மூலிகை கஷாயம் மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க. துளசி வந்து ஒரு 30 கிராமு, வில்வ இலை இருந்ததுன்னா ஒரு 30 கிராமு, கற்பூரவள்ளி வந்து ஒரு 30 கிராமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா இது வந்து ஒரு 30 கிராம். இந்த 4 சேர்த்துக்கிட்டு இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு வந்து அரைச்சிடணும். ஸோ அரைச்சதை வந்து நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கலந்து பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் வைக்கணும். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம நாட்டு வெள்ளம், நாட்டு சர்க்கரை இல்லை பனவெல்லம் சேர்த்துக்கிறது வந்து நல்லது, சுவை தரக்கூடியது. இதெல்லாம் கலந்து கொடுத்தீங்கன்னா ஸோ கோழி சாப்பிடும் பொழுது அதற்கு வந்து அந்த வெப்ப தாக்கத்தில் இருக்கிறத வந்து குறைச்சிக்க முடியும். ஸோ அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. சில கோழிகள் வந்து தீவன கோளாறு காரணமாக ஈரல் வந்து பாதிக்கப்படலாம். இது வந்து பெரிய பண்ணை வச்சிருக்கிறவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க, அதாவது கோழி அறுத்து பார்த்தா அதனுடைய ஈரல் வந்து கெட்டு போயிருக்கிறது வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம், ஒரு 30 கிராம் அளவுக்கு வந்து மஞ்சள், அப்புறம் கரிசலாங்கண்ணி ஒரு 30 கிராம், இஞ்சி விழுது ஒரு 10 கிராம், அது 30 30, இது ஒரு 10 கிராம் அளவுக்கு கரைச்சி அதை வந்து சுடுதண்ணி ஆற வச்ச சுடுதண்ணியில் வந்து கலந்து கொடுக்கறது நல்லது. இது எல்லாமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே வேணாம், 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 20-50 கிராம் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துங்க. 1 கிராம் சோடா உப்பு, 1 கிராம் உப்பு கலந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் சம்பந்தமான பற்றாக்குறை இதெல்லாம் சரி செஞ்சிட முடியுங்க. நார்மலாக வெப்பம் இல்லாத காலங்களில் வந்து எவ்வளவு தீவனம் எடுக்குதோ அதோட 2 மடங்களை வந்து தண்ணி தேவைப்படும். ஒரு உதாரணமாக ஒரு கோழி 125 கிராம் தீவனம் எடுத்துக்கோன்னா அதோட 2 மடங்கு அளவுக்கு வந்து தண்ணி குடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே வெப்ப காலங்கள் அதிகமாக அதிகமாகும், இது வந்து 4 மடங்கு அளவுக்கு தண்ணி அதிகமாகும்.

0: என்ன மருதாணி, எல்நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை எப்படி பாதுகாக்கணுங்கிறது பத்தி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் M.S. கண்ணதாசன் அவங்க சொன்ன தகவல் உனக்கு பயனுள்ளதா இருந்திருக்குமே.
1: அதுல என்ன சந்தேகம், என்னோட கோழிகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த தகவல் எல்லாம் எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்.
0: சரி மருதாணி, நேரமாச்சு, நம்ம கிளம்புவோம் வா.

0: நிகழ்ச்சிகள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படிண்ணே?
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
0: நிகழ்ச்சி அமைப்பு P. வாசுதேவன்.

உற்சாகம் ஊற்றடக்கம் மூங்கல் அன்பலை. இது தருமபுரி பண்பலை 102.5 நிலையத்தில் நேரும் 8:00. இனி நிகழ்ச்சியில் நாம் இணைகிறோம் தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில். தாய்ப்பாலில் கலந்த மொழி தரணியிலே சிறந்த மொழி, செய்ப்பருவ மழை எல்லாம் சிதைத்தாலும் பொறுத்த மொழி, பாய் விரித்து நிலா பார்த்து பாட்டனோடு கழித்த மொழி, நோயின்றி ஒளிகுறிப்பில் மாத்திரைகள் கொடுத்த மொழி, பேய் வந்து பிடித்தாலும் பண்டிதனாய் மாற்றும் மொழி, காயாகி கனியாகி செம்மொழியாய் பழுத்த மொழி, தாயாகி தமிழனுக்கு தன் உதிரம் கொடுத்த மொழி, எங்கள் உயிர் தமிழ்மொழி.

பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழி தமிழ் மொழி. தமிழும் நாமும் வேறல்ல, தமிழே நமது வேர். தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் இனி நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 04342244403 என்ற எண்ணிலோ, அல்லது 9486811052 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 04342244301 என்ற எண்ணிலும், 94866520 என்ற எண்ணில் அழைக்கலாம். நிறைய நேயர்கள் இணைப்பில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?

0: அடுத்த நேயர் வருக. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: ஹலோ.
0: வணக்கங்க ஐயா, யார் இங்க இருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் இங்க இருந்து?

0: குப்பநல்லின்னு குப்பல் சார்,
1: சரிங்க
0: குப்பநல்லி.
1: ஐயா, பேர் என்ன சொன்னீங்க?
0: குப்பன், குப்பன்
1: குப்பன். சரிங்க ஐயா, குப்பன் ஐயா என்ன தொழில் செய்றீங்க நீங்க?
0: விவசாயம் சார்.
1: எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
0: சின்ன பிறந்தா பார்த்தா விவசாயம் சார்.
1: என்ன நிலத்துல என்னென்னலாம் போட்டிருக்கீங்க?
0: வெத்தலை சார்.
1: வெத்தலை. சரிங்க, வெத்தலை எப்படி போடணும் சார்? வாயில தான் சார் போடணும். வாயில போடணும்னு சொல்லிடாதீங்க. சரிங்க சார், மொத்தம் ஆறு சார் போட்டீங்களே சார், நியாயமா சார்? தமிழ் பேசுங்க, வந்துட்டு ஐயால போடணும். பேசி பேசி அப்படியே வந்துருது சார். சொல்லுங்க சார், என்ன சார் இப்படி பண்றீங்களே சார்? பாருங்க, நம்ம எவ்வளவு வந்து நம்ம ஆங்கிலம் கலக்காம நம்மளால பேச முடியல இல்லையா? ஏற்பாடு ஆகி போச்சு. இல்ல, நம்ம அதை கொஞ்சம் மாத்தலாம், தப்பு இல்ல. நன்றி, நன்றிங்கய்யா இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: நாமதுரை, நாகரசம்பட்டில இருந்து பேசுறேன்.
1: நாமதுரை. இன்னைக்கு மட்டும் நாமதுரைன்றீங்களே, மத்த டைம் என்னம் துரைன்னுவீங்களே, நாயமா?
2: இன்னைக்கு தமிழ் பேச சொல்லிருக்கீங்களா?
1: ஆமா, எப்படி பேச சொல்லிருக்கோம்?
2: தமிழ்ல பேசணும்.
1: தமிழ்ல தாங்க பேசணும். சரி, என்ன தொழில் செய்றீங்க?
2: நான் வந்து விவசாயிங்க.
1: விவசாயி இல்லையே, நீங்க வேற ஏதோ சொல்லுவீங்களே. விவசாயத்தில் என்ன பண்றீங்க?
2: விவசாயத்தில் மாட்டுக்கு தீவனப்பில் வைத்து இருக்கிறோம். மாடுக்கு தீவனப்பில் எடுத்து மாட்டுக்கு போடுவோம்.
1: சரி, எதில் இருக்கிறீங்க? கட்டிங் மிஷின்லாம் வச்சிருக்கீங்களா எப்படி?
2: கட்டிங் மிஷின் இல்லையா.
1: வேற என்ன மிஷின் இருக்கு?
2: அருவாள்.
1: அருவாள் கட்டிங் மிஷின். நான் சொல்லலாம், நீங்க திருப்பி சொல்லலாமா?
2: சொல்லக்கூடாது.
1: சொல்லிட்டீங்களே.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அடுத்த துரை நன்றி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
3: வாழ்க வளத்துடன் சேவி ஜெயசீலன், கொடமாட்டப்பட்டீங்க.
1: ஜெயசீலன் ஐயா, நீங்க வாழ்க வளத்துடன் சொல்றப்ப நாங்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கோம். நன்றிங்க ஐயா. ஏன்னா நான் நல்லவற்றையே நினைக்க வேண்டும், நல்லவற்றையே பேச வேண்டும் இல்லைங்களா? ரொம்ப சரிங்க, மகிழ்ச்சி. சரிங்க, சரி, நீங்க ஆசிரியர், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்குனா எது சொல்லுவீங்க?
3: என்னுடைய மிக மிக உயர்ந்த பட்ச பொழுதுபோக்கு வானொலி கேட்பது.
1: வானொலி. என்னென்ன வானொலி எல்லாம் கேட்பீங்க?
3: தருமபுரி பண்பலையை கேட்பேன். சென்னை வீர் பாரதியுடைய அலைவரிசை கேட்பேன். சென்னை வானவில் பண்பலை அலைவரிசை கேட்பேன். அவ்வளவுதான்.
1: அது எண்கள்லாம் ஞாபகம் இருக்கா? எண்கள்லாம் 102.5
3: எல்லாம் நினைவு இருக்கா?
1: ஏங்க சொல்லுங்க பாப்போம்.
3: தொடர்பு கொள்ளும் எண்களா?
1: தொடர்பு கொள்ளக்கூடிய எண்கள் இல்லையா? நம்முடைய பிரீக்குவன்சி.
3: பிரீக்குவன்சி 102.5 தருமபுரி. 102.5
1: பிரீக்குவன்சி. அலைவரிசையா?
3: அலைவரிசை, அலைவரிசை.
1: நீங்க எப்படி பிரீக்குவன்சின்னு சொல்லலாம்? ஆசிரியரே, இப்படி செய்தால் நாங்கள் என்ன செய்வது? அலைவரி செய்யா
3: ஆங்கிலம் வந்து பிரிக்க முடியாத ஒரு உணர்வால் ஒன்றி விட்டதுன்னா சொல்லாது.
1: அதாவது இது திருவிழாக்கள் படத்துல சொல்ற மாதிரி, பிரிக்க முடியாது, சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமை என்ற மாதிரி சேர்ந்தே இருப்பது ஆங்கிலமும் தமிழுமா? சரிங்க, நீங்க பிரிக்க வந்துச்சு அலைவரிசையா, அது சொல்லிட்டு போயிருங்க. அலைவரிசை. நல்லா முயற்சி பண்ணீங்க, நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் ஐயா. இனியே சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்திருங்கள், எப்போதும் மகிழ்ந்தே இருங்கள்.
4: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: தருமபுரி மாவட்டம் ஏ ஜட்டியல்லி ஊராட்சி எரப்பட்டி தகடூர் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள

0: அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: நிகழ்ச்சி நினைவு நேயர் வருக, வணக்கம். வணக்கம், அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப லோ வாய்ஸ்ல கேக்குதே, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? கேக்குதுங்கய்யா. யார் இங்க இருந்து? எடப்பாடியில இருந்து முருகன். என்னங்க முருகன், இன்னைக்கு எடப்பாடியில நல்லா மழையாமே? ஓரளவுக்கு பெஞ்ச தூரல் கீரல் விழுந்ததா? அப்படிங்களா? ஆமா, ஒருவேளை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் முன்தினத்தை கூட. சரிங்க, என்ன முருகன் வேலை செய்யறீங்க நீங்க? சரி, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? பிறந்ததுல இருந்தே விவசாயமா? சரிங்க, எது மாதிரியான பயிர் வகைகள் எல்லாம் நீங்க போடுறீங்க?
6: நமது வயல் நெல் பயிர்கள், பருத்தி, இதுதான் அதிகமாக நாம் பயிரிடுவோம். சில நேரங்களில் தட்டு, சில காய்கறிகள் பயிரிடுவோம்.
5: எப்படி காய்கறி எல்லாம் மூட்டையா விக்கிறீங்களா, கிலோ கணக்கில் விக்கிறீங்களா, டன் கணக்கில் விக்கிறீங்களா?
6: அதெல்லாம் 50 கிலோ.
5: 50 கிலோ என்னங்க?
6: 50 கிலோகிராம் எடை இருந்தாலும், 30 கிலோ எடை இருந்தாலும் விற்பனை செய்யும்போது.
5: கிலோ என்பது இங்கிலீஷா தமிழா? கிலோ
6: கிலோகிராம்
5: தமிழ்லே சொல்றீங்க. சரிங்க, சரி, என்ன மோட்டார் பயன்படுத்துறீங்க? என்ன மோட்டார் பயன்படுத்துறீங்க? எத்தனை ஹெச்பி மோட்டார் பயன்படுத்துறீங்க?
6: மின் மோட்டார். 5 குதிரை திறன் மின் மோட்டார்.
5: மின் மோட்டாரா, மின் இயந்திரமா? மோட்டார் என்பது ஆங்கில சொல்லா தமிழ் சொல்லா?
7: தருமபுரி மாவட்டம் கரியப்பநல்லியிலிருந்து சிவனேஷ்.
5: சிவனேஷ், என்ன படிக்கிறீங்க?
7: 12ஆம் வகுப்பு.
5: சரிங்க, கரெக்டா தமிழ் பேசுங்க. நிகழ்ச்சிக்கு வரீங்க, உங்களை மாதிரி இளைஞர்கள் படிக்கிற மாணவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. சரிங்க, இப்போ என்ன பண்டிகை வரப்போகுது?
7: பண்டிகையா?
5: ஆமா,
7: விநாயகர் சதுர்த்தி.
5: விநாயகர் சதுர்த்தி என்ன பண்ண போறீங்க?
7: விநாயகர் அருகில் உள்ள பசங்க எல்லாம் சேர்ந்து வைப்போம்.
5: பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன வைப்பீங்க?
7: பசங்களும்
5: எப்படி பேசணும்?
7: சீக்கிரமா
5: விரைவாகவா? சீக்கிரம் தமிழ் சொல்லா, விரைவாக தமிழ் சொல்லா?
7: விரைவாக.
5: சரிங்க, உங்களுக்கான ஒரு பெருமொழி சொல் கேட்டலாமா?
7: எளிமையாக சொல்லுங்க.
5: எளிமையாகவா? சரி, என்ன சோப் போடுறீங்க?
7: குளியல் சோப்பு.
5: குளியல், குளியல் சோப்பு. ஏ, எப்படியாவது இதில் ஜெயிச்சிடலாம்னு பார்த்தா வளைச்சி வளைச்சி அடிக்கிறாங்களேயா அப்படின்றீங்க. சரிங்க, அந்த சோப்புக்கு தமிழில் என்ன அர்த்தம்? குளியல் சோப்பா? சோப்புனே சொல்லக்கூடாதே. சோப்பு என்னவா இருக்கும்? தெரியலையே, ஒன்றும் புரியலையே. நன்றி, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்.
7: நன்றி.
5: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.

0: நாயகருக்கு இனிமையான இரவுடன்.
1: மங்கள்பூர் ராஜசேகர். ராஜசேகரையா?
0: சொல்லுங்கள், ஆரம்பிக்கலாம்.
1: ஆரம்பிக்கலாமா?
0: தொடங்க வேண்டியது தான்.
1: தொடங்க வேண்டியது தானா?
0: படித்தான் சொல்கிறேன்.
1: சரிங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கீங்க, அது எனக்கே தெரியும். நீங்கள் பிடித்த கவிஞர் யார் சொல்லுவீங்க நீங்கள்?
0: கவிஞர் என்றால் நான் வந்து நமது தமிழ் கவிஞர்களை வந்து எடுத்துக்கொண்டால் பாரதியார் தொடங்கி பாரதிய பாதத்தில் பாரதிதாசன், அதுபோல் வந்து கவிஞர் ராமலிங்க பிள்ளை, இப்படிதான் சொல்ல மாதிரி எனக்கு பிடிக்கும்.
1: சரி சரி. நாமக்கல்ன்றதுனால அவரைய ராமலிங்க பிள்ளை நாமக்கல் தானே ஐயா?
0: உங்களுக்கான
1: ஒரு பிரமொழி சொல்லிடலாமா? இந்த செல்லுல ஹாட் ஸ்பாட் ஆன் பண்ணுங்க. இங்க இருந்து டேட்டா வேற இல்ல, நெட் வேற தீர்ந்து போச்சு. ஹாட் ஸ்பாட் ஆன் பண்ணுங்கன்றாங்களே, அந்த ஹாட் ஸ்பாட்டுக்கு என்ன ஐயா தமிழ் சொல்?
0: சரிங்க,
1: நல்ல முயற்சி. இணைப்பில் நம்பிக்கை, நன்றி. அடுத்த நேர்வருக்கு வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் கோவிந்த சார்.
1: கோவிந்த சுவாமிங்களா?
2: ஆமாங்க சார்.
1: சரிங்க, உங்களுக்கான ஒரு கோவிந்த சுவாமி, என்ன வேலை செய்றீங்க நீங்க?
2: உழவு தொழில் பண்றேங்க.
1: உழவு தொழில் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
2: 50 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு
1: இருக்கேன். எப்படி எப்படி போயிட்டு இருக்கு உழவு தொழில் எல்லாம்?
2: ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குங்க.
1: சிறப்பா போயிட்டு இருக்கா? எப்படி மழை எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கே?
2: மழை குறைவா இல்லைங்க.
1: ஆமாம், குறைவுன்றதை விட இல்லாமல் இருக்கு அப்படின்றது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு.
2: இல்லை, எல்லாம் இல்லாமல் தான் இருக்குதுங்க சார் எங்கள் பகுதியில்.
1: சரி, என்ன போட்டு, போரா இல்லை எப்படி, கிணறா?
2: கிணறு தாங்க சார் இருக்குது.
1: சரி, ஏன் போர் போடலீங்களா?
2: கிணறு போடலீங்க.
1: சரி, சர்வீஸ் எத்தனை வருஷமா இருக்கு? இபி சர்வீஸ் இருக்கா கிணறுக்கு? இல்லை ஆயில் மோட்டரில் ஓட்டுறீங்களா?
2: இன்னைக்கு 40 ஆண்டு இருக்குதுங்க.
1: 40 ஆண்டுகளாக மின் இணைப்பு இருக்கு. சரிங்க, அழகாக பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கான ஒரு பிரமொழி சொல், ஸ்நாக்ஸ். தின்பண்டம் இல்லை, அது வேற ஒரு சொல் இருக்கு, நான் சொல்கிறேன் நிறைவில். சரிங்களா? நல்ல முயற்சி. இணைப்பில் நமக்கு நன்றி. இனிநிலையிலே சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்தே இருங்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: தர்மபுரி மாவட்டம் ஜெட்டியள்ளி ஊராட்சி எரப்பட்டி தகடூர் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
5: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
6: தர்மபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
7: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: தர்மபுரி மாவட்டம் ஜட்டியல்லி ஊராட்சி எரப்பட்டி தகடூர் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
9: நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உடன் தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் நேயர் வருக. வணக்கம்
10: ஐயா. வணக்கம்.
9: வணக்கம். யார் இங்கிருந்து?
10: தாராபுரம், சங்கரலிங்கம்.
9: சங்கரலிங்கம் என்னங்க ஐயா பண்றீங்க? சங்கரலிங்கம் ஐயா,
10: ஐயா பணி நிறைவு பேராசிரியர்.
9: பணி நிறைவு பேராசிரியர், எப்படி போயிட்டு இருக்கு பொழுதுபோக்கெல்லாம்?
10: வானொலி கேட்பது, பனவல்கள் படித்து பயன்பெறுவது.
9: நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறீங்களா?
10: கேட்டுக்கிட்டே இருக்கேங்க.
9: என்ன நிகழ்ச்சி எல்லாம் கேப்பீங்க?
10: ஐயா பண்பலை நிகழ்ச்சிகள் நிறைய கேட்டு இருப்பாங்க. குறிப்பா இங்க இந்த தமிழ் நிகழ்ச்சி மிக மிக விருப்பமான நிகழ்ச்சி.
9: ஓ, சனிக்கிழமைன்னா வந்து?
10: ஆமாங்க, அதற்காக இந்த காரிக்கிழமை எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம்.
9: சரிங்க. டூர்லாம் போயிருக்கீங்களா? நிறைய டூர், சுற்றுலா?
10: ஐயா தொலைதூர பயணங்கள் சென்றது நீண்ட இடைவெளி ஆகிவிட்டது ஐயா.
9: என்னென்ன ஊர்லாம் போயிருக்கீங்க
10: ஐயா? கேரள மாநிலம், இந்த பக்கம் புதுச்சேரி, மேற்கு பகுதியில கர்நாடக மாநிலம், வடக்கு பகுதியில ஆந்திர மாநிலம், தெலுங்கானா மாநிலம்.
9: எதுல போவீங்க? எல்லாம் ட்ரெயின்ல போவீங்களா, இல்ல பஸ்ல போவீங்களா, கார்ல போவீங்களா? எந்த டிராவல்?
10: தொடரில் செல்வது உண்டு, சில நேரங்களில் மகிழுந்தில் செல்வது உண்டு.
9: சிறப்பங்கய்யா, நல்லா ஜாலியா இருந்திருக்கீங்க. சரி, உங்களுக்கு வந்து அலாதி அப்படின்னா என்னங்கய்யா?
10: மிகுதியான
9: அப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ அதாவது நியரஸ்ட் பதில் சொல்றீங்க, சரியான பதில் சொல்லணும். சரிங்க, ரொம்ப முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.
10: நன்றி
9: நன்றி நன்றி
10: நன்றி
9: நன்றி. அடுத்த நேயருக்கு வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம் ஐயா.
9: வணக்கம். யார் இங்கிருந்து?
11: சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து ஜெயஸ்ரீ.
9: ஜெயஸ்ரீ என்ன படிக்கிறீங்களா, இல்ல ஜெயஸ்ரீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கு? சிலது வந்து பேக்கெட்ல இருக்கும், சில பொருள் வந்து எப்படி எடை போட்டு தரீங்க? எப்படி பேக்கெட்லாம் எப்படி இருக்கு? என்னென்ன பேக்கெட்லாம் வச்சிருக்கீங்க? அளந்து போட்டு தரீங்களா? அப்படின்னா பேக்கெட்ஸ் ஐட்டமே எதுவுமே இல்லையா?
11: இல்லைங்க. அந்த மாதிரி.
9: சரிங்க. சரி, இப்போ வந்து சில சமயத்தில் நீங்கள் வந்து இப்போ இந்த சேஞ்செலாம் கேட்பாங்க, 1 ரூபா 2 ரூபா, அதெல்லாம் எப்படி கடையில் இருக்கும்? வந்து 100 ரூபா நோட்டு கொடுத்து கேட்பாங்க, இல்லை 500 ரூபா நோட்டு கொடுத்து கேட்பாங்க, அப்போலாம் என்ன பண்ணுறீங்க?
11: இல்லைங்க, சில்லறையெல்லாம் எப்பயுமே வச்சுருப்போங்க.
9: எது மாதிரி சில்லறைனா, எது மாதிரி காயின்ஸ் வச்சுருப்பீங்களா, இல்லை நோட்டாகவே வச்சுருப்பீங்க?

0: வச்சிருக்கீங்களா? காசா நாணயமா? சரிம்மா, சரி. உங்களுக்கான ஒரு பெரம்பொழி சொல் ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? அங்கீகாரம், அங்கீகாரம் தயாரா இருக்கீங்க? அங்கீகாரம் அது நம்ம தாய்மொழி சொல்லு என்னம்மா? அங்கீகாரம், அங்கீகாரமே தமிழ் தானங்கன்றீங்களா? இல்லை, அங்கீகாரம். நன்றிமா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர்வருக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கெண்டுச்சேத்துப்படி பீமராஜன்.
0: பீமராஜன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒரு விவசாயிங்க.
0: நீங்க ஒரு விவசாயி? என்ன விவசாயி, நிலத்துல என்ன போட்டுருக்கீங்க?
1: மரவள்ளி குச்சி போட்டுருக்கேன்.
0: ஓ, குச்சி கிழங்கு வியாபாரியா?
1: ஆமாங்க ஐயா.
0: எப்படி கிழங்குலாம், எப்படி ஒரு கிலோ டன் கிழங்குல விற்கிறீங்களா, கிலோ கிழங்குல விற்கிறீங்களா?
1: அப்படியே மொத்தமா எடை போட்டுருவோம்.
0: மொத்தமா எடை போட்டுருவீங்க? எவ்வளோ ஒரு மூட்டைக்கு எத்தனை கிலோ வரும்? ரொம்ப நேரம் யோசிக்கக்கூடாது, போட்டியிலேருந்து விலகிட்டீங்கன்னு
1: அர்த்தம். நூறு கிலோ.
0: நூறு கிலோ. நன்றி, நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம். ரொம்ப மௌனமாக இருக்கக்கூடாது, நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள கூடாது. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: மாரியப்பன் ஐயா, என்ன தொழில் செய்றீங்க நீங்க?
2: விவசாய தொழில். எத்தனை
0: வருஷமா பண்ணிட்டு வரீங்க? பரம்பரை தொழிலா? என்ன போட்டிருக்கீங்க நிலத்துல?
2: நிலக்கடல் போட்டிருக்கீங்க, சோள வருஷம்.
0: செஞ்சோளம் கிலோ வரைக்கிறப்போ 60 ரூபாய் 60 ரூபாய் எப்படி மூட்டையா வாங்கினீங்களா இல்ல
2: என்ன
0: தமிழ் சொல்லா ஆங்கில சொல்லா?
2: அதாவது
0: மொத்தமா அல்லது சில்லறையா வாங்கி விற்கிறேன், வாங்கி விரைச்சிருக்கேன்னு சொல்லலாம். அதனால 20 கேஜி 25 கேஜின்னா 20 கிலோவா 25 கிலோவா?
2: கேஜினாலும்
0: ஒண்ணுதான், கிலோனாலும் ஒண்ணுதானுங்களா? சரி, லூஸுல வாங்கி விரைக்கிறோன்றீங்களே, லூஸுன்றது என்ன? இது உங்கள் அபிமான பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5. நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
4: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
3: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
5: இன்றைய எபிசோட்ல கர்ப்பப்பை வாய் பகுதியில தையல் போடுறத பத்தி சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். கர்ப்பப்பை வாய் தையல் யார் யாருக்கெல்லாம் போடுவோம் அப்படின்னா, முதல் பிரசவத்தின் பொழுது, முதல் கன்செப்ஷன், அதாவது முதல் தடவை அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அந்த டைம்ல, ஒரு 15 வாரத்துக்கு அப்புறம் திடீர்னு பனிக்குடம் லீக் ஆயோ அல்லது வித்தின் 1 or 2 hours குள்ளார ஹோல் பேபியுமே பனிக்குட நீருடன் வெளியில வந்துட்டா, அது யூஸ்வலா கர்ப்பப்பை வாயில வந்து வீக்னஸ், அந்த பேபிய தாங்கக்கூடிய சக்தி இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இது வந்து 15 வாரத்துக்கு அப்புறம் தான் மோஸ்ட்லி நடக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களை முன்னாடியே நம்ம அறிய முடியுமானா, வெரி ரேர்லி அந்த சர்விக்கல் லென்த் வந்து குறைஞ்சுக்கிட்டே போறத நம்ம ஆக்சிடென்ட் எல்லாம் ஒரு ஸ்கேன் பாக்குறப்ப நம்ம பார்த்துட்டு இந்த லென்த் குறையுது அப்படின்னாவே நம்ம டக்குன்னு டாக்டர்

0: ஆலோசனை பண்ணி நம்ம அந்த இடத்துல தையல் போட்டுறோம். அந்த சர்விக்கல் லென்த்து, கர்ப்பப்பை வாய் தாண்டி சர்விக்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கும், அந்த சர்விக்ஸோட வாய் திறக்கும் பொழுது தான் கரு உள்ளிருந்து வெளியில வந்துடுறது. ஸோ இது லூஸ் ஆகும் பட்சத்தில் அப்போ நம்ம ஸ்கேன் மூலமா அதோட லென்த்தை கண்டுபிடிச்சு, லென்த் ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்கு கீழே இருக்கு அப்படின்றப்ப நம்ம முன்னெச்சரிக்கையா முன்கூட்டியே நம்ம தையல் போட்டுருவோம். சில டைம் எமர்ஜென்சியா கூட நம்ம ட்ரை பண்றோம் அந்த தையல் போடுறத. இதை வந்து நம்ம கர்ப்பப்பை வாய் லூஸ் ஆகிறத முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமானா, கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஒரு தடவை அந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா நெக்ஸ்ட் கன்சீவ் ஆகி வரப்ப ஒரு 14 to 16 வாரத்துல நாங்க கர்ப்பப்பை வாய்க்கு தையல் போட்டு அந்த டைட் பண்ணிடுறோம். அப்படி டைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த கர்ப்பப்பை வாய் லூஸ் ஆகாம இருந்து நம்மளுக்கு வந்து குழந்தைய நல்லபடியா பெத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல இது இன்பிட்வீன் நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா, கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு பிரசவத்திற்கு, அதாவது கன்சீவ் ஆகி எக்ஸ்பல் பேபி வந்து டெலிவரி ஆன பிறகு நடுவுல வந்து கண்டுபிடிக்க முடியுமானா, HSG ஒரு டெஸ்டின் மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த கர்ப்பப்பை வாய் நேயர்கள்
1: இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: எட்டு மணி 35 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி நிலையம் நேயர் வருக வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
7: கோபால்.
6: கோபால சிரிச்சுக்கிட்டே வரீங்களே.
7: என்னங்க மீன்கார் கோபால் சார்?
6: என்ன மீன் கடை கோபாலா?
7: மீன் பிடிக்கிறேன்.
6: டேம்லயா? எந்த டேம்ல மீன் பிடிக்கிறீங்க?
7: நாகாவதி டேம்.
6: நாகாவதி டேம் என்ன தண்ணி எல்லாம் இருக்கா ஓரளவுக்கு நாகாவதி டேம்ல?
7: இருக்கு.
6: இல்ல மழையே பெருசா பெய்யலையே, எப்படி இருக்குன்னு
7: கேக்குறேன். ஆமா சார், மழை கம்மி தான். குறைவான மழை தான் மீன் பிடிக்கிறாங்க.
6: எவ்வளவு கிலோ, எவ்வளவு ரூபாய்
7: கிலோ? 130.
6: ஜிலேபி 130. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு உதவியா இருக்குமே
7: தான்.
6: வேற என்ன வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? சைஸ் வந்து சின்னது.
7: ஜிலேபி தான் நல்லா இருக்கு. ஜிலேபி 1 kg 1.5 kg.
6: 1 kg 1.5 kg வரும். சரிங்க. பாறை மீன் இருக்கா?
7: பாறை மீன் இருக்கு சார், கொஞ்சம் வளர்ச்சி கம்மி.
6: சரி, அது எவ்வளோ கிலோ?
7: அதெல்லாம் 170 சார்.
6: சரி சரிங்க. சரி, டேம்ன்றது வந்து தமிழ் சொல்ல அணைக்கட்டா இல்லை டேமா? கிலோ
7: தமிழ் வந்து தமிழ்ல டேம் சார்.
6: தமிழ்லே டேம் தான். சரிங்க. நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அணைன்னு சொல்லணும், நம்ம டேம் சொல்லக்கூடாது. நன்றி, வாழ்த்துக்கள். அதான் தமிழ் சொல். அடுத்த நேயர் வருக வணக்கம்.
8: ஜருகு லீல வினோதன் ஐயா அவர்களுக்கு வணக்கம்.
6: வணக்கம், மகிழ்ச்சியோடு சொல்வது யார் இங்கிருந்து?
8: கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம்.
6: கோட்டையூர். சரிங்க, அது என்ன கோட்டையூர்ங்கறீங்க? ஏதாவது கோட்டை இருக்கா என்னங்க அது?
8: ஆமாங்க, கோட்டை தான் சுத்தீரும்.
6: என்ன கோட்டைங்க அது?
8: மலைக்கோட்டை.
6: மலைக்கோட்டை திருச்சியில எல்லாம் இருக்கு
8: சார். இங்க இருக்குதுங்க.
6: என்ன அது, அதுக்கு என்ன வரலாறு இருக்கா?
8: கோட்டைன்றது கல்கோட்டை தாங்க.
6: கல்கோட்டை தான். அது எந்த காலத்துல, ஏதாவது செய்தி தெரியுமா?
8: அது பழைய காலத்துல இருந்து இருக்குதாங்க, நமக்கு தெரியாது.
6: சரி சரிங்க.

0: சரிங்க, என்ன தொழில்? சரிங்க,
1: மண்பாண்ட தொழில்.
0: சரி, இப்போ தான் நிறைய பிளாஸ்டிக் சாமானமாக வந்துருச்சு, மண்பாண்டங்கள் நம்ம பயன்படுத்துறதே ரொம்ப கடினமாக இருக்கு, எப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: செய்யுங்க, கஷ்டப்பட்டு தான் செய்யுங்க.
0: சரிங்க, அதில் ஏதாவது மெஷினரி மாதிரி வந்துருச்சுங்களா ஐயா, கரண்ட்லேயே சுத்துற மாதிரி, அது மாதிரிலாம் எதுவும் இல்லைங்களா?
1: நாங்க பழைய சக்கரத்தில் தாங்க செய்யறோங்க.
0: இல்ல, நவீன முறைகள் எதனா வந்திருக்கா?
1: வந்திருக்கு.
0: எது மாதிரி முறைங்க வந்திருக்கு?
1: வந்திருக்குதுங்க, அது நாங்க பயன்படுத்துறதில்ல.
0: பயன்படுத்துறது இல்ல. சரிங்க, உங்களுக்கான ஒரு பிரமொழி சொல் கேட்டலாங்களா? இப்போ என்ன செல் வச்சிருக்கீங்க நீங்க, பட்டன் செல்லா இல்ல டச் ஸ்கிரீனா?
1: சாதாரண கைபேசி.
0: சாதாரண போ போ போ அவ கைபேசி இல்லையா? வேகத்துல அப்படி வருது. என்ன வருது வேகத்துல?
1: வார்த்தை
0: வார்த்தை. சரிங்க, இந்த கிளிப்னு சொல்லுவோம் இல்லையா, கிளிப்பு, அதுக்கு என்னங்க? பேப்பர் கிளிப் போட்டு வைப்போம், சில பெண்கள் வந்து முடிக்கு கிளிப் போடுவாங்க, அந்த கிளிப்பு. பிடி பொத்தான். நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அது வந்து கவ்வி அப்படின்னு சொல்லலாம், நம்ம வந்து கவ்வி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: கோயிலில் அடிப்பது மணி வாசை, மக்கள் நெஞ்சில் அடிப்பது நம்ம 102 பண்பலை வாசை, தாசனம் எங்கிருந்து சித்தன் சார்.
0: நீங்க இப்படி பேசுவது என் ஆசை.
2: என்னங்க?
0: இப்படி பேசுவதே ஒரு சிறந்த ஆசை இல்லையா உங்களுக்கு?
2: ஆமாங்க, இப்படி பேசணும்னு ஒரு பண்பலையில ஒரு ஆசை தான் சார்.
0: சரிங்க, சரி சித்தன், என்ன பண்றீங்க நீங்க?
2: விவசாயம்.
0: விவசாயம் என்னதான் நிலத்துல போட்டிருக்கீங்க?
2: நிலமெல்லாம் கலகாய் போட்டு கலகா போறேன், எல்லாம் கரும்பு காஞ்சி போச்சு.
0: எல்லாம் காஞ்சி சருகாயிருச்சா?
2: ஆமா.
0: சரிங்க, நிறைய விவசாயிகளுடைய மனநிலையே இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு எள்ளு போட்டாங்க, ஓரளவுக்கு எள்ளு வந்தது, அதே போல கடலக்காய் போட்டாங்க, கடலை இல்லையா?
2: சரியா, மணல் காடுல சார் எள்ளு வந்துட்டு சார், இங்கெல்லாம் எங்களுக்கு இது மணல் காடுல, இது செங்காடுல கரடு மாதிரி,
0: அதனால வரல, அதுவும் வரல.
2: ஆமா.
0: சரிங்க, இப்போ எத்தனை கிலோ வாங்கி போட்டீங்க?
2: எனது கள்ளக்கோட்டையா?
0: ஆமா, கள்ளக்கோட்டை.
2: 25 கிலோ போட்டேன், என்னுடைய வயதுக்கு மட்டும் ஒரு 35 சென்ட்.
0: 35 சென்ட், 25 கிலோ. எப்படி போட்டீங்க, மிஷின்ல போட்டீங்களா இல்ல
2: சார்? வண்டியில.
0: என்ன வண்டியில?
2: இயந்திர வண்டி.
0: இயந்திர வண்டியா?
2: இயந்திரம் தான் போட்ட, கலகோட்டை போட்டது.
0: எவ்வளவுக்கு? ஒரு மணி நேரத்துக்கு, 1 ஹவருக்கு?
2: ஒரு மணி நேரத்துக்கு வந்து 1400 ரூபாய் சொன்னாங்க. நான் ஒரு 20 நிமிஷம் போட்டது 350 ரூபாய் கொடுத்தேன்.
0: குறைச்சு கொடுத்துருக்கீங்க.
2: ஆமா, அவர் தெரிஞ்சவங்க நண்பர், அவர் எனக்கு மாம்பழம் போடுறவர், அதனால சரி வசதி வாய்ப்பு வாங்கினாரு.
0: மாமூலா போடுறவர் இல்லையா?
2: ஆமா.
0: சரிங்க, அதுவும் கொஞ்சம் காஞ்சி இருக்கு, வருத்தமா தான் இருக்கு.
2: ஆமா, நம்ம அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் சார், கவர்மெண்ட்ல வந்து என்ன உத்தரவு சொன்னாலும் செஞ்சிருக்கோம்.
0: இன்சூரன்ஸும் பண்ணிட்டீங்க?
2: ஆமா, இன்சூரன்ஸ் பண்ணி பயிர் காப்பீடு பண்ணணும் அப்படின்ட்டு பிரதமர் காப்பீடுல சொன்னாங்க, அதனால செஞ்சிடாது.
0: நல்ல விஷயம், நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அதுக்கு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, விவசாயி நஷ்டம் அடைய கூடாது, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: நிறைய பேருக்கு எடுத்து சொல்லுவோம் சார்.
0: கண்டிப்பா சொல்லுங்க. ஆனா அந்த சென்ட், 35 சென்ட் சென்ட்டா இல்லை என்ன, அப்புறம் இன்சூரன்ஸா இல்லை பயிர் காப்பீடா, இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பயிர் காப்பீடுன்னு சொல்லணுமா, இன்சூரன்ஸ்ன்னுமா
2: சார்? இங்கிலீஷில் வந்து இன்சூரன்ஸு சார், தமிழில் வந்து பயிர் காப்பீடு சார். அது
0: ஆமாங்க, நம்ம தமிழில் மட்டும்தான் சொல்லணும், அதுதான் தமிழ் பேசுங்க நிகழ்ச்சி. சரிங்களா?
2: நன்றி,
0: நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
3: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம் ஐயா.
0: இனிய வணக்கம். சொல்வது யார் எங்கிருந்து?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம், தேன்மொழிங்கய்யா.
0: தேன்மொழிமா, சரிம்மா. என்ன தொழில் செய்றீங்க தேன்மொழிமா?
3: ஐயா விவசாயம் பாக்குறேங்க, ஆடு மாடு மேய்க்கிறேங்க ஐயா நானு.
0: நல்ல ஆடு மாடுலாம் நல்ல வருமானமா?
3: வருமானம்ன்றது இப்ப எல்லாம் ஆட்டுல இல்லங்கய்யா, ஆட்டுல மட்டும்தாங்க ஐயா.
0: என்ன மாடு? கலப்பின மாட?
3: கலப்பின மாடு தாங்க ஐயா.
0: எவ்வளவு பால் லிட்டர், எத்தனை லிட்டர்மா பால் கறக்குது?
3: ஐயா அது அளவு எனக்கு தெரியாதுங்க ஐயா.
0: விவரமா இருக்கீங்க இல்லையா? சரி, எதுல எட்டு போறீங்க, கேன்லயா இல்ல? அதுவும் தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது. பாத்திரத்துல எட்டு போறீங்களா? குடமா?
3: இல்லங்கய்யா, பாத்திரம் வந்து ஒன்னு இருக்குதுங்கய்யா, அதுல எடுத்துன்னு வருங்கய்யா.
0: சரி சரிம்மா, சரிம்மா. சரி.

0: உங்களுக்கான ஒரு இந்த ஒத்தடம்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அடிப்பட்டா ஒத்தடம் விடுறா அப்படின்வாங்க இல்லையா.
1: ஆமாங்க.
0: ஒத்தடம், அதுக்கு இணையான தாய்மொழி சொல் என்ன? ஒத்தடமே தாய்மொழி சொல்லுதான்றீங்களா?
1: நன்றிங்கய்யா.
0: நன்றி நன்றி தென்மொழிமா. விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி நினைவோம்.
2: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: தர்மபுரி மாவட்டம் ஏ ஜட்டியல்லி ஊராட்சி எரப்பட்டி தகடூர் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
9: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்வி குழுமம், எஸ்எம்ஏ சதீஷ் ஆறுமுகம், எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
10: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: எட்டு மணி 45 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5. அடுத்த நேர்வருக்கு வணக்கம். இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம் யார் இங்கிருந்து? எப்படி எங்க தொழில் கத்துக்கிட்டீங்க முதன் முதல்ல?
11: எனக்கு கோவிந்தன்
0: கோவிந்தன் ஓனர். சரிங்க, அவர் எந்த ஊரு?
11: அவரு நம்ம பக்கமே தான். நம்மளுடைய
0: என்னங்க?
11: நம்மளுடைய அருகாமையில உள்ள
0: அருகாமையிலே இருந்தாரா?
11: அவர் தான் கூறினேன்.
0: சரிங்க, அதெல்லாம் கரெக்டா கூறுறீங்க. ஆனா ஓனர்னு சொல்லிட்டீங்களே கோவிந்தன் ஐயாவ, எங்க முதலாளின்னு சொல்லிருக்கணும். ஓனரா முதலாளியா?
11: முதலாளி முதலாளி.
0: அப்புறம் ஓனர்ன்றீங்களே, அடே அந்த சிரிப்பு சிரிப்பு கேட்க முடியுது இப்பதான்.
11: அப்படி இல்லைங்க, எப்படியாவது ஒரு போட்டோ வாங்கி எங்களை வெளியேற்ற நோக்கம் உங்களுக்கு.
0: ஐயோ, நோக்கம் எல்லாம் இல்லைங்க, இது தமிழ் பேசுங்க நிகழ்ச்சி. ஆமாங்க, வாழ்த்துக்கள். நன்றி முனியப்பனையா. நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
12: இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம் சொல்வது?
12: நான் தருமபுரி மாவட்டம் கெட்டுப்பட்டி சின்னசாமி.
0: சின்னசாமி, என்ன தொழில் செய்றீங்க?
12: நான் என்னுடைய தையல் வேலையை செய்து கொண்டிருக்கிறேன்.
0: எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
12: என்ன மீண்டும் கூறுங்கள்.
0: எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
12: நான் சுமாராக ஒரு 30 ஆண்டு காலம்.
0: சரிங்க, இப்போ டைலர்ல ரொம்ப முக்கியமே சரியான அளவுல கட் பண்ணணும். அந்த அதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு யார் கத்து கொடுத்தாங்க?
12: என்னுடைய குருநாதரிடம் அந்த தொழிலை கற்றுக்கொண்டேன்.
0: சரிங்க, இப்போ இந்த கத்திரிக்கோள்லாம் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் கத்திரி கையில் பிடிக்கிறப்ப எப்படி இருந்தது? துணி வேற காஸ்ட்லி துணியா இருக்கும், ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்திருக்கும்.
12: மிகவும் ஒரு பயமாக தான் இருந்தது. போக போக சரியாகி விட்டது.
0: சரிங்க, இப்போ அப்போ ஒரு காலத்துலலாம் காஜா எடுக்கவோ அல்லது பட்டன் தைக்கவோலாம் இருப்பாங்க, இப்போலாம் இருக்காங்களா?
12: இப்போதான் அந்த தொழில் செய்வதற்கு ஆட்கள் கிடையாது. இயந்திரம் வந்து விட்டது.

0: ஆகையால் அந்த இயந்திரத்தில் கொடுத்து அந்த தொழிலை செய்து கொண்டு உள்ளோம்.
1: சரிங்க, இப்போ ஒரு சட்டைக்கு வந்து எத்தனை பட்டன் வைக்கலாம்?
0: 5 பொத்தான்கள் அல்லது 6 கூட வைத்துக் கொள்ளலாம்.
1: சூப்பரா சொல்லிட்டீங்க இல்லையா, 5 பொத்தான்கள் அப்படின்ட்டு. அபயம் அப்படின்னா என்ன?
0: அபயம் அப்படின்னா,
1: ஐயோ ஐயோ மறந்துருச்சு, இது வரைக்கும் வண்டி கரெக்டா தானா போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்கு.
0: அதாவது உங்க பாணியிலே வரும்போது நம்ம வந்து அது நம்ம கை விட்டுற நிலைமையாகி போயிருது.
1: இன்னும் நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள்ங்க. அடைக்கலம்
0: எனக்கு வந்து அதுல வந்து அனுபவம் இருக்குங்கய்யா.
1: ஆமாங்க, நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள் உண்மையிலே.
0: ஆமாங்க, எனக்கு வந்து கற்றுக் கொடுத்த கொடைக்கானல் பண்பலை 25 ஆண்டு காலம் எனக்கு வந்து அது அனுபவம் இருக்கு.
1: இவ்வளவுக்கு அது தாய் பண்பலை இல்லையா?
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க.

0: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
1: தருமபுரி மாவட்டம் ஏ ஜட்டியள்ளி ஊராட்சி எரப்பட்டி தகடூர் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறுகிறது. அனைவரும் வருக.

0: கண்காட்சி செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
1: தருமபுரி மாவட்டம் ஏ ஜட்டியள்ளி ஊராட்சி எரப்பட்டி தகடூர் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி மாவட்டம் ஏ ஜட்டியள்ளி ஊராட்சி எரப்பட்டி தகடூர் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
6: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
8: நிகழ்ச்சி நேயம் நேர் வருக, வணக்கம்.
9: வணக்கம்.
8: என்ன வீட்டு வேலையில, என்ன மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் வச்சிருக்கீங்களா இல்ல நீங்களே ஆட்டுறீங்களா? இயந்திரம் இருக்கா?
9: அப்புறம்
8: உழைப்பீங்க போல இருக்கு. சரி, இப்ப நல்லபடியெல்லாம் வரணும்னா எப்படி வருவீங்க? இருசக்கர வாகனம் நீங்க ஓட்டுவீங்களா இல்ல அமர்ந்து கொண்டு வருவீங்களா?
9: அமர்ந்து கொண்டு வருவீங்க.
8: சரிம்மா. சாப் அப்படின்னா
9: என்னம்மா?
8: சாப் அந்த எப்படி சொல்றது? ஆமா, அதுக்கு பேரு கடை கிடையாதுமா, அங்காடி இல்லையா? நல்ல முயற்சி, இணைப்புல வந்தமைக்கு நன்றி. நிறைவு போயில் இருக்கும். அடுத்ததாக நம்ம ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டிருந்தோம் ஏற்கனவே. அப்படி ஸ்நாக்ஸ்னா நொறுவை, அந்த நொறுவை தீனி, சோப்பு, தம்பி ஒருத்தர் என்ன சோப்பு அப்படின்னு கேட்டிருந்தோம், வளலை. அடுத்த நேர் வருக, வணக்கம். அங்கீகாரம், வணக்கம். யார் இங்கே இருந்து? என்னோடு உரையாடுகிறீர்கள், என்ன செய்றீங்க முனுசாமியா? என்ன தொழில் செய்றீங்க முனுசாமி நீங்க?
10: ஒரு
8: அங்கீகாரம், தாய்மொழி சொல். ஒப்புதல். நன்றிங்க, நன்றி. ஒப்புதல் சொல்லலாம். அடுத்த நேர் வருக, வணக்கம்.
11: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் தையல் கலைஞர் குமார்.
8: குமார், சரிங்க. திருப்பூர்ல எந்த இடத்துல இருக்கீங்க?
11: திருப்பூர் என்னுடைய புறநகர் பகுதியில் இருக்கிறேங்க, பெருமாநல்லூர்.
8: அப்படியா, உங்களுக்கு திருப்பூருக்கு எத்தனை கிலோமீட்டர்?
11: எங்க பெருமாநல்லூர்ல இருந்து சந்திப்புக்கு, தொடர் வண்டி சந்திப்புக்கு 12 கிலோமீட்டர்.
8: 12 கிலோமீட்டரா? இல்ல கிலோமீட்டரா?
11: 12 மைல் தொலைவு. 12 மைல் தொலைவு
8: இல்லையா? நீ கிலோமீட்டர்னு சொல்லிட்டீங்களே, சொல்லிட்டீங்களே. ஐயோ ஐயோ அப்படின்ற

0: கிலோமீட்டரா மைலா? மைல் கல்லா?
1: கல் தொலைவு.
0: கல் தொலைவு. மைல் கல் கல் தொலைவு கிலோமீட்டர்ன்றீங்க. வாழ்த்துக்கள், நல்ல முயற்சிங்க, அடுத்த முறை நல்ல
1: நன்றி
0: சிறப்பாக பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: நன்றி. அடுத்த நேயர், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒத்தடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம், ஒற்றடம் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா. நம்ம பெரும்பாலும் கிராமத்தில் ஒத்தடம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அது ஒத்தடம் அல்ல, ஒற்றடம். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர்,
2: அதாவது 58 நிமிடங்களாக பிடிச்சு நிறைவான நேரா அழைப்பு கிடைச்சது ஒரு பெரிய பெருமை எனக்கு.
0: ஆமா, ஒரு பெருமை. அதுதான் பண்பலையின்
3: 4 மணி நிகழ்ச்சிக்கு போட்டு கிடைக்கவே இல்லை. என்னடா இது, இன்னைக்கு உங்க கூட பேச முடியாம போயிடுமோ அப்படின்னு நினைச்சேன்.
0: அதுதான் வந்து பண்பலையின் வளமை, நீங்கள் பேசுவது இளமை இல்லையா? அவரே ரைமிங் டைமிங்கே வந்துட்டு இருக்கு. சரிங்க,
3: நீங்க இப்படி பேசலாம், நாங்க அப்படி தப்பி பேசக்கூடாது.
0: அப்படி இப்படி எப்படினாலும் பேசக்கூடாது இல்லையா? அநியாயம், அநியாயம் பண்றீங்களேங்க. என்னங்க ஒரு அநியாயம் அப்படின்றோம்ல?
3: ஆமா,
0: அதுக்கு என்ன,
3: அதாவது இப்படி தவறாக செய்யறீங்களே அப்படின்னு அர்த்தம்.
0: ஏறக்குறைய ஆனா சரியான சொல் இல்ல. நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
3: மிக்க மகிழ்ச்சி. நன்றி,
0: நன்றி,
3: வணக்கம்.
0: நன்றி. நிறைய நேயர்கள் முயற்சி செய்தார்கள். அபத்தம் அப்படின்னு ஒரு சொல்ல கேட்டிருந்தோம். அபத்தம்னா ஏன்டா அபத்தம் பேசுகிற அப்படின்வாங்க, பொய் பேசுறது தான் அப்படி சொல்லுவாங்க. அபயம் அப்படின்னா அடைக்கலம், அபயம் கொடுங்க அப்படின்னா அடைக்கலம். அனைத்து கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள், நன்றிகள். அதே போல் பங்கேற்ற நேயர்களுக்கும் பண்பலை சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது இன்றைய தமிழருவி நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இசை மழை. அதற்கு முன் ஒரு சிறிய இளம்பர இடைவேளை.
1: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி மாவட்டம் ஏ ஜட்டியல்லி ஊராட்சி எரப்பட்டி தகடூர் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
8: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
2: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் DNC மணிவண்ணன், DNC கல்வி குழுமம், SMA சதீஷ் ஆறுமுகம், SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
3: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: தருமபுரி மாவட்டம் ஜட்டியள்ளி ஊராட்சி எரப்பட்டி தகடூர் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.

0: உள்ளங்களுக்காக வருகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வருகிறது. நேயர்கள், உங்கள் விருப்ப பாடலை கேட்க நீங்கள் செய்ய வேண்டியது, அறிமுக நேயர்களாக இருப்பின் 043-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ வரலாம். மற்ற வழக்கமான நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ வந்து உங்களுக்கு பிடித்தமான பழைய பாடல்களை கேட்டு மகிழலாம் நேயர்களே. இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்ண்ணா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: நான் கரூர் மாவட்டம் வாங்கலாம் ராஜேஸ்வரிண்ணா.
0: ராஜேஸ்வரி
1: மாவட்டத்துக்கு நான் புது அறிமுகம்.
0: புது அறிமுக நேயரா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராஜேஸ்வரி?
1: என்னண்ணா
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: உணவு அங்காடி வச்சிருக்கேன்.
0: உணவு அங்காடி வச்சிருக்கீங்களா?
1: ஆமாண்ணா.
0: சரிங்க, உங்களுக்கு என்ன பாடல்?
1: அண்ணா மனிதன் படத்துல அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்ண்ணா.
0: இரவு வணக்கம். சரிங்க,
1: நீங்கள் மனிதன் படத்துல இருந்து காலை காலை முரட்டுகளை.
0: சரிங்கம்மா,
1: உற்சாகமா எல்லாரும் வரலாம்ண்ணா.
0: உங்களுக்கான பாடல்.
1: நன்றிண்ணா.
0: நன்றி.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: இந்த நிசந்தமான இறைவில் மனதிற்கு இனிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. அடுத்ததாக தனது விருப்ப பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம். நாமக்கல் சின்னமணலி முருகேசன்.
0: முருகேசன் ஐயா, உங்களுக்கு பிடித்தமான பழைய பாடல் என்னங்கய்யா?
1: பழமை படத்திலிருந்து வட்ட வட்ட பாறையிலே பாடல் கொடுங்கய்யா.
0: சரிங்கய்யா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. உங்களுக்கு பிடித்த அந்த பாடல்

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியினை கேட்டுட்டு நேயர்களே. இன்று கரூர் நாமக்கல் மாவட்ட நேயர்களுடைய பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து விருப்ப பாடலை கேட்க இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: நாமக்கல் புதுப்பட்டி சிவகுமார் பேசுங்க ஐயா.
3: ஐயா, உங்களுக்கு பிடித்த பழைய பாடல் என்னங்கய்யா?
4: அருமையான பாடலுங்க, யாருமே கேட்காத அந்த பாடல், வித்தியாசமான பாடல் சொன்னையா.
3: சொல்லுங்கய்யா.
4: படத்து பேர் கேட்டாலே எல்லா நேயர்களும் அசந்துருவாங்க.
3: சரிங்கய்யா.
4: கண் திறந்து படம். இந்த படத்துல இருக்கும் பொழுதே ரசிக்கணும் அப்படிங்க ஆரம்பிக்க பாடல், எல்லா நேயர்களும் மனம் விட்டு கேளுங்க.
3: நன்றிங்கய்யா. நன்றி. நன்றிங்கய்யா.
4: நன்றி. நன்றி.

ஒரு குறையும் செய்யாமே உலகத்திலே யாரும் இல்லே. அப்படி உத்தமனாய் வாழ்ந்தவனே இந்த உலகம் போதைக்காமே விட்டதில்லை.

0: அடைச்சே
1: இருக்கும் பொழுது ரசிக்கணும், அடைகின்றமாக கழிக்கணும், எதிலும் துடித்து இறங்கணும், நீ ஏங்கி எதுக்கு துடிக்கணும்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: Viking Bunions and Briefs.

இந்த இதமான இரவு வேளையில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை ரசிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் பங்களித்து சிறப்பிச்சுட்டு இருக்காங்க. நேயர்களை நீங்கள் பங்கு பெற அழைக்க வேண்டியது 043-42-24-40-30 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ புதிய நேயர்கள் வரலாம். மற்ற வழக்கமான நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் நேயர்களே. அடுத்ததாக மனதிற்கு இனிய பாடலை கேட்க இணைப்பில் காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம். அந்த நேயர் இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். அவர் கேட்ட இனிய பாடலை கேட்டு விடுவோம்.

என்னடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி, வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி.

என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி. இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி. தந்தியை மீட்டும் கைகளால தழுவி கொள்ளடி சீமாட்டி. யம்மா சீமாட்டி.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: நாளும் இன்னிசையால் நம்மை தாளாட்டி கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இதயத்திற்கு இதமான பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் அடுத்து விருப்ப பாடலை கேட்க இணைப்பில் காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கயா?
2: வாழ்க வளமுடன் வளர்க. இது தருமபுரி எப்ப ஏற்காடு எப்பம் கரூர் மாவட்டம் நெரூர் தாமரம் பேசுறேன்.
1: சொல்லுங்க, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: ஐயா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்கயா.
2: நிகழ்ச்சியில வந்துங்க ஒளி விளக்கலங்க. இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு. இந்த எம்ஜிஆர் ஞாபகம் அந்த பாட்டை போடுங்க.
1: சரிங்கய்யா, நன்றிங்கய்யா.

0: இணையத்திற்கு இதமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நிலையத்தில் நேரம் 10:31. ஆம் நேர்களே, இன்றைய சுகமான ராகங்கள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக தனது விருப்ப பாடலை கேட்க இணைப்பில் காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இரவு வணக்கம். சொல்வது யாருங்க?
1: கரூர் மாவட்டம்
0: செல்வராஜ். ஐயா, என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்கு? இதமான பாடல்னு சொன்னா எது சொல்லுவீங்க?
1: திருமணம், எம் சௌந்தரராஜ பாண்டி, இன்பம் யாபமோ துன்பம் யாபமோ இதுதான் வாழ்வில் அனுபவமா.
0: நல்ல அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, நன்றிங்க.
1: நன்றி.

0: இதயத்திற்கு இனிதமான பாடல்களை தந்து கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 10:36. நேயர்கள், இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் ஓடப்பள்ளி வண்ணமரைங்க. சிவகுமார்.
0: சரிங்க சிவகுமார், சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னங்க?
1: எனக்கு படகோட்டையில இருந்து பாட்டுக்கு பாட்டு.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான அந்த அழகிய பாடல். நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: இந்த இரவு வேளையில் விழித்து கொண்டிருக்கும் விழிகளுக்கும் ஆழ்ந்த மனதிற்கும் இனிமையான மருந்தாய் பாடலை தந்து கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று கரூர் நாமக்கல் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து தனது விருப்ப பாடலை கேட்டு இணைப்பில் காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: கரூர் மாவட்டம் நெரூர்ல இருந்து அருள்தேவி பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா. உங்க ஊர் பேர் சொல்லுங்க.
1: நெரூர்.
0: நெரூரா?
1: ஆமாங்க.
0: சரிங்கம்மா. உங்களுக்கு அடிக்கடி

0: நீங்கள் வந்து பாடக்கூடிய அந்த விருப்பமான பாடல் என்ன பாடல்னு சொல்லுங்களேன்.
1: அடிக்கடி பாடக்கூடியங்களா?
0: சரிங்கம்மா, நீங்கள் கேட்ட அந்த நீங்கள் கேட்ட பாடல் கொடுத்துடலாம். நன்றிங்கம்மா இணைப்பில் வந்தமைக்கு.
1: சரிங்கம்மா.

0: இதயத்தை இதமான இசையால் இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். அடுத்ததாக தனது விருப்ப பாடலை கேட்க இணைப்பில் காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஐயா
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் தனகமுட்டிலிருந்து மலைச்சாமிங்கய்யா.
0: மலைச்சாமியா, உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னங்கய்யா?
1: படம் வந்து எங்கள் தங்கா. பாடல் வந்து தங்கா பாடத்துக்கு என் மேலே ஒரு முட்டும் வாழ்த்து.
0: நன்றிங்க, நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. நன்றிங்க,
1: வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி.

0: இரவு வேளையில் இதமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர்கள் தங்கள் மனதிற்கு இனிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். என்ன இருப்ப பாடல் கேட்க போறாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா.
1: சார், நாமக்கல்ல இருந்து முத்துசாமி பேசுறேன்.
0: முத்துசாமி ஐயா, உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்னா என்ன சொல்லுவீங்க? பழைய பாடல்.
1: மக்களை பெற்ற மகாராஷ்டிரிங்கிற படத்துல பொண்ணு விளையிற பூமி.
0: ஓ, அந்த பாட்டு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா சார்.
0: உங்க மனதிற்கு நீங்க பாடலை கேட்டு மகிழுங்கய்யா.
1: நன்றி.

0: இந்த இரவு நேரத்தில் கவி பாடிக்கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்வது யாருங்கம்மா?
1: நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி.
0: சிவகாமி அம்மா, உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னது?
1: எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து குமரி பெண்ணின் உள்ளத்திலேங்கிற பாடல் வேணும்.
0: சரிங்கம்மா, நீங்கள் கேட்ட அந்த இனிய பாடலை நாமும் கேட்டுருவோம். நன்றி.
1: நன்றி.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்டுறோம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கரூர் காந்தி கிராமத்துல இருந்து கனிமொழி வீரமணிங்க சார்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: வெள்ளி விழா படத்துல இருந்து காதோடுதான் நான் பாடுவேன் அந்த பாட்டுங்க சார்.
0: பாட்டுல நல்லா பாடுவீங்களா?
1: பாடுவாங்க சார்.
0: சரிங்கம்மா, நன்றிம்மா, நல்லா பாடுனீங்க.
1: நன்றிங்க சார்.
0: உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றிங்க சார்.

ஆம் நேர்களே, இதயத்திற்கு இதமான பாடல்களை தந்து சென்றது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் கரூர் நாமக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வந்தது. நேயர்கள் தங்களுக்கு மனதிற்கு இனிய பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். மேலும் பண்பலையில் பாடல் கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.

Michael. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இணைந்தே

0: Under this scheme, small and marginal farmers receive 55% and other farmers receive 45% financial assistance. India Meteorological Department, IMD, has issued a red alert for rainfall conditions over Odisha for the next 2 days. The Weather Department also forecasts heavy rainfall tomorrow in places over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Chhattisgarh, Gangetic, West Bengal. Moderate to heavy rainfall is also expected tomorrow in places over Bihar, East Madhya Pradesh, East Uttar Pradesh, Jharkhand, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Sub-Himalayan, West Bengal, Sikkim, Uttar Pradesh and Vidarbha. And that is the end of the news bulletin.
1: अब सुनिए आज शाम 6:30
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளை வளம்பெற இருக்கும் நிகழ்ச்சி நிரல் காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேர்களிடையே பங்கேற்கும் மன் கி பாத் நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து அதனுடைய தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மீண்டும் 8 மணிக்கு அதன் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6 மணிக்கு குரலோசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, நாளைய மழலையாக எஸ் லோகநாயகி. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியின் முதலில் தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விளை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விளை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 8:55 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. 9 மணிக்கு ஆலய உலா, தருமபுரி கோட்டைக்கோவில் காமாட்சி அன்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். நேர்முக வர்ணனையாளர்கள் JS லீல வினோதன் மற்றும் M கவியரசி ஆகியோர். தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். பத்து மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 10:50 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 10:55 நமது பாரத பிரதமர் வானொலி வழியே நேயர்களிடையே கலந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மனதின் குரல் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் கேட்கலாம். பனிரெண்டு மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் மலரும் முட்டுக்கள், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் ஏரியூர் ஒன்றியம் ஒட்டனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை கேட்கலாம். மதியம் 1 மணிக்கு ஆங்கிலத்தில் ஒன்று ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள், ஒன்று பத்திற்கு

ஐயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 இலக்கியம் பேசுவோம். இளங்கோவடிகளின் பன்முகத்திறன் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் வி. ராமதாஸ் காந்தி அவர்கள். 2:30 ஒருபட பாடல். 3:00 கட்சுவியில் கலக்கல் பாடல். 4:00 காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 சட்டப்பேரவையின் வாராந்திர விமர்சனம். ஏழு மாவட்ட செய்தி மலர் இன்று தருமபுரி மாவட்டம் வழங்குகிறார் கே. தண்டபாணி. 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி. 8:00 மனதின் குரல் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:30 இளந்தென்றல் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு விடுகதை விடை. 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா. தண்டபாணி அவர்கள். ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமழை. 10:00 சுகமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக இடம்பெறும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நாளைய நிகழ்ச்சி நிரல்.

குறிக்கோளை அடையும் முயற்சியில்தான் மகிமை இருக்கிறது. அந்த குறிக்கோளை அடைவதில் இல்லை என்ற காந்தி சிந்தனையோடு ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.